0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கோ தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, ஹுக்கோ ஹுக்கோ.
3: அர்த்தமாயிட்டா?

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: நினைக்கல, அது தமிழ் FM ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice.

0: அண்ணாச்சி, குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது. மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த், சிங்கர் ஹரிஹரன்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு ஏற்றத்தை வழங்குகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். மண் வளமானது என்று எதை வைத்து சொல்வோம்? அது தன்னில் விதைக்கப்படுகின்ற விதைகளிலே எத்தனை விதைகளை முளைக்க வைக்கிறது என்பதை வைத்துத்தானே அந்த மண் வளமான மண் என்று அதை பற்றி நாம் பெருமையாக சொல்வோம். ஒரு மரக்கன்றை நட்டு வளர்க்கிறோம் என்றால் நீர் ஊற்றுவது, உரம் சேர்ப்பது, இது போன்ற பராமரிப்புகளை நாம் செய்தாலும் கூட அந்த மண் வளமாக இருக்கும் பொழுதுதான் வளர்ச்சி என்பது விரைவாக சாத்தியப்படும். அதுபோல ஒரு மனிதன் வளமான மனிதன், பலமான மனிதன் என்பதை எதை வைத்து நாம் உறுதியாக சொல்லலாம் என்றால், வாழ்க்கையிலே அவன் எதிர்கொள்ளக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், இவற்றையெல்லாம் எந்த அளவிற்கு தனக்கான பாதிப்புகளாக அல்லாமல் படிப்பினைகளாக எடுத்துக்கொண்டு அதற்கு முன்பு வரை, அதாவது அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு முன்பு வரை இருந்த நிலையை விட சிறப்பான நிலை நோக்கி எந்த ஒரு மனிதன் தன்னை உயர்த்தி கொள்ளுகிறானோ அப்படிப்பட்ட மனிதனைத்தான் சிறந்த மனிதன் என்று நாம் சொல்ல முடியும், போற்ற முடியும். வருகின்ற பிரச்சனைகளை பார்த்து அஞ்சி நடுங்கி அவற்றிடம் தோல்வி அடைந்து அதற்கு முன்பு இருந்த நிலையை காட்டிலும் தன்னுடைய வாழ்க்கையின் தரத்தை ஒரு மனிதன் குறைத்துக் கொள்ளுகின்ற அளவிற்குத்தான் அவனுடைய செயல்பாடு இருக்கும், அவனுடைய மனநிலை இருக்கும், அவனுடைய அணுகுமுறைகள் இருக்கும் என்றால் அந்த மனிதனை எப்படி நாம் சிறந்த ஒருவன் என்று சொல்ல முடியும்? ஆகவே உங்களுடைய மனநிலை திடமானதாக இருக்க வேண்டும், உங்கள் ஆற்றல் அபரிமிதமானதாக இருக்க வேண்டும், உங்கள் அணுகுமுறைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருக்க வேண்டும். இவற்றின் துணை கொண்டு உங்கள் முன் வைக்கப்படுகின்ற அத்தனை சவால்களையும் வெற்றி கொள்வதற்கான தகுதியை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை நடத்துகின்ற பரிசோதனை ஒவ்வொன்றிலும் தொடர்ந்து நீங்கள் உங்களை ஒரு திறமையாளன் என்று நிரூபித்துக் கொண்டே இருங்கள். எத்தனை இன்னல் வந்தாலும் இவரை ஒன்றும் செய்யவே முடியாது என்று நிச்சயம் உலகம் உங்களை வியந்து போற்றும், அதிலே சந்தேகமே இல்லை. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல், இது புத்தம் புது காலை.

நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. இந்த உலகத்திலே இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், நாம் சிறு வயதிலிருந்தே கல்வி கற்க துவங்குகிறோம். பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பு, அதாவது உயர்கல்வி கற்று பட்டம் பெறுகிறோம். அப்படி நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கல்வி தகுதியை கொண்டு அதற்கு தகுந்த உத்தியோகத்தை நாம் தேடுகிறோம். ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திலே ஒரு காலி இடம் இருக்கிறது, அதற்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பட்டப்படிப்பு எனும் தகுதி பொருத்தமாக இருக்கிறது என்றால், நம் தகுதியை சொல்லி அந்த வேலையை நமக்கு தர வேண்டும் என்று நாம் விண்ணப்பிக்கிறோம் இல்லையா? இதுதானே வழக்கமாக நடக்கக்கூடிய முறை. அதை விட்டுவிட்டு முதலில் எனக்கு வேலையை கொடுங்கள், அந்த வேலைக்குரிய தகுதியை பிறகு நான் வளர்த்து கொள்ளுகிறேன் என்று சொன்னால் அது எத்தனை ஒரு அறிவீனமான அணுகுமுறையாக இருக்கும். அப்படி செய்ய முடியுமா? உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடியவர்கள் எந்த அடிப்படையிலே உங்களை அணுகுவார்கள்? இதை செய்வதற்குரிய தகுதி இவரிடத்தில் இருக்கிறதா? அதற்கு ஏற்ற அளவிற்கு கல்வியை கற்றிருக்கிறாரா, அனுபவம் பெற்றிருக்கிறாரா என்பதை பார்த்துத்தானே அந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுப்பார்கள். நீங்கள் வாய்ப்பு என்ன என்று சொல்லுங்கள், அதற்கு பிறகு அதை செய்வதற்கான தகுதி என்னவோ அதை நான் வளர்த்து கொள்ளுகிறேன் என்பவருக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு வழங்கப்படாது. வாழ்க்கையிலும் கூட பிரச்சனை வரட்டும், வந்த பிறகு அதை வெற்றி கொள்வதற்கான தகுதியை நான் வளர்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்ல முடியாது. முதலில் மகிழ்ச்சியை கொடுங்கள், வெற்றியை கொடுங்கள், உலகளாவிய ஒரு பெருமையை எனக்கு கொடுங்கள், அதற்கு பிறகு அந்த தகுதியை நான் வளர்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்ல முடியாது. அப்படித்தான் நான் சொல்வேன் என்றால் சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், அவ்வளவுதான். வாழ்க்கையின் எந்த நிலையிலும் அவர்களுக்கு வளர்ச்சியோ மலர்ச்சியோ சாத்தியமே படாது. நாம் நம்முடைய தகுதியை மிகச் சிறப்பானதாக, மிக உயர்வானதாக எல்லா விதங்களிலும் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த நிலை நோக்கி அந்த வளர்ச்சி சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை நெடுகிலும் மிகச்சிறந்த நன்மைகள் எல்லாம் நம் தகுதிக்குரிய பலனாக நம்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இதிலே ஒன்று மட்டும் உறுதி, இந்த உலகிலே தகுதியுடையவர்களுக்கு தகுந்த பலன்கள், பெருமைகள் கட்டாயம் வந்து சேரும். அதை யாராலும் தடுக்கவே முடியாது. ஒரு சில நேரங்களிலே காலதாமதம் ஏற்படலாமே தவிர, அவரவரது தகுதிக்குரிய பெருமை அவரவருக்கு வந்து சேர்வதை பிரபஞ்சம் எப்போதும் உறுதி செய்து கொண்டே இருக்கிறது. அதில் மட்டும் நாம் ஆழமான நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் நமக்கான நன்மையை, நமக்கான பெருமையை நாம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு மிகச்சிறந்த வழி. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக இதே தினத்துல நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பு மிக்க பல துவக்கங்கள் பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். 1519 போர்ச்சுகல் தேசத்தைச் சேர்ந்த கடல் மாலுமி ஃபெர்டினன் மெக்கல்லன் அவர்கள், அவருடைய தலைமையிலே ஸ்பானிஷ் எக்ஸ்பெடிஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடல் பயணம் துவங்கப்பட்டது 1519. அந்த கடல் பயணத்தின் போதே மெக்கல்லன் அவர்கள் எதிர்பாராத விதமாக இறந்து விடுகிறார். அப்போது அந்த பயணத்திலே அவருக்கு உறுதுணையாக இருந்த மற்றும் ஒரு மாலுமி ஜூவன் செபாஸ்டின் எல்கானோ என்பவர். அவர் மெக்கல்லன் அவர்களினுடைய மரணத்திற்கு பிறகு அந்த பயணத்தை தொடர்ந்து வழிநடத்தி அட்லாண்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல் உள்ளிட்ட பல்வேறு கடல்களை கடந்து சர்க்கியும் நேவிகேட்டிங் என்று சொல்லக்கூடிய வகையிலே சுழற்சி முறையில் உலகத்தை முழுவதுமாக வலம் வந்த கடற்பயணமாக அதை வெற்றிகரமாக நிகழ்த்துகிறார். அப்படி நிகழ்த்தப்பட்ட முதல் கடல் பயணம் அது என்கிற பெருமையை 1522 திரு எல்கானோ அவர்களினாலே நிறைவு செய்யப்பட்ட அந்த பயணமே பெறுகிறது. அப்படி ஒரு பயணம் உலகத்திலே முதன் முதலாக பூர்த்தி செய்யப்பட்ட தினம் இன்றைய தினம். அதே போல 1924 அலெக்சாண்ட்ரா கொலான்டாய் என்கின்ற ரஷ்யாவைச் சேர்ந்த பெண்மணி உலகத்தினுடைய முதல் பெண் தூதுவராக பணியமர்த்தப்படுகிறார். இரண்டு தேசங்களுக்கு இடைப்பட்ட பாலமாக பல்வேறு விதமான வெளியுறவு கோட்பாடுகளை இரு தேசங்களுக்கு இடையிலே கொண்டு செல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதவி தூதுவரின் பதவி. அந்த வகையில் நார்வே தேசத்திற்கான ரஷ்யாவின் தூதுவராக அலெக்சாண்ட்ரா கொலான்டாய் என்கிற ஒரு பெண்மணி 1924 முதன் முதலாக நியமிக்கப்பட்டார். அவர்தான் அப்படிப்பட்ட பதவியிலே உலகளாவிய விதத்திலே நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணியாக விளங்குகிறார். அப்படி ஒரு சாதனை இன்றைய தினத்திலே தான் நிகழ்ந்தது. அதே போல 1930 அமெரிக்காவினுடைய கண்டுபிடிப்பாளர் ரிச்சர்ட் கேர்லி டியூ என்பவர் ஸ்காட்ச் டேப் என்கிற ஒரு பொருளை இன்றைய தினத்திலே தான் அவர் கண்டறிகிறார். அது என்ன ஸ்காட்ச் டேப் என்று கேட்டால், செல்லோ டேப் என்றும் செல்லோபன் டேப் என்றும் அமெரிக்காவிலே ஸ்காட்ச் டேப் என்றும் அழைக்கப்படுகின்ற ஒரு பொருள். அதாவது ஒரு காகிதம் கிழிந்தாலோ அல்லது பிளாஸ்டிக்கிலானாலோ ஒரு பொருள் உடைந்து விட்டாலோ டிரான்ஸ்பரண்ட், அதாவது கண்ணாடி போல இருக்கக்கூடிய ஒரு சுருளை நாம் அதன் மீது ஒட்டுகிறோம் இல்லையா, அந்த பொருளுக்குத்தான் ஸ்காட்ச் டேப் என்று பெயர். அது அந்த பொருளுக்கு அவர் வைத்த வியாபார ரீதியான பெயர். அது செல்லுலோஸ் என்கிற பொருளிலிருந்து தயாரிக்கப்படுவதால் அது செல்லோ டேப் என்றும் செல்லோஃபென் டேப் என்றும் பல்வேறு தேசங்களிலே பலவிதமாக அழைக்கப்படுகிறது. ஆனால் உலகம் முழுவதும் மிக பரவலாக பெருமளவிலே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான பொருளாக அது இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. அது கண்டறியப்பட்ட தினம் இன்றைய தினம்தான். அதுபோல பல சிறப்புமிக்க உபயோககரமான விஷயங்கள் இன்றைய தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட அற்புதமான பல ஆரம்பங்களை இந்த தினம் காணட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: Listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour.
2: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu, Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. திமிங்கலம் ஒன்றை அது மிகச்சிறியதாக இருக்கும் பொழுது ஒரு மீன் தொட்டியிலே கொண்டு வந்து நீங்கள் விட்டுவிட்டீர்களே, ஆனால் அந்த திமிங்கலத்தினுடைய வளர்ச்சி மீன் தொட்டியிலே உலவுகின்ற அளவிற்குத்தான் இருக்கும். எத்தனை நாள் அந்த திமிங்கலத்தை நீங்கள் அந்த மீன் தொட்டியிலே வைத்திருந்தாலும் காலம் போக போக அது பிரம்மாண்டமாக வளர்ந்து அந்த மீன் தொட்டியை உடைத்து கொண்டெல்லாம் வெளியேறாது. அந்த தொட்டியினுடைய பரப்பளவிற்கு தகுந்தாற் போல அதற்குள்ளே தான் சுதந்திரமாக உலவுகின்ற அளவிற்குத்தான் அதனுடைய வளர்ச்சி இருக்கும். அதே திமிங்கலத்தை பறந்து விரிந்த கடல் நீரிலே நீங்கள் விடும் பொழுது அது மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கும். இயல்பிலே திமிங்கலத்தாலே அவ்வளவு பெரியதாக வளர முடியும் என்றாலும் கூட அந்த வளர்ச்சி சாத்தியப்படுவதற்கு அதை சுற்றி தகுந்த சூழ்நிலை தேவைப்படுகிறது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை எத்தனை ஆரோக்கியமானதாக, நம்முடைய வளர்ச்சிக்கு இடமளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் வாழ்க்கையிலே நம்முடைய வளர்ச்சியும் கூட சாத்தியப்படுகிறது. ஆகவே வளர்வதற்கான தகுதி நம்மிடத்திலே இருக்கிறது என்றாலும் கூட அந்த வளர்ச்சிக்கு சாதகமான ஒரு சூழலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அமைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், அவர்களினுடைய மனம், அது நமக்கு வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு, உறுதுணை, நாம் வளர வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதர்கள், விரும்புகின்ற மனிதர்கள், அதற்காக எப்போதுமே ஆதரவு தரக்கூடிய மனிதர்கள், அப்படிப்பட்டவர்கள் நம்மை சுற்றி இருந்தார்கள் என்றால் நம்முடைய வளர்ச்சிக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய முயற்சிகளிலே தொடர்ந்து நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு நம்முடைய மனதிலும் கூட நேர்மறையான ஒரு ஆற்றல் நிலை கொண்டிருக்க வேண்டும். இப்படி சாதகமான பல சூழல்கள் ஒன்று சேர்ந்துதான் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய சாத்திய கூறினை உருவாக்கி கொடுக்கும். என்னிடத்திலே திறமை இருக்கிறது என்பதோடு மட்டுமே நாம் நம்மை சுருக்கி கொண்டு விடக்கூடாது. இது போன்ற விஷயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும். அதுதான் நாம் சாதிக்கத்தக்க மிகச்சிறந்த வளர்ச்சியை, உயர்வை வாழ்விலே நமக்கு வழங்கும். வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணம் மட்டுமல்ல, அதை சாதிப்பதற்கு நாம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் கவனிக்க வேண்டும் என்பதில் எல்லாம் கூட இப்படி நாம் ஆழமாக கவனம் செலுத்தி அதன் மூலமாக அடுத்தடுத்த நிலை நோக்கி நம் வாழ்க்கையிலே வளர்ச்சியை காணுகின்ற வளமான நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: The nation is in danger.
1: Bro, Sardar padam paathinga?
2: Paathirukkena.
1: Ippa Sardar 2 varudame.
3: Andha kootadi paya varadukulla typhoosame vandrum. Paathirukkena.
1: Trailer la kuda avanga appa oda flashback la kaatranga paathinga?
2: Paathum bro. Solunga bro, enna?
1: Illa. அந்த தேச துரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்குது ப்ரோ.
2: ஆமாண்டா, அதுக்கு என்ன
1: ஒரு 4 டிக்கெட் கிடைக்குமா?
2: 4 டிக்கெட் தானே, ஊருக்கே தரோம். உனக்கு தர மாட்டோமா?
0: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
4: கார்த்தி, மாளவிகா மோகனன், எஸ் ஜே சூர்யா நடிப்பில், பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சி எஸ் இசையில் சர்தார் பார்ட் 2, செப்டம்பர் 10, உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
5: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
8: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
9: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
5: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Adikum Thannambikai Udan. Ungal Vaalkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்கே லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய டாபிக்னா இந்த இமிகிரேஷன் தான். 12 15 செகண்ட் மட்டுமே ஆகும் இந்த கிளிக் அண்ட் டிராவலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த கிளிக் அண்ட் டிராவலை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிற கேள்வி இருக்கு.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஓகே, வேரியஸ் டெக்னாலஜிஸ் ஒன்னா கொண்டு இந்த கிளிக் அண்ட் டிராவல் வந்து செயல்பட போகுது. ஸோ அஃபிஷியலி செப்டம்பர் 7 வந்து ட்ரையல் ஃபேசஸ் துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் லான்ச் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த கிளிக் அண்ட் டிராவல் யார் யார் யூஸ் பண்ணலாம், யூஏ நேஷனல்ஸ், யூஏ ரெசிடன்ஸ், ஜிசிசி நேஷனல்ஸ் அண்ட் விசிட்டர்ஸ் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த ட்ரையல் பீரியடில் மட்டுமே 31,373 பேசஞ்சர்ஸை வந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா அஃபிஷியலாக வெளியிடப்பட்ட டேட்டா இருக்கும்ல, அதை வச்சு சொல்லியிருக்காங்க. ஜிடிஆர்எஃப்ஏ 12-15 seconds தான் இதுக்கு வந்து ஆகும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த ஸ்மார்ட் கேட் இமிகிரேஷனுங்கிறதே ஃபாஸ்ட்டு தான். நமக்கு வந்து இமிகிரேஷனில் பெரிய க்யூ, நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஏர்போர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. வேற எங்கேயாவது சொல்கிறேன் நான், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன ஏர்போர்ட்டு, சென்னையிலே அவ்வளோ நேரம் ஆகும். ஸோ பொதுவாக நிறைய இடங்களில் வந்து உங்களுக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்கும்ல, ஸ்மார்ட் கேட்டே வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக டக் டக் டக் மூவ் ஆகிடும். ஒரு 10-20 gateலாம் இருக்குது அப்படின்னா அபுதாபியில் ரொம்ப உச்ச ஃபாஸ்ட்டு, அதாவது நீங்கள் அரைவல்லாம் அபுதாபியில் வரீங்க அப்படின்னா வித்தின் செகண்ட்ஸ் இட் பி டன். பட் அதையும் தாண்டி அதையும் இன்னும் ஃபாஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ துபாயில் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. போக போக இது எல்லா ஏர்போர்ட்ஸுக்குமே அப்படியே வந்துருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட்ஸ் அ குட் திங். நீங்கள் இந்த வாட்டி ஏதாவது ரீசெண்டாக ஏர்போர்ட்லாம் போகிறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு
2: சொல்லுங்கள். UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: Okay, the Metzel morning on 89.4 Tamil FM. நம்ம வந்து இந்திரன் படத்திலிருந்து காதலனுக்கள் பற்றி கேட்க போகிறோம். இந்த லொக்கேஷனை பற்றி சொல்லணுன்னா, ஐயோ இது ஒரு பயங்கரமான லொக்கேஷன். சங்கரே பேசியிருப்பார் அந்த பிடிஎஸ்லலாம் பேசியிருப்பாங்கல்ல, அதில் சொல்லியிருப்பார் காதலனுக்கள் பாட்டுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா அந்த கதையெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்படியே இன்னைக்கு அதை பற்றி பேச போகிறோம், எல்லாத்தையும் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாட்டு, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

89.4.

டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Mercil Morning is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: கொஞ்சம் டீடைல்டா டிராபிக் எங்க இருக்குங்கறத நான் சொல்றேன்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: ரிதம் படம் பாத்திருக்கீங்களா? அதில் மணிவண்ணன் சார் சொல்லுவார், சார் ஆம்பளைங்களாம் ரொம்ப மோசம் சார், பொம்பளைங்களாம் ரொம்ப பாவம் சார். ஏன் சார்? ஏன்னா அவங்களாம் மோசம், இவங்களாம் பாவம். இதை பாருங்க, பாவம்லாம் போது பாருங்க அப்படின்னு துபாயிலேருந்து சார்ஜா போயிட்டு இருக்கிறவங்க ஆப்போசிட்டில் போகிறவங்கள பார்த்து, இதை பாருங்க பாவமாக போகிறாங்க பாருங்க அப்படி தான் நினைக்கிறாங்கன்னா, வாட் இஸ் திஸ் மார்க்க பந்தோ? சரி, நான் வந்து உள்ளதுலேயே கம்மியாக எங்கள் டிராஃபிக் இருக்கோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். E611 சஜா பக்கத்தில் ஒரு கிராஷ், அதனால் கொஞ்சம் உண்டு அங்கே டிராஃபிக் இருக்குது. மற்றபடி E611 இஸ் ஆல் குட் டு கோ. சரியா, இதை முடிச்சுட்டு E311 வருவோம். E311 மக்தூம் ஏர்போர்ட் பக்கத்தில் கொஞ்சம் கூட்டம் இருக்குது, பட் தட் இஸ் யூஷுவல் டிராஃபிக். ஜுமேரா வில்லேஜ் சர்க்கிள் பக்கத்தில் 1, 2, 3 இந்த துபாய் ஸ்டேடியத்துக்கு பேரலலாக அபுதாபி போகிற டைரக்ஷனில் 2 கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. சரியா, அதனால் அங்கே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இது முடிஞ்சா அப்படியே துபாய்க்குள்ளே நீங்கள் மேலே மேலே மேலே வர வர வர ஹெசாவும் சுக்கிம்லாம் தாண்டிடுங்க. அல்கேல் ரோட்டில் டுவர்ட்ஸ் JVC போகும்போது அல்குஸ் தாண்டவுன்னு ஒரு கிராஷு. சரியா, இது நோட் பண்ணிக்கிட்டீங்களா? அதுக்கடுத்து ராசல்கோர் ரோட்டில் கரெக்டாக நீங்கள் துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட், அதாவது துபாய் லைன் ரோடுக்கு இன்டர்செக்ட் ஆவீங்க தெரியுமா, அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஊதுமேத்தா ரோடு ஸ்லோவாக இருக்குது, ஊதுமேத்தா உள்ளே ஸ்லோவாக இருக்குது, கராமாலா கொஞ்சம் அப்படியே இப்படி இப்படி டிராஃபிக் இருக்குது. ஓகே தான், அதுவும் மேனேஜபிள் தான் வச்சுக்கோங்க. E11 கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ E11 வருவோம். E11 அல்லாதகிட்ட ஆரம்பிது சாரா சென்டர்கிட்ட ஃபுல் அப்படியே ஏர்போர்ட் வரைக்கும் ஸ்லோ தான், பயங்கர ஸ்லோ. அதே மாதிரி இந்த 3வது இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது, அதை கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். அந்நேரத்துக்குனா ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்குது. கிசைஸ் வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஷார்ஜால் ஆரம்பித்து கிசைஸ் வரைக்கும் ஸ்லோவாக தான் இருக்குது. அதேமாதிரி டமஸ்க ஸ்ட்ரீட்டு இண்டஸ்ட்ரியல் ஏரியா 2 ஷார்ஜா ரிங் ரோடு ஜாயின் ஆகும்போது, அண்ட் வேறு மலையா ஸ்ட்ரீட்டா, மலையா ஸ்ட்ரீட் கொஞ்சம் பரவாயில்ல இப்போது. ஸோ மலையா ஸ்ட்ரீட் போகப்போ தான் க்ரௌடடாக இருக்கும். அல்தகீத் ரோடு வருவோம். E11 நீங்கள் அப்படியே கல்ச்சுரல் ஸ்கொயர் போகிறீங்களா அங்கே ஸ்லோ ஆகுதா, வாசிட் போகிறீங்களா அங்கே ஸ்லோ ஆகுதா, அப்படியே அல்தகீத் ரோடில் 2-3 11 வரைக்கும் போயிட்டு இருக்கீங்களா, அது வரைக்கும் ஸ்லோவாக தான் இருக்குது. அஜ்மானில் அந்த தும்பை ஹாஸ்பிட்டல்லாம் தாண்டி அப்படியே நீங்கள் ஷார்ஜா நோக்கி வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அண்ட் வேறு அவ்வளோதான். இதுக்கப்புறம் 311 வருவோம். 311 சொல்லவே தேவையில்லை. அல்ஜாகியா சிட்டி சென்டர் கிட்ட ஆரம்பிக்குது, வழக்கம் போல் மிருது சிட்டி சென்டர் வரைக்கும் பயங்கர ஸ்லோ. திருப்பலி ஸ்ட்ரீட் இருக்குல்ல, திருப்பலி ஸ்ட்ரீட்டில் வந்து 2H 311 வந்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து D83 கனெக்ட் ஆவீங்க, கரெக்டாக. ஸோ அதுவுமே ஃபெஸ்டிவல் சிட்டி போகிற வரைக்கும் ஸ்லோவாக தான் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கிட்டீங்களா? வர்கா பக்கத்தில், வர்கா தாண்டி இன்டர்நேஷ்னல் சிட்டியில் 2H அபுதாபி போகிற டைரக்ஷனில் ஸ்லோவாக இருக்குது. இதுதாங்க பா, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், பட் பார்த்துக்கோங்க. 7:42 இப்போ டைம். இதுதான் இப்போது துபாய் அண்ட் சார்ஜாவில் நிலவி கொண்டிருக்கும் டிராஃபிக் நிலவரம்.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Chillax song of the hour. Brought to you by Plots Nale, Propshil Dane. For details call 056-415-4242.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
2: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uae.lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I, player responsibly. TNC supply.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: 55 கால் விட்டானாலும் அடிச்சு புடிச்சு பாகிஸ்தான் விமன் செமிஃபைனலுக்கு வந்துட்டாங்க. ஓடு வாங்க வாங்க ஃபைனலில் வந்து மறுபடியும் 55 கால் விட்டாயிடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. நம்ம கூட இப்போ யார் பேச போகிறாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நான் கொடுக்க போகிறேன். 800-8940 கால் பண்ணி என்ன பாட்டு வேணுங்கிறத நீங்கள் கேட்கலாம். வணக்கம், யாரங்க இது பேசுகிறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்? கேக்குது இம்தாத், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து இந்த உயர்ந்து உள்ள படத்துல காலை தென்றல் படம்.
0: ஓகே, நான் போட்டு
1: வரேன்.
0: தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல சத்தமா இருக்குங்க இம்தாதோட லைனு. அடுத்து யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், வேறங்க பேசுறீங்க? இந்த லைனும் சத்தமா தான் இருக்கு. நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: உங்க பேரு?
2: கணபதி.
0: கணபதி, ஓகே மிஸ்டர் கணபதி, உங்களுக்கு என்ன பாட்டு
2: வேணும்? எனக்கு வந்து சாமுராய் படத்துல இருந்து மூங்கில் காடுகளே தான்.
0: ஆ ஓகே, நான் போட்டு வரேன் மிஸ்டர் கணபதி. நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. தேங்க்யூ தேங்க்யூ, பாய், ஹாவ் அ நைஸ் டே. ஸோ ரெண்டு பேருக்காகவும் ரெண்டு பாட்டை போட்டுட்டு அப்படியே என்ன பண்ண போறேன்னா, உங்களை வந்து 8 மணிக்கு மேலே பார்க்க போறேன். ஸோ நான் போயிட்டு என்னோட மார்னிங் டீ ஸ்லாஷ் காஃபி ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு அப்படியே டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். நான் இப்போ தான் டேவை ஸ்டார்ட் பண்ணுறியா? உன் ஷோ ஆரம்பித்து 1 ஹவர் ஆகுது அப்படி நீங்கள் யோசிக்கலாம். நான் வந்து இவங்க 3 நாள் ஊருக்கு போயிருக்கா கேட்டு சப்ஸ்டியூட்டாக வந்திருக்கேன். நாளையிலேருந்து இல்லை, தேர்ஸ்டேலேருந்து நான் வந்து 11 மணிக்கு திரும்பி போயிடுவேன். ஸோ கரெக்டாக ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். ஓகேவா? ஸ்டே டியூன். இது 89.4 தமிழ் எஃப்எம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். என் பேர் மது, அரிசி மது. இன்ஸ்டாவில் தேடிங்கன்னா வருவேன். அங்கே வந்து ஒரு ஹாய் போடுங்க, டீ குடிக்கிற கேப்பில் கதை அடிச்சுட்டு இருப்போம்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mercel Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் அல்லாத வெளிநாட்டு வர்த்தகம் 1.9 trillion எட்டியது. 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் அல்லாத வெளிநாட்டு வர்த்தகம் 1.93 trillion திர்ஹாம்ஸை எட்டியுள்ளதாக வெளிநாட்டு வர்த்தக அமைச்சர் டாக்டர் தானி பின் அகமது அல் ஜயோதி தெரிவித்தார். இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 13.1% வளர்ச்சியாகும். உலகளாவிய பொருளாதார மாற்றங்களை அமீரகம் புதிய வர்த்தக வாய்ப்புகளாக மாற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். 2026 முதல் பாதையில் நாட்டின் எண்ணெய் அல்லாத ஏற்றுமதி மட்டும் 452.8 billion உயர்ந்துள்ளது. இது ஆண்டுக்கு ஆண்டு 23.9% அதிகரிப்பாகும். மொத்த எண்ணெய் அல்லாத வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஏற்றுமதியின் பங்கு 23.4% உயர்ந்துள்ளது. 2025 அமீரகம் 48.3 billion திர்ஹாம்ஸ் நேரடி வெளிநாட்டு முதலீட்டை ஈர்த்துள்ளதாகவும் உலகின் மிகப்பெரிய FDI பெருநாடுகளில் 9வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் வர்த்தக பாதைகளில் ஏற்படும் சவால்களுக்கு மத்தியிலும் அமீரகம் மாற்று வர்த்தக வழித்தடங்கள், துறைமுகங்கள் மற்றும் புதிய விநியோக சங்கிலிகளை மேம்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்காவுக்கு எதிராக பொருளாதார போர் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க போர்க்கப்பல்களை நோக்கி மேம்படுத்தப்பட்ட காசிம் பஷீர் ஏவுகணையை ஏவியதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. தனது போர்க்கப்பல்கள் அந்த ஏவுகணை தாக்குதலை தவிர்த்ததாக அமெரிக்கா கூறியுள்ளது. கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வரும் போரில் இடைக்கிடையே தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் பதற்றம் அதிகரித்து வருகின்றது. கடந்த சனிக்கிழமை அமெரிக்க படைகள் ஈரானைச் சேர்ந்த 3 எண்ணெய் கப்பல்களை தாக்கியதாக அமெரிக்க மத்திய கட்டளை தெரிவித்தது. இந்த நடவடிக்கை அமெரிக்க போர்க்கப்பல்களை நோக்கி ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதற்கான பதிலடி என்று அமெரிக்கா கூறியது. இதனையடுத்து ஈரான் தனது ராணுவ நடவடிக்கைகள் மேலும் தீவிரமடையக்கூடும் என்று எச்சரித்துள்ளது. மேலும் பாரசீக வளைகுடா மற்றும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் புதிய கடல் கட்டுப்பாட்டு மண்டலத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. பிராந்தியத்தில் மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்துக்கும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சம் அதிகரித்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரின் இறுதி நாள் இன்றாகும். இன்று போக்குவரத்து துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் ஆரம்பமாகியுள்ளது. சட்டம் ஒழுங்கு, காவல்துறை உட்பட எம்எல்ஏக்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு முதல்வரின் பதிலுரையில் எந்த பதிலும் இல்லை என்று மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். மக்கள் பிரச்சினைக்கு பதிலாக எதிர்க்கட்சியை இலக்கு வைத்து அடுக்கிய குற்றச்சாட்டுக்களே இருந்தன என்று அவர் கூறியுள்ளார். அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுக்களை ஆதாரங்களாக முன்வைப்பது பொருத்தமானது அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். உருவ கேலி செய்யும் விதமாக பேசுவது யாராக இருந்தாலும் கண்டனத்துக்குரியது என்றும் பே சண்முகம் தெரிவித்தார். சட்டமன்றத்தை தனி மனித தாக்குதல்களுக்கான இடமாக மாற்றுவது அறமற்ற செயல் என்றும் அவர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
3: அடுத்த தலைமுறை 6G தொலைத்தொடர்பு வலையமைப்புகளின் வளர்ச்சி மற்றும் பயன்பாட்டை வடிவமைக்கும் சர்வதேச முயற்சியில் இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட 24 நாடுகளுடன் கைகோர்த்துள்ளது. அமெரிக்க வர்த்தகத்துறை இதனை அறிவித்துள்ளது. இந்த முயற்சியின் மூலம் எதிர்கால 6G வலையமைப்புகள் பாதுகாப்பானதாகவும் நம்பகமானதாகவும் ஒன்றுக்கொன்று இணக்கமாகவும் இருப்பதை உறுதி செய்வதுடன் தொழில்நுட்ப போட்டி திறன் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதே இதன் நோக்கமாகும். அமெரிக்காவில் நடைபெற்ற G20 இனோவேஷன் மினிஸ்ட்ரியல் கூட்டத்தின் போது மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணை அமைச்சர் ஜிதின் பிரசாதா, அமெரிக்க வர்த்தகத்துறை செயலாளர் ஹாவர்ட் லட்னிக் ஆகியோர் 6G தொழில்நுட்பத்தின் எதிர்காலம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த கூட்டாண்மை மூலம் 6G தொழில்நுட்பத்துக்கான உலகளாவிய தரநிலைகள், பாதுகாப்பு முன்னுரிமைகள், விநியோகச் சங்கிலி மற்றும் புதுமையான தொழில்நுட்பங்கள் தொடர்பான முடிவுகளில் இந்தியா தனது பங்களிப்பை அதிகரிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. 5G அடுத்த தலைமுறை தொழில்நுட்பமாக உருவாகும் 6G துறையில் இந்தியாவின் சர்வதேச பங்களிப்பை இந்த நடவடிக்கை மேலும் வலுப்படுத்துகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு இன்று இலங்கை செல்கின்றார். ராஜ்நாத் சிங்கின் இந்த பயணம் இன்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் நோக்கமாகும். இப்பயணத்தின் போது இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாராய்க்கு, பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயக்கொந்த உள்ளிட்ட பலரையும் சந்திக்க உள்ளார். கடந்த ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணத்தின் போது கையொப்பமிடப்பட்ட இந்திய இலங்கை பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது குறித்து இந்த பயணத்தின் போது மதிப்பாய்வு செய்யப்படும் என்று இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் 38 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை வருவது சிறப்பம்சமாகும். இதேவேளை இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் இலங்கை பயணத்தையொட்டி கொழும்பு நகரை சுற்றி விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பு போக்குவரத்து பிரிவு தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: மகளிருக்கான ஆசிய கோப்பை T20 தொடரில் நேற்று நடைபெற்ற ஹாங்காங் மகளிர் அணிக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் மகளிர் அணி 72 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஈட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பிடித்து ஆடிய பாகிஸ்தான் மகளிர் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 143 ஓட்டங்களை பெற்றது. 144 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய ஹாங்காங் மகளிர் அணி 19 ஓவர்களில் 71 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதற்கமைய பாகிஸ்தான் அணி 72 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியதுடன் குரூப் ஏ பிரிவில் 2வது இடத்தை பிடித்ததுடன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாகிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் நஷ்னா சந்து 7 ஓட்டங்களை மட்டும் விட்டுக் கொடுத்து 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்தார். போட்டியின் ஆட்டநாயகியாகவும் அவர் தேர்வானார். இது மகளிர் T20 சர்வதேச கிரிக்கெட்டில் பாகிஸ்தான் வீராங்கனை ஒருவரின் சிறந்த பந்து வீச்சு பிரதியாகும். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் அரையிறுதியில் பாகிஸ்தான் இலங்கை அணியை எதிர்த்தாட உள்ளது. இதனிடையே மகளிருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் அமீரகம் மற்றும் பங்களாதேஷ் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. அமீரக நேரப்படி இன்று மாலை 6:30 துபாய் DICS மைதானத்தில் இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று வானிலை பொதுவாக தெளிவாகவும் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிற்பகலில் கிழக்கு மற்றும் தென் பகுதிகளில் மேகங்கள் உருவாக வாய்ப்புள்ளது. நாடு முழுவதும் வெப்பமான வானிலை நிலவும். உள்ளக பகுதிகளில் இன்று 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். கடலோர பகுதிகளில் அதிகபட்சமாக 44 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். துபாயில் 42 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அபுதாபியில் 44 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும். மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகம் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கலாம். காற்று வலுப்பெறும் நேரங்களில் தூசி மற்றும் மணல் பரவ வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் வெளிப்புற நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: ஹாரி பாட்டர் ஃபேனா நீங்க?
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: அபுதாபியில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு தீம் பார்க்கில் ஒரு தனி செக்ஷனே வரப்போகுது. அந்த செக்ஷனில் ஹாரி பாட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வார்னர் ப்ரோஸில் வந்து ஹாரி பாட்டர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய ஒரு லேண்டை அதுக்காகவே அலோகேட் பண்ணி ஒரு தனி வேர்ல்டை உருவாக்க போகிறாங்க. இதில் வந்து ஃபேன்ஸ்லாம் ஆல்ரெடி பயங்கரமாக ஓ ஓ மை காட் ஹாரி பாட்டர் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்போ லான்ச் ஆக போகுது, எப்போ இது அஃபிஷியலாக ஃபேன்ஸ்க்காக இருக்க போகுது அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. 2029 கிட்டத்தட்ட இந்த பார்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 26% லேண்ட் ஏரியாவில் இன்க்ரீஸும் ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஹாரி பாட்டரையும் சேர்த்து என்ஜாய் பண்ணலாம்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Okay, இப்போ வந்து கோல்ட் ரேட் என்னன்னு பார்த்துட்டு வரலாம். கோல்ட் லைட்டா அப்படியே ஏற ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் நானு.
2: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட்
0: 24 கேரட் தங்கம் 534 திரஹம்ஸ் அண்ட் 50 ஃபில்ஸ், 22 கேரட் தங்கம் 495 திரஹம்ஸ், 21 கேரட் தங்கம் 474 திரஹம்ஸ் அண்ட் 50 ஃபில்ஸ், 18 கேரட் தங்கம் 406.75.
2: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட்.
0: ஓகே, இன்னைக்கான தலைப்பை நான் எடுத்து வச்சுட்டேன். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் உங்ககிட்ட வந்து நான் அதை சொல்லிடுறேன். இது 89.4 தமிழ் எஃப்எம் ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன். ஸ்டே டியூன்.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும்.
1: அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4. நாம பந்தயத்தை காப்பாத்தல.
2: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா?
3: இரு, அவர் இன்னும் பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
1: பந்தயத்தை நம்மளை காப்பாத்து.
2: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு. யார், நம்ம சூர்யா?
3: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
2: செம்மையா இருக்கு புது படம்.
4: படம் இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
5: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி செய்யும் சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10 அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி.
6: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
7: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
6: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
7: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
8: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கிய சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
9: ஹாய், நான் காஃபி.
10: ஹலோ, நான் தான் டிராவல்.
11: வணக்கம், நான் நினைவுகள்.
10: ஹாய், நான் தான் இயற்கை.
8: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
10: எங்கப்பா மனசு காணோம்?
9: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
10: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 முதல் 4 வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
7: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: ஒரு ரெண்டு மூணு நாள் எனக்கு அசம்பிளியில் போய் உட்காரணும் போல ஆசையாக இருக்கு. அதாவது எம்எல்ஏ ஆகிலாம் உட்காரணும்னு இல்லை, அங்கே உட்காந்து நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வேடிக்கை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. இந்த மாதிரி நமக்குள்ள நடக்காதுன்னு தெரிஞ்சும் சில பல வியாடான ஆசைகள்லாம் இருக்கும்ல, இது கண்டிப்பாக நடக்காது பட் இந்த இடத்துல போய் இப்படி உட்காந்தா செமையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சிருக்கக்கூடிய இடங்கள் எது, அது என்னவா வேணா இருக்கலாம். இப்போ நான் சொன்ன அசம்பிளியாக இருக்கலாம், ஒரு பைலட் சீட்டாக இருக்கலாம். ஒரு நாள் மட்டும் எப்படியாச்சும் இந்த ஃப்ளைட் இப்படி ஓட்டி அப்படி ஒரு லேண்டிங் ஒன்று போட்டு விட்டேன்னு வச்சிங்களேன், செமையாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு பயங்கரமான விசித்திரமான ஆசையை நீங்கள் வச்சுருக்கலாம். அது என்னங்கிறத கால் பண்ணி சொல்லுங்கள், 800-8940-8809-40. அதே மாதிரி இந்த வேர்ல்டு டெக் மீட்லாம் போடுவாங்களே பெரிய பெரிய ஜெயின்ஸ், ஈலான் மஸ்க், ஜக்கர்பர்க் இவங்கெல்லாம் வருவாங்க, வந்து ஒன்றா பேசிக்கிட்டுலாம் இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் உட்காந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய அவ்வளோ ஈஸியாக சாத்தியம் இல்லாத ஒரு ஆசை இருக்கும்ல, அது என்ன? வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்,
1: சிவகுமார், துபாயில இருந்து.
0: சிவகுமாரா?
1: ஆமா.
0: ஓகே சிவகுமார், உங்களுக்கு அந்த மாதிரி என்ன ஆசை இருக்கு?
1: ஒரு எல்லாருக்கும் இருக்கிற ஆசைதான், சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாம் கிரிக்கெட் விளையாடி இருக்கோம்.
0: ஆமா ஆமா,
1: நல்லா விளையாடுவோம், இல்ல ஓரளவுக்கு ஆவரேஜா விளையாடுவோம்.
0: சரி,
1: பட் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது வந்து நம்ம சேப்பாக்ல, முக்கியமா அந்த சென்னையில இருக்கிற பசங்களுக்கு
0: எல்லாம்
1: சேப்பாக்ல போய் ஒரு நாள் விளையாடணும்.
0: ஒரு நாள் விளையாடணும், அது போதும். நீங்க வேர்ல்ட் கப் ஃபைனல்ல சேப்பாக்ல சிக்ஸ் அடிச்சு பெண்கள் எல்லாம் உங்க பேரை வந்து, உங்க பேர் என்ன சொன்னீங்க? மறந்துட்டேன்.
1: சிவகுமார்.
0: சிவகுமார் அப்படின்னு கத்துறது அதெல்லாம் வேண்டாம். போனீங்கன்னா சொல்லுங்க, நான் வந்து வாட்டர் பாட்டில் போடுற சாக்குல நைஸா உள்ள வந்துட்டு போயிடுறேன். ஓகே ஓகே சிவகுமார், தேங்க்யூ.

0: சீட் எடுக்கிறாங்க.
1: புரியுது, நான் இப்பதான் பார்த்தேன், நானும் செக் பண்ணாம கரெக்ட். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.
0: தேங்க்யூ,
1: தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. ஸோ பார்த்தேன் நானும், ஆமாங்க, E311 ஃபுல்லாகவே வழக்கம் போல் சார்ஜ் ஆட்டு துபாயே டிராஃபிக்காக இருக்குது. பட் இவர் சொன்ன மாதிரி மோட்டர் சிட்டி பக்கத்தில் நினைக்கிறேன் ஒரு கிராஷ் போட்டே இருக்குது, 1, 2, 3. அதனால் அங்கே பயங்கர ஸ்லோவாக இருக்கு, லைக் இட்ஸ் வெரி வெரி வெரி வெரி ஸ்லோ டுவர்ட்ஸ் அபுதாபி போகிற டைரக்ஷனில். சரியா, பார்த்துக்கோங்க. டிராஃபிக் எங்கே இருக்குன்னு டீட்டெயிலாக நான் கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு புது பாட்டு வருது, அந்த புது பாட்டை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க வித் Alansari Exchange.
4: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
5: incoming.
4: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: நடிப்பில் இயக்கத்தில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
3: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
4: அப்போ இது எப்படி இருக்கு?
3: ஓணம் புடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
4: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
3: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. ஆகஸ்ட் 17th டு செப்டம்பர் 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் saree gift-ஆ கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வரியத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவ Sul Group of Companies.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mercel Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: சடனாக இந்த சில மாதங்கள் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து எனக்கு சட்டசபைக்குள்ளே போய் உட்காரணும், அட்லீஸ்ட் உட்காந்து வேடிக்கையாச்சு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. நண்பர்கள்லாம் கால் பண்ணி ஒவ்வொன்றா டிசைர் என்னன்னு சொல்லுங்க. 800-8940 நீங்கள் கால் பண்ணலாம். சற்று நேரம் முன்பு சேப்பாக் ஸ்டேடியத்தில் போய் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மேட்ச் ஆடணும்னு ஆசை அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? 889-40 வணக்கம், யாரங்க இருந்து பேசுகிறீங்க?
1: குட் மார்னிங் மது, ஹவ் ஆர் யூ?
0: மார்னிங், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: உங்கள் பேர்?
1: முகமத் ஃப்ரம் துபாய்.
0: ஓகே முகமத், சொல்லுங்கள். இன்னும் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கீங்களா?
1: இருக்கணும்
0: ஒரு நாளைக்கு. அது யோசிச்சு பாருங்களேன், அது எப்படி ஒரு சிக்னல் அந்த டபுள் எல்லோ வரும், ரெட்டு வரும், கிரீன், அப்படி ஜாலியாக அடி ஓட்டிட்டு ஒரு ஹார்ன் ஒன்று போர் அடிக்கு போல அடிச்சுக்கிட்டு திடீர்னு மாடு குறுக்க வரும், அப்போ பிரேக் அடிக்கணும், ரொம்ப நல்லா இருக்கும். மனுஷனே குறுக்க, ஆமாம், ஒரு லெவல் கிராஸிங் இருந்தால் போதும், சரு புருன்னு கிராஸ் பண்ணிக்கிட்டு போனோம். நல்ல ஐடியா, நல்ல ஐடியா. பார்ப்போம், நீங்கள் நீங்கள் ஒருவேளை லோக்கோ பைலட் ஆகிட்டீங்கன்னா நான் வந்து ஏஎல்பி ஆயிடுறேன், சரியா?
2: சொல்லுங்க.
0: ராயல் பேலஸ் மாதிரி அவங்க ஒரு ஹோட்டல் ஸ்டைல்ல உருவாக்கி அப்படி ஒரு விஷயங்கள் ஃபியூச்சர்ல
2: இருக்கு.
0: ஆக்டிவா உள்ள பேலஸ் நீங்க போகணும். ஓ, அந்த மாதிரி சொல்றீங்க. ஓகே ஓகே ஓகே, பார்ப்போம். தெரியல, யாராவது ரேடியோ கேட்டுட்டு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுங்க, சரியா? ஓகே பிரதர், தேங்க்யூ யூசப், ஹாவ் அ நைஸ் டே. ஸோ விதவிதமான ஆசைகள்லாம் நமக்குள்ளே இருக்குங்கிறது எனக்கு அப்படியே வெளியே தெரிய வருது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி என்ன ஆசை வச்சுருக்கீங்க? நான் சொன்னேன் தான், இந்த ரெண்டு நாளாக பார்க்கும்போது சட்டசபைக்குள்ளே போய் உட்காந்து வேடிக்கை பார்க்கணும், ஒன்றும் சும்மா வேடிக்கை பார்க்கணும், என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத வேடிக்கை பார்க்கணும் எனக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆசைகள்லாம் இருக்குதுன்னு கேட்டிருக்கேன். நடக்காத ஆசைகளாக சொல்லுங்கள், நடக்கிற ஆசைகளை சொன்னீங்கன்னா நீங்கள் போய் செஞ்சுட்டு வந்துடுவீங்கல்ல, நடக்காத கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற ஆசைகளாக பார்த்து சொல்லிவிடுங்க, சரியா?
3: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: லெட்ஸ் கண்டினியூ. 800-8940 கால் பண்ணுங்க. 800-8940. சுகித்ராஜ் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, நான் வந்து ஸ்பேஸ்ல பறக்கணும், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு. விண்வெளி நாயகா ஞாபகம் வந்துச்சு எனக்கு. எவ்ரிதிங் வாஸ் குட் அண்டில் அப்படின்னு ஒரு மீன் பார்த்தேன், அதான் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசமான ஆசை இருக்கு, அது நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அது என்னைக்காவது ஒரு நாள் இப்படியா செய்யணுன்ற ஒரு ஆசை இருக்கும்ல, அது என்னங்கிறத ஷேர் பண்ணுங்க. வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க?
1: வணக்கம், மது, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாமா நாமா,
1: ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுனால தான் திரும்ப மதுதனன்னு சொல்லி திருப்பி கேட்டாங்க.
0: ஓகே ஓகே, உங்க பேரு?
1: ஜெய்குமார்.
0: ஜெய்குமார்,
1: துபாய்.
0: ஓகே, சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு?
1: ஆசை சொல்ல முடியாது, அதிகபட்சம் நான் சொல்றது எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா,
1: இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து காசுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல.
0: சரி,
1: பட் அதுக்கான வேலை தான் போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல இதுக்கப்புறமேட்டு அந்த காசு எனக்காக வேலை பார்க்கலாம்.
0: ஓ, அப்படி வரீங்க நீங்க? இல்லடா, வேற ஆங்கிள் கேட்டிருந்தேன், அதாவது சேப்பாக் ஸ்டேடியம்
1: பாக்கல.
0: அப்படியா?
1: ஜஸ்ட் இப்ப ஆன் பண்ணேன், அந்த செகண்ட் தான் நீங்க சொன்னீங்க. சோ அதனால நீங்க சொன்ன அந்த வேர்ட் மட்டும் தான் கேட்ச் பண்ணேன்.
0: ரைட் ரைட், இப்ப நான் மறுபடியும் சொல்றேன். அதாவது என்ன மாதிரி இதுன்னா, எனக்கு இப்ப சட்டசபையை பார்த்துட்டு அங்க போய் சும்மா உட்காந்துருக்கணும்னு ஆசை அப்படின்னு ஒருத்தர் சேப்பாக் ஸ்டேடியத்துல போய் விளையாடணும்னாரு.
1: அப்பெல்லாம் பெருசெல்லாம் கிடையாது, நடக்காது, நமக்கு தெரியும் தான். பை சான்ஸ் எப்போ என்ன நடக்கலாம்ல?
0: ஆமா,
1: ஒருவேளை நான் பிஎம் வச்சுக்கங்களேன்,
0: என்ன பண்ணுவீங்க?
1: இப்ப எப்படி சொல்றது, இப்ப நம்ம யூஐ பத்தி நம்ம கம்பேர் பண்ணும்போது யூஐ வந்து பயங்கரமா இருக்குன்னு சொல்றோம்ல.
0: ஆமா ஆமா,
1: ஈவன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்ஃப்ரா எல்லாத்துலயுமே.
0: ஆமா,
1: அது மாதிரி அங்க திருப்பி விடும். பட் இந்தியால இருந்து யாரும் வெளில வர மாட்டாங்களா? அதாவது வேலையை தேடி வெளியே போவாங்கல்ல.
0: ஆமா,
1: அந்த சீன் வந்து இந்தியா விட்டு யாரும் வெளில வர மாட்டாங்க, அந்த அளவு வச்சிருப்பேன். அந்த மாதிரி நான் நிறைய டைம் நான் யோசிப்பேன்.
0: அடேங்கப்பா, பரத் என்னும் நான் மகேஷ் பாபோ ஆடணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க? சரி, ஒரு நாள் பிஎம்மா இல்ல அஞ்சு வருஷம் டேர்ம் உங்களுக்கு வேணுமா?
1: என்ன தேவையோ அதை விட அதிகமா செய்யறதுனால பெருசா யாரும் யோசிக்க மாட்டாங்கல்ல அதை பத்தி. அந்த மாதிரி இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணா அவங்க எதுக்கு இன்னொருத்தன பத்தி யோசிக்க போறாங்க?
0: நல்ல விஷயம், நல்ல விஷயம், சீக்கிரம் நடக்கும், நம்புவோம். சரியா? ஓகே சார், நன்றி, தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு, மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. பரவாயில்லையே, விதவிதமான ஆசைகள் விதவிதமான நேரங்கள்ல வருது, தப்பு கிடையாது, சாத்தியமாகும் ஆகாத நமக்கு தெரியாதுல. வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க? ஹாய், உங்க பேரு? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: முன்னா பண்றேன்.
0: ஓகே, பாய்ஸ் பட சித்தார்த்து, சொல்லுங்க முன்னா.
2: நாங்க இங்க கொஞ்சம் செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து ஓபன் பண்ணிட்டு,
0: சரிங்களா?
2: சிசிடிவி அக்சஸ் கண்ட்ரோல் டைம் இருக்கு.
0: கண்டிப்பா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தெரியுமா? கவலைப்படாதீங்க, நடக்க வாய்ப்பு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு நடக்கும். ஓகே பிரதர், தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. ஹேவ் அ நைஸ் டே. பாத்தீங்களா, ஒரு ஒன் ஹவருக்குள்ள எத்தனை ஆசைகள் வெளிவந்திருக்குன்னு, அடுத்த ஒன் ஹவர் வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஷோ வந்து நாலு மணி நேரம், இன்னும் ரெண்டு ஹவர் இருக்கு, அதனால நம்ம நிறைய பேசுவோம். அதுக்கு முன்னாடி பூவெல்லாம் முன்வாசத்துல இருந்து ஒரு பாட்டு வருது, இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
3: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட திமுக உறுப்பினர்கள் காவல் அதிகாரிகளினால் அவையில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். அமலாக்கத்துறை வழக்கு குறித்து நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் பேரவையில் அதை பற்றி முதல்வர் பேசியது விதிக்கு உட்பட்டது அல்லவென்று எதிர்க்கட்சி கொறடா ஏவா வேலு தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர்கள் எவரும் இந்த சட்டப்பேரவையில் கண்ணியமான உரைகளையே ஆற்றியுள்ளார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டையை முதலமைச்சர் படித்துள்ளார் என்றும் அவர் குற்றம் சுமத்தினார். சர்க்காரியா கமிஷன் குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகவில்லை என்றும் முடிவை அறிவித்ததாக அவர் கூறினார். மிசாவில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்த நிலையில் திமுகவினர் அமளியை தொடர்ந்தனர். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, முதல்வர் திமுகவின் ஊழல்களை சுட்டிக்காட்டியதுடன் அப்படியான ஊழல்கள் தமது ஆட்சியில் இருக்காது என்பதையே தெளிவுபடுத்தினார் என்றும் கூறினார். அமளியில் ஈடுபடுவோரை வெளியேற்றுமாறு சபாநாயகர் உத்தரவிட்ட நிலையில் காவல் அதிகாரிகள் அமளியில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக பேரவையில் இருந்து வெளியேற்றினர். மேற்கு வங்கம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அசாம் மாநிலங்களின் சில தொகுதிகளில் அக்டோபர் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட தொகுதிகளில் தேர்தல் நடவடிக்கைகள் தொடங்கின. வேட்புமனு தாக்கல், பரிசீலனை மற்றும் திரும்பப் பெறுதல் உள்ளிட்ட அடுத்தடுத்த தேர்தல் பணிகளுக்கான கால அட்டவணையையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக 35,169 குடும்பங்களைச் சேர்ந்த 115,586 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 35 பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள மக்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. இந்நிலைமையுடன் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் மக்களுக்கு தொடர்ந்தும் குடிநீரை விநியோகிப்பதற்கு தேசிய அனர்த்த நிவாரண சேவை மையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அமீரகம் மற்றும் பிற வளைகுடா நாடுகளுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலான விமான போக்குவரத்து தொடர்ந்து 4வது நாளாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் எரிமலை வெடித்த நிலையில் எரிமலை சாம்பல் விமான போக்குவரத்துக்கு பாதிப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. ஜகார்த்தா உள்ளிட்ட சில விமான நிலையங்களை இன்று மீண்டும் திறந்தாலும் விமான நிறுவனங்களின் சேவைகள் உடனடியாக இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்று இந்தோனேஷிய அதிகாரிகள் தெரிவித்தனர்.
1: உலகச் செய்திகள்.
3: மயாமி சர்வதேச விமான நிலையத்தில் ஓடுபாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளான அமேசான் சரக்கு விமானத்தின் விமான தரவு பதிவு சாதனம் மற்றும் காக்பிட் குரல் பதிவு சாதனம் என்பன மீட்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் தெரிவித்துள்ளது. 21A நிறுவனத்தால் இயக்கப்பட்ட போயிங் 767-300 சரக்கு விமானம் கடந்த ஞாயிறன்று மயாமி சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது ஓடுபாதையை தாண்டிச் சென்றது. விமானம் ஓடுபாதைக்கு அப்பால் சென்று 2 வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 5 உயிரிழந்ததுடன் 5 காயமடைந்தனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இவா ஜோவிக்கை தோற்கடித்து கோகோ காஃப் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார். இதேவேளை ஆடவர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் வெற்றி பெற்ற அலெக்சாண்டர் ஸ்வெரவ் காலிறுதிக்கு தகுதி பெற்றார். லூசியானோ தார்தீரியை 6-2, 6-2, 7-6 என்ற நேர் செட் கணக்கில் அலெக்சாண்டர் ஸ்வெரவ் வீழ்த்தினார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4 தமிழ் FM நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: We are back in 89.4 Tamil FM. RJ மோது பேசிட்டு இருக்கேன். மெர்சல் மார்னிங்ல இன்னைக்கு ஆசைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆசைனா குட்டி குட்டியா நம்ம வந்து ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்டு இருப்போம். அது நம்ம குட்டியா தெரியும், அது செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அதுல எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ நீங்கள் 800-8940 கால் பண்ணி பேசலாம். பட் இப்போ இல்லை, நம்ம அப்டேட்ஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பாட்டு வரும். ரெண்டு பாட்டு முடிச்சுட்டு இந்த டாபிக் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் அல்சஃபா ஆன் பாசிவாக மாறினுச்சு. ஆன் பாசிவ் இப்போது மறுபடியும் ரீநேம் செய்யப்பட போகிறது கார்மின். ஸோ இனிமே ஆன் பாசிவ் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கார்மின் என்ற பெயர் சூட்டப்படுகிறது. ஸோ அடுத்து வரக்கூடிய 10 வருஷங்களுக்கு இந்த மெட்ரோ ஸ்டேஷனுடைய பெயர் கார்மின். ஸோ அல்கூஸ் ஏரியா, அல்சஃபா ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த மெயின் மெட்ரோ ஸ்டேஷன். இது வந்து கிட்டத்தட்ட பிஸ்னஸ் பே, இந்த ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் பிஸ்னஸ் பே போகிறதுக்கும் அப்படியே அந்த சைடு நீங்கள் டுவர்ட்ஸ் மால் ஆஃப் எமிரேட்ஸ் டைரக்ஷனில் போகிறதுக்குமே ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேஷன் இது. ஸோ இனிமேல் ஆன் பாசிவ் ஸ்டேஷன் கார்மின் என்று அழைக்கப்படும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Okay, என்னதான் winter is coming அப்படி நம்ம சொன்னாலும் இனி வந்து ஒரு சில இடங்கள்ல 43-44 degrees வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு NCM தரப்புல இருந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ 10-25 kilometer ஸ்பீட்ல விண்டு ஒரு பக்கம் அடிச்சாலும் இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு வார்மான டேவாக தான் இருக்கும். அக்ராஸ் த கண்ட்ரி டெம்பரேச்சர்ஸ் ஒரு சில இடங்களில் 45 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு செப்டம்பர் 8 ப்ரெடிக்ஷனாக NCM வந்து கொடுத்துருக்காங்க. ஜி அண்ட் வாரணமாயிரம்லேருந்து ரெண்டு பாட்டு கேட்டு தொடர்ந்து பேச போகிறது நான் தான், நீங்களும் தான். 89.4 தமிழ் FM இது மசாலா கஃபே, ஸ்டே டியூன்.
2: பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
0: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: கார்த்தி மாளவிகா மோகனின் எஸ் ஜே சூர்யா நடிப்பில் பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் சாம்சியஸ் இசையில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
1: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
3: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது. மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
2: இன்னும் ஒரு ஆன்சர் கேட்டுட்டு நான் வந்து அப்படியே டிராஃபிக் எங்கே இருக்குன்னு டீட்டெயில் அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்றேன். 800-8940 கால் பண்ணுங்க. உங்களுக்கு வித்தியாசமாக ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்ல, நான் சொல்லியிருந்தேன் எனக்கு சட்டமன்றத்தில் போய் உட்காரணும் சும்மா அப்படின்னு, ட்ரெயின் ஓட்டணும்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ராயல் பேலஸ்க்கு போய் ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, விண்வெளிக்கு போகணும்னு சொன்னாங்க, விதவிதமான ஆசைகளை வந்து எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சேப்பாக் ஸ்டேடியத்தில் ஒரு நாள் போய் கிரிக்கெட் ஆடணும்னு ஒருத்தர் சொன்னார். உங்களுக்கு என்ன இந்த மாதிரி வியாடான ஆசை இருக்குது, வித்தியாசமான ஆசை இருக்குது? வணக்கம், யாரங்க இது பேசுகிறீங்க?
3: வணக்கம், எப்படிங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? வித்தியாசமா உங்கள்ட்ட நான் பதில்
3: எதிர்பார்க்கிறேன்.
2: ஒரே வார்த்தையா முடிச்சிருவாரு, வாட் ஆர் யூ டாக்கிங் அபௌட் மேட் அப்படின்றாரு.
3: 2023 விட 2003 அதிகம் பாதிச்சது.
2: ஆமாங்க, அந்த வழி இன்னும் மீண்டு வரல, 23 இயர்ஸ் ஆச்சு. ஒருத்தன் தோக்கடிச்சு வேர்ல்டு கப் அடிக்கிறான் அப்படின்னா அவங்க வந்து இந்த உலகத்துல இருக்க முடியாது. அது அதை அடிச்சிருந்தாதான் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஆமாங்க, அது ஏங்க நீங்க ஞாபகப்படுத்துறீங்க இப்படி காலையிலேயே? உங்க தலைவி? ஓகே ஓகே, ஓகே ஓகே, சரி. ஓகே ஓகே, அதாவது நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் இதுதான் ஆக்சுவலா, தெரியுமா? ஐ அப்ரிஷியேட், ஐ அப்ரிஷியேட், தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் கால் பண்ணதுக்கு. ஹாவ் அ நைஸ் டே. ரெண்டு ஆசைகள் வச்சிருக்காரு, ரெண்டுத்துக்கு போது ஷேர் பண்ணாரு. இப்ப டிராபிக் எங்க இருக்குன்னு பாப்போம்.
0: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
2: E311 traffic ipo much much better. And ana Jumeirah Village Circle pakkathula D61 la SR nenikiren. Aama konja traffic irukanga. Adhe maadhiri Humsakim la konja traffic irukke. Neenga the Butterfly Garden kitta pombode irukke. அதே மாதிரி E311 பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் சிட்டியில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது, அதனால் அங்கே வந்து கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. டுவர்ட் ஷார்ஜா, அல்கேல் ரோடு, ராசல்கோர் ரோடு, துபாய் லைன் ரோடு, ஊதுமேத்தா ரோடு, இதெல்லாமே ஸ்லோவாக இருக்குது. E11 படு ஸ்லோ, E311 ஸ்லோ. அல்ஜாகியா சிட்டி சென்டர்கிட்ட ஆரம்பித்து வழக்கம் போது அல்கிசை ஷார்ஜா ரிங் ரோடு இன்டர்செக்ஷன் அல்தைத் ரோட் டுவர்ட் ஷார்ஜா ஏர்போர்ட் இதெல்லாமே வந்து ஸ்லோவாக இருக்குது, பார்த்துக்கோங்க.
0: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
4: என்ன கண்ணா, 91 போடு.
5: என்னது

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட்.

0: FTR brought to you by Basha Bhai Biryani. Authentic ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி and சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted. உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
1: என்னடா ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போறியா?
0: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
1: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள். தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ். தினத்தந்தி.
2: Chillax song of the hour. Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தமிழில்

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஓகே, நம்ம வந்து இப்போ உங்களுக்கு நான் திடீர்னு பிடிச்ச பாட்டை கொடுக்க போகிறேன். 800-8940 கால் பண்ணுங்கள், அடுத்த அவரும் கொடுப்பேன் சரியா, நான் எல்லா அவரும் கொடுக்குறேன். 800-8940 இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு சொல்லுங்கள். மீன் வயல் இப்போ என்னென்ன கிரிக்கெட் மேட்சஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு குயிக்காக ஒரு சம்மரி பார்த்துடலாம். இப்போதைக்கு ஏஷியா கப், பெண்களுக்கான ஏஷியா கப் துபாயில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் இன்னும் ஒரு மேட்ச் பாக்கி இருக்கு, பங்களாதேஷ் வர்சஸ் யூஏஇ. அதில் வந்து ஃபுல்லாக நான் யூஏஇ விமனுக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி சாயங்காலம் 6:30 இருக்கு, ஏன்னா அவங்க ஜெயிச்சு செமிஃபைனல் போனாங்கன்னா செம்மையாக இருக்கும். ஹோஸ்ட் நேஷன் வேறு, அண்ட் ஆல்சோ நம்ம யூஏஇ நேஷனல் டீமில் நம்ம அம்பத்தூர் பொண்ணு ஆடிக்கிட்டு இருக்காங்க, வைஷ்ணவின்னு சொல்லிட்டு ஸ்பின்னர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஷீ இஸ் ஃப்ரம் அம்பத்தூர் அண்ட் சென்னை, சென்னை அதான் அம்பத்தூர்னா நிறைய பேர் தெரியாது, சென்னை. ஸோ அதனால் யூஏஇ டீமுக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட். நிறைய தமிழ் பெண்கள்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க யூஏஇ கிரிக்கெட் டீமில். ஸோ யார் என்ன பாட்டு கேட்குறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம், யாரு இங்கே பேசுகிறீங்க? ஹலோ, நான் எக்கோ அடிச்சுட்டு கட் ஆயிடுச்சு. சரி ஓகே, டக்குன்னு நான் வந்து யார் யார் செமிஃபைனலுக்கு இதுவரை குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். 55 கால் அவுட் ஆனாலும் பாகிஸ்தான் ஸ்டில் மேட் இட் டு த செமிஃபைனல் பிகாஸ் அவங்க ஜெயிச்ச ரெண்டு மேட்ச் தாய்லாந்து கூடயும் ஹாங்காங் கூடயும். வாவ், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், யூஏஇ, இந்தோனேஷியா, இந்த நாலு டீம்ஸில் ஸ்ரீலங்கா குவாலிஃபைட், மூணு மேட்ச்ல மூணு வின்னு. பங்களாதேஷ் வர்சஸ் யூஏஇ இன்னைக்கு இருக்கு, இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க செமிஃபைனல். இந்தியா கூட ஆடுவாங்க, தே வில் பிளே அகெயின்ஸ்ட் இந்தியா, ஒன்று பங்களாதேஷ் விமன் இல்லனா யுஏஇ விமன். வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: வணக்கம், பர்தான் பேசுறேன். பர்தான் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன
1: போட்டு மார்னிங்ல உங்க சவுண்ட் நல்லா இந்த கிறிஸ்டல் கிளியரா இருக்கு.
0: நன்றிங்க, थैंक यू, थैंक यू so much. ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்
1: பர்தான்? அந்த அரபிக் கடல் வரும்.
0: அடேங்கப்பா, நல்ல பாட்டு போட்டு விட்டுறேன்.
1: थैंक यू சார்,
0: थैंक यू, பை, ஹேவ் எ நைஸ் டே மிஸ்டர் பர்தான். யா, ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட பேசுறேன். ஸோ நம்ம ஷோக்கு முன்னாடி அவர் அடிக்கடி கால் பண்ணுவார். ஸோ இப்போ மார்னிங்கில் அவர் கூட பேசுகிறேன். நான் வந்து இந்த பாட்டை போட்டுட்டேன், என்ன பண்ணுறேன், முடிஞ்சா எனக்கு டைம் இருந்தால் போயிட்டு ஒரு நெய் தோசை சாப்பிட்டு வரேன். ஐயோ ஐயோ, நீங்களே தான் முடிஞ்சால் பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே முடிச்சுட்டு வந்துருக்கேன். இது 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alan Sari Exchange.
2: நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: மதுராந்தகம் தாராபுரம் தொகுதி இடைத்தேர்தல் விருப்ப மனுக்களை 10 தேதிக்குள் வழங்குமாறு அதிமுக அறிவித்துள்ளது. இன்று முதல் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் தொகுதி இடைத்தேர்தல் விருப்ப மனுக்களை 10 தேதிக்குள் வழங்க அதிமுக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த நிலையில் வரும் அக்டோபர் 6 இடைத்தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இன்று முதல் 3 நாட்களுக்கு விருப்ப மனுக்களை அளிக்கலாம் என்று அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் தொகுதி இடைத்தேர்தல் விருப்ப மனுக்களை 10 தேதிக்குள் வழங்க முடியும் என்றும் அதிமுக அறிவித்துள்ளது.
2: இந்திய செய்திகள்.
1: மேற்கு வங்க மாநிலம் முழுவதும் குழந்தை திருமணம் மற்றும் இளம் வயது கர்ப்பம் உள்ளிட்டவற்றை கண்டறிந்து அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க மாநில அரசு தீவிர நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் 18 வயதுக்குட்பட்ட தாய்மார்களிடம் சுமார் 60,000 குழந்தைகள் பிறந்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து குழந்தை திருமணங்களை தடுக்கவும் சிறுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் மாநிலம் முழுவதும் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையில் எழுத்தறிவு விகிதம் 97.4% உயர்வடைந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையர்களின் டிஜிட்டல் மற்றும் கணினி எழுத்தறிவு மிக அதிக அளவில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக அத்திணைக்களத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய 5 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகையில் டிஜிட்டல் எழுத்தறிவு 67.6%, கணினி எழுத்தறிவு 34.7% பதிவாகியுள்ளது. இன்று சர்வதேச எழுத்தறிவு தினம் கடைபிடிக்கப்படுவதுடன் மக்கள் பூமி மற்றும் வளமான வாழ்வுக்கான எழுத்தறிவு என்பது இம்முறை கருப்பொருளாகும். நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டு வரும் ஜிசிசி ஒருங்கிணைந்த சுற்றுலா விசா விரைவில் நடைமுறைக்கு வரும் என வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் பொதுச் செயலாளர் ஜாசம் முகமது அல் புதாய்வி தெரிவித்தார். இதன் மூலம் சர்வதேச சுற்றுலா பயணிகள் ஒரே விசாவை பயன்படுத்தி வளைகுடா பிராந்தியத்தின் 6 உறுப்பு நாடுகளுக்கும் பயணம் செய்யும் வசதி ஏற்படும். இந்த ஒருங்கிணைந்த விசா திட்டம் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், குவைத், பஹ்ரைன் மற்றும் ஓமன் ஆகிய 6 நாடுகளுக்கிடையே சுற்றுலா பயணத்தை எளிதாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
1: ரஷ்யாவையும் வடகொரியாவையும் இணைக்கும் முதல் சாலை பாலம் தூமின் ஆற்றின் மீது திறக்கப்பட்டுள்ளது. சுமார் 1 கிலோமீட்டர் நீளமும் 2 வழித்தடங்களும் கொண்ட இந்த பாலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்தை எளிதாக்கும் விதமாக திறக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் காசான் பகுதியையும் வடகொரியாவின் ராசோன் பகுதியையும் இந்த பாலம் இணைக்கின்றது. தினசரி சுமார் 300 வாகனங்கள் வரை இந்த பாலத்தை பயன்படுத்த முடியும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: ஆஸ்திரேலியா 19 வயதுக்குட்பட்ட அணிக்கு எதிரான தொடருக்கான இந்திய இளையோர் அணியில் 2 மாற்றங்களை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. சௌராஷ்டிராவின் ஆரியன் சௌசானி ஒருநாள் அணியிலும், ஹரியானாவின் தன்மை பலோட்டா பல நாள் அணியிலும் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த மாற்றங்கள் வயது தொடர்பான ஆவணங்களில் முரண்பாடுகள் கண்டறியப்பட்டதால் பங்கால் லெக் ஸ்பின்னர் ரோஹித் யாதவ் இரு அணிகளில் இருந்தும் விலக்கப்பட்டதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரோஹித் அணியில் இருந்து நீக்கப்பட்டதற்கான காரணம் வயது தொடர்பான முரண்பாடுகள் என பிசிசிஐயின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Ally since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர பகுதிகளில் 44 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். துபாயில் 42 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அபுதாபியில் 44 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகபட்சமாக வெப்பநிலை பதிவாகும். நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸ் ராசல்கைமாவில் 37 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி, உம்மல் குவைன் மற்றும் அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் தற்பொழுது 39 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். அப்டேட்ஸ் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஸோ யூஏஇ ஸ்கூல்ஸில் வந்து ஏ கரிக்குலம் அமலுக்கு வந்தாச்சு. இதன் மூலமாக என்னென்ன புது விஷயங்கள்லாம் குழந்தைங்க கற்றுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டால், நிறையா ஸ்க்ரீன் டைமே எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறது இது மூலமாக நமக்கு தெரிய போகுது. உதாரணத்துக்கு இந்த ஏஐ கரிக்குலமில் நிறையா புது அப்ளிகேஷன்ஸ், நிறையா ரியல் லைஃப் சினாரியோஸ் அண்ட் ஆல்சோ ப்ளே பேஸ்ட் லெசன்ஸ் எல்லாமே வந்து வரப்போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது இன்ட்ரடியூஸ் ஆகிறது மூலமாக ஜென்ரலாக நம்ம இந்த சின்ன வயசில் படிக்க முடியாத விஷயங்கள் எல்லாமே இப்போ குழந்தைகளுக்கு ஸ்கூல் மூலமாகவும் போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரியல் வேர்ல்டு ஏ அப்ளிகேஷன்ஸ்க்கு நிறைய ஓல்டர் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து மூவ் ஆகுறாங்க. அதே நேரத்தில் அடுத்த ஜென்ரேஷன், இப்போ ஜென்ஜியை தாண்டி ஜென் ஆல்ஃபாலாம் போயாச்சுல, அவங்களுக்கும் வந்து இது இந்த வருஷ கரிக்குலத்திலேருந்து ரொம்ப தீவிரமாக இறக்கப்பட உள்ளது.
1: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Back to back.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. நாம பந்தயத்தை காப்பாத்தல.
1: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
2: இரு, அவர் இன்னும் பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
0: பந்தயத்தை நம்மளை காப்பாத்து.
1: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு, யாரு நம்ம சூர்யா?
2: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
1: செம்மையா இருக்கு போது படம்.
0: படம் இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
3: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி செய்யும் சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10ஆம் தேதி அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி.
4: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI. ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
4: Mercil Morning brought you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
7: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange.
8: மாஸ்டர், சூடா ஒரு பாட்டு.
9: சுட சுட புத்தம் புது பாட்டு.
7: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: நடிப்பில் பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இதே.
4: Denso's UAE's first distributor, 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
7: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
1: Okay, engala traffic irukke appdi na solren. ஃபைனான்சியல் சென்டர் ரோடு துபாய் மால் ஆப்போசிட்டில் ஒரு கிராஷ் போட்டு இருந்துச்சுனால கொஞ்சம் ஸ்லோ பண்ணிருக்கு. டிஎஃப்சிலையும் அப்படியே நீங்கள் ஃபைனான்சியல் சென்டர் ரோட்லேருந்து ரைட் எடுத்து டிஎஃப்சிக்குள்ளே போகிறீங்கனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அதே மாதிரி அல்கூஸ் 1 பக்கத்துலையும் அல்கேல் ரோட்லேருந்து அல்மைதான் ரோடு எடுத்து போகிறீங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அண்ட் துபாய்க்குள்ளே இந்த துபாய் ஹில்ஸ் மால் பக்கம்லாம் வந்து நல்ல ஸ்லோவாக இருக்குது. ரெண்டு டேரக்ஷன்லையுமே, ரெண்டு டேரக்ஷன் ஆஸ் இன் லைக் அல்கேல் ரோடுக்கு இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி உம்ஸ்கீம் ஸ்ட்ரீட்டில் வந்து நல்ல ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஜேவிசி பக்கத்தில் E311 நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க, அல்கேல் ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஸ்லோவாக இருக்குது. அண்ட் ஊதுமேத்தா ரோடு துபாய் லைன் ரோட தாண்டி நீங்கள் ஊதுமேத்தா ரோடுக்கு வரும்போது அங்கே நல்லாவே ஸ்லோவாக இருக்குது. D71 டுவர்ட்ஸ் துபாய் மால் நான் சொல்லிட்டேன்ல அது. அதுக்கப்புறமா வந்து E311 டுவர்ட்ஸ் துபாய் ஒரு கிராஷ் போட்டே இருக்குது. E11 டுவர்ட்ஸ் துபாய் நல்ல ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 101.5 hours ஆகும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு
0: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: Okay, இப்போ ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். இது மெர்சல் மார்னிங்.

இப்பவே 800-662-4 கால் பண்ணுங்க, ஆர் 050-899-8018 வாட்ஸ்அப் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், 800-662-4 கால் பண்ற நம்பர், 050-899-8018 வாட்ஸ்அப் பண்ற நம்பர். ஓகேவா? ஓகே, அண்ட் நம்ம தொடர்ந்து பேசலாம். இது 89.4 தமிழ் FM, ஆர்ஜி முது பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், ப்ராட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லூகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: வீட்டுக்கு போய் தூங்கிடுவேன். அப்புறம் சாயங்காலம்
1: தான் வர மாட்டாங்களே ப்ரோ, உங்க ஆபீஸ் எங்களுக்கு அது தெரியும் ப்ரோ.
0: ஸ்பை யாரோ வச்சிருக்கீங்க நீங்க உள்ள. ரைட் ரைட் ரைட். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
1: நமக்கு வந்துட்டு இது போடுங்க ப்ரோ, இந்தியன்ல இருந்து பச்சை கிளிகள் தோளோடு பச்சை கிளிகள் மத்தியோடு மனந்தத்தின் எல்லை. அத பாட்டு போடுங்க ப்ரோ.
0: ஓகே, நடுவில் கரெக்டாக ஹார்ன் வேறு அடிச்சுது நீங்கள் பாடும்போது, டைமிங்கா? ஓகே ஓகே, நான் போட்டு வர்றேன் பிரதர்.
1: கண்டிப்பாக,
0: தேங்க்யூ தேங்க்யூ, பாய், ஹாவ் அ நைஸ் டே. அண்ட் நமக்காக நாலு பேர் சீக்கிரம் எழுந்துக்கிறேன்னு வருத்தப்படுற அளவுக்கு நம்ம லேட்டாக எழுந்திருக்கோம் நம்ம வாழ்க்கையில் நினைக்கும் போதா ஐயோன் இருக்கு. இந்த மெட்ராஸ் படம் ஜானி மாதிரி ஒரு காலத்தில் அவர் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? நானே கிட்டத்தட்ட இங்கே ஒரு 1.5 வருஷம் காலையில் 6 மணிலேருந்து 10 மணிக்கு ஷோ பண்ணேன். ஆமாம், எப்படி பண்ணேன்? ஊருக்கு வந்த பூசோ ஒரு 6 வருஷத்தில் பண்ணேன்னு நினைக்கிறேன். 3 நாளைக்கே அப்படி இருக்கு. நிவேஸ் நான் இங்கே கிளம்புறேன், அடுத்து மசாலா கேஃபே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வார்த்தை நிவே தான் இருக்காங்க. உங்கள் கூட நிறைய விஷயங்கள் ஜாலியாக பேசுவாங்க. அண்ட் நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எது வந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம் சோஷியல் மீடியா பேஜில் வந்து தெரியப்படுத்துங்க. இத்துடன் நாளை வந்து உங்களை சந்திக்கிறேன், மறுபடியும் காலை 7 மணி. டேக் கேர், பை பை, ஹாவ் அ நைஸ் டே.
2: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Mersel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
3: Coming up next.
0: அடுத்து வருவது மசாலா கேஃபே.
4: Chika chika chika chika chika chika chika chika.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழக வெற்றி கழகம் நாளை நடத்தும் கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்காது என்று பே சண்முகம் அறிவித்துள்ளார். தாவேகாவின் குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்கு எங்களது பரிந்துரைகளை வழங்குவோம் என்று பே சண்முகம் தெரிவித்தார். சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு கூட முதல்வர் பதில் கூறவில்லை. சட்டமன்றம் மக்கள் பிரச்சினைகளை தீர்க்கக்கூடிய மன்றமாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். சட்டமன்றமே வேண்டாம் என்று மக்கள் நினைக்கும் அளவுக்கு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பே சண்முகம் விமர்சித்தார். தாவேகா நினைத்ததையெல்லாம் பேச வேண்டும் என்ற முறையில் சட்டமன்றம் நடைபெறுவதை மார்க்சிஸ்ட் ஏற்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நாளை தாவேகா நடத்தும் கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்காது என்று பே சண்முகம் அறிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: ரஷ்யா மற்றும் யுக்ரைன் ஆகிய இரு நாடுகளுடனும் இந்தியா தொடர்ந்தும் தொடர்பில் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். யுக்ரைன் போருக்கு போர்க்களத்தில் தீர்வு கிடையாது என்றும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரத்தின் மூலமே அமைதியை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். இந்தியா உதவக்கூடிய எந்த வகையிலும் அமைதி முயற்சிகளுக்கு தயாராக இருப்பதாகவும் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளமை இந்தியா ஒரு சாத்தியமான சமரச பாலமாக செயற்படுவதற்கான வாய்ப்பை மீண்டும் முன்னிறுத்தியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: போதைப்பொருள் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பிரபல போதைப்பொருள் கடத்தற்காரர் என கூறப்படும் ஷிரான் பாசிக் உள்ளிட்ட மூன்று பிரதிவாதிகளுக்குமான வழக்கை மீண்டும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நயோமி விக்ரமசீக்கர முன்னிலையில் அழைக்கப்பட்டது. இதன்போது போலீஸ் மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரதிவாதியான ஷிரான் பாசிக் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் செயற்படுத்தப்பட்டு வரும் AI அடிப்படையிலான ரெட் கார்பெட் பயோமெட்ரிக் எல்லை கட்டுப்பாட்டு முறையில் 2026ஆம் ஆண்டின் முதல் 8 மாதங்களில் 7,45,188 பயணிகளின் குடியேற்ற நடைமுறைகள் வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் பயணிகள் தனியாக குடியேற்ற கவுண்டரில் நிற்காமல் குறிப்பிட்ட வழித்தடத்தில் நடந்து செல்லும் போதே குடியேற்ற சோதனையை முடித்துக் கொள்ள முடிகின்றது. இதற்காக பாஸ்போர்ட், போர்டிங் பாஸ் அல்லது வேறு எந்த ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டியதில்லை. ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டத்தில் இந்த சேவை 100% ஸ்டாப் ஃப்ரீ பயண விகிதத்தை பதிவு செய்துள்ளது. அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு கனடா விதித்துள்ள 10 வரிகள் இன்று முதல் அமலுக்கு வந்தன. இந்த புதிய வரிகள் மூலம் சுமார் 28 பில்லியன் கனேடிய டாலர் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்கள் பாதிக்கப்படும். எஃகு, மரச்சாமான்கள், பருத்தி, டி ஷர்ட்கள் உள்ளிட்ட பல்வேறு அமெரிக்க தயாரிப்புகளுக்கு இந்த 10 வரி விதிக்கப்படுகின்றது. சில பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி 50% வரை இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இங்கிலாந்துக்கு எதிரான கிரிக்கெட் சுற்றுப்பயணத்தில் அணியின் ஒழுக்கம் மற்றும் வீரர்களின் நடத்தை குறித்து பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகம் விசாரணையை தொடங்கியுள்ளது. 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஏற்கனவே 2-0 என பின்தங்கியுள்ள பாகிஸ்தான் அணி கடந்த வாரம் 7 வீரர்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்பியது. அவர்களுக்கு பதிலாக மேலும் 7 வீரர்கள் அணியில் சேர்க்கப்பட்டனர். இது மட்டுமின்றி தலைமை பயிற்சியாளர் சர்ஃபராஸ் அகமது பதவி நீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக நியூசிலாந்தைச் சேர்ந்த மைக் ஹசன் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடைந்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 37 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி, உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் தற்பொழுது 40 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துபாய் மற்றும் அபுதாபியில் முறையே 42 மற்றும் 44 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

ஹாப்பி மிட் மார்னிங். திஸ் இஸ் அகேன் அர்ஜுன் வேதா ஆன் தி செகண்ட் டே ஆஃப் மசாலா கேஃபே ஆன் தி ஆர் 89.4 தமிழ் எஃப்எம் யூஐஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நான் வந்து குட்டி ஸ்டோரி பண்ணும் போதெல்லாம் யோசிப்பேன், என்னன்னா யாருமே பெருசாக வந்து டிஎம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அப்படி ஒன்று ரெண்டு பேர்லாம் டிஎம் பண்ணுறது உண்டு. ஆஃப்டர் அன்புடன் நான் அனுப்பு மசாலா கேஃபேக்கு வந்து நிறைய பேர் டிஎம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ உங்களுடைய அந்த டிஎம் தான் பார்க்கும்போது இன்னும் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்கிற ஒரு சந்தோஷத்தோடு உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நாம் என்ன ஒரு விஷயத்துக்காக ரொம்ப அதிகமாக வந்து ட்ரீம் பண்ணிகிட்ருக்கோம், கனவை கண்டுட்ருக்கோமோ அது ஃப்யூச்சரில் நமக்காக காத்திருக்கேன், அல்லது நம்ம அடைஞ்ச ஒரு விஷயம், லைக் ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது ஆல்ரெடி இட்ஸ் டேர் இன் தி ஃபியூச்சர். அதனால தான் நீங்கள் இப்போ அதை நினச்சி கனவு காண்றீங்க அப்படின்னு ஒரு கோட் இருக்கு. இதை நீங்கள் எவ்வளோ தூரம் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படிங்கிறது நீங்கள் நம்ப ஆரம்பிக்கும் போது யூ கேன் ரியலைஸ். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப அடமாக இருப்பீங்க, ரொம்ப அடமாக இருப்பீங்க. நாட் லைக் சும்மா ஒரு கனவு, அதாவது சும்மா ஒரு ட்ரீம் கிடச்சா நல்லாயிருக்கும், அது கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபியூச்சர் உங்களுக்காக காத்திரல, பட் ஒரு விஷயத்து மேலே வெறியாக இருப்பீங்க, நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு எந்த சைடில் இருந்தாலும் தடை வந்தாலும் நீங்கள் அந்த ஃபோக்கஸ் மாறவே மாட்டீங்க. யூ வாண்ட் தட் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப். ஈவன் உங்களுக்கு அதுக்கான திறமைகள், அதுக்கான ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அதை டெவலப் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல போய் தன்னை உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப தயாராக இருப்பீங்க. ஸோ விச் மீன்ஸ் இட்ஸ் ஆல்ரெடி டேர் இன் த ஃபியூச்சர். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு கனவு உங்களுக்குள்ளே இருக்குது, அப்படி பயங்கர ஃபோக்கஸ்டாக ஒரு ட்ரீம் நீங்கள் கண்டுட்ருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் தேர், இட்ஸ் ஆல்ரெடி தேர். அதனால தான் இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங்காக அந்த கனவை காணுங்க. அதுக்காக முயற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல், ஐ மீன் பெரிய பெரிய ஸ்டெப்ஸாக எடுத்து வைக்க முடியல அப்படின்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைங்க. புரிஞ்சா? ஓகே, நல்ல பாட்டுலாம் வருது, கேளுங்க. திஸ் இஸ் மசாலா கேஃபே, நான் உங்கள் ஆர்ஜினவே தான் ஆன் தி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: இயக்கத்தில் இசையில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
1: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
4: அப்போ இது எப்படி இருக்கு?
3: ஓணம் போடவையா? அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
4: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of companies.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
6: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
8: பிளாக் கம்யூனிட்டி இல்ல ஒளிய முடிய பார்த்துட்டு இருக்க.
7: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
8: அப்பாவோட அம்பாசிடர் இருக்கார்ல, ரேடியோல பாட்டு கேட்டு.
9: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
10: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
11: For details, call 056-415-4242.

0: சென்னை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் நான் தெரியுமா, என்ன துபாய் ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டுங்க. 89.4 தமிழ் எஃப்எம் மசாலா கேஃபே, நான் உங்க அர்ஜுன் வேதா. இங்கே எல்லா விஷயங்களும் டக்கு டக்கு டக்கு டக்கு நடக்குமா, அந்த மாதிரியே நான் வந்து சென்னை வந்துட்டு எதிர்பார்க்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய சிம் மாத்திரத்துல இருந்து சிம் வந்து நான் நேம் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இ சிம்மாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ்க்கு டுக் 15 to 20 days. பட் வேறஸ் நம்ம வந்து துபாயில் வந்து டூ ஒரு எட்டு செல்லாட்டுடைய ஸ்டோர் போகிறோம் அப்படின்னா வித்தின் மினிட்ஸ் அது முடிஞ்சிடும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும், அவ்வளோதான், அன்னைக்கே முடிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் அ டே கிரெடிட் கார்டு உங்கள் கைக்கு வந்துடும். நீங்கள் நெக்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி, ஐ மீன் நெக்ஸ்ட் மினிட்லேருந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். பட் இங்கே கிரெடிட் கார்டுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோம்னா It is a very long process. Only because inge population jaasti and Dubai porutha varaikkum ellame vandittu highly AI technologies payanpadathi pandradanal and kurippa Emirates edil oruthrudeya complete jaathukam irukkiradanal romba romba easy ana vishayama irukku. Nan edhukku solren appadina adutha kattama வந்திருக்கு ஏர்போர்ட்டில் புதுசாக ஒரு விஷயம், கிளிக் அண்ட் ட்ராவல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக துபாய் ஏர்போர்ட்டில் வந்து என்ட்ரி எக்ஸஸ் சிஸ்டம் வந்து மொபைல் ஃபோன்ஸ்லேயே பண்ணுறாங்க வித்தின் செகண்ட்ஸில். ஃபேஷியல் ரெகக்னிஷன், எலக்ட்ரானிக் பாஸ்போர்ட் ரீடிங், அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் புது ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ ஏர்போர்ட் ஸ்டாஃப் வந்து இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் மொபைலே 12-15 seconds முடிச்சிருவாங்க. அதுக்கு பேர் தான் கிளிக் அண்ட் ட்ராவல் ப்ராசஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் டக்கு டக்கு டக்கு நடந்துடும். ஒஃபிஷியல் டேட்டா பேஸ் இருக்கிறதுனால ரொம்ப செக்யூர்டான ஒரு கனெக்டிவிட்டியும் ட்ராவல் பண்ணக்கூடியவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து டைம் ரெடியூஸ் பண்ணும் அண்ட் பாசஞ்சர்ஸுடைய ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணும். ஃபாஸ்டர் அண்ட் சேஃபர் அண்ட் மோர் கன்வீனியன்ட் ஃபார் சிட்டிசன்ஸ் ரெசிடென்ஸ் டு ட்ராவல் இன் துபாய் அண்ட் துபாயிலிருந்து ட்ரான்சிட் ஆகி போகிறாங்க அப்படின்னாலும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோக்கு கன்வீனியன்ட் ஆகும், எவ்வளோக்கு எவ்வளோக்கு ஈஸியாக ஒரு ப்ராசஸ் பண்ண முடியுமோ அதுக்காக தான் டுவோர்ட்ஸ் டெக்னாலஜி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அதோட ஒரு விளைவு தான் நாம வந்து நம்மளுடைய சொந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஸ்பாயில் ஆகி, என்ன எங்கள் துபாயில் தெரியுமா அப்படி, எங்கள் துபாயில் இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டே இருக்கோம். அண்ட் அது ரொம்ப உண்மையும் கூட. அது ஒன்ஸ் நீங்கள் வந்து இங்கே ஒரு 10 நாள் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி ஒரு மாச கணக்கில் இருக்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் யெஸ், திஸ் இஸ் மசாலா கேஃபே, நான் உங்க ஆர்ஜனவே தான், ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸ்வ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: நைன்டி ஒன்னு போடு.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

வழங்குறாங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. தமிழ் தமிழ் தமிழ்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒரு சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு சுற்றுச்சூழல் எக்கோசிஸ்டம் சஸ்டைனபிலிட்டி அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். 89.4 தமிழ் எஃப்எம் இன் மசாலா கேஃபேனா உங்க ஆர்ஜே நிவேதா. அண்ட் நம்ம எப்பவுமே வந்து சிட்டி வந்து எப்படி டெவலப் ஆயிருக்கு பாருங்களேன், ஹை ரைஸ் பில்டிங்ஸ் இருக்கு பாருங்களேன், எங்க பார்த்தாலும் பாத்வேஸ் இருக்கு, அண்ட் டெக்னாலஜியில ஹையன் டெக்னாலஜிஸ் பயன்படுத்துறாங்கன்னு சொல்றோம்ல. துபாய் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஈக்குவலா இக்கோ சிஸ்டம் சஸ்டைனபிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பல்வேறு இடங்கள்ல. அதே மாதிரி பல இடங்கள்லயும் இதை பண்ணணும். சிட்டி டெவலப் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஊருடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நீர்வளம், வாட்டர் பாடிஸை ப்ரொடெக்ட் பண்றது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம சம்டைம்ஸ் வந்து மறந்து அல்லது கண்டுக்காம அல்லது சிட்டி டெவலப் ஆகுது இல்லை அது போதும் அப்படின்னு போறோம். இதனால வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி ஒரு ஒரு சிட்டிலையும் அதிகமாயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்நினோ இவெண்ட் பத்தி இப்போ ரீசெண்டா பேசிட்டு இருக்கேன். அதுலயும் 2026 அதாவது இந்த வருஷத்துல வந்து ரொம்ப இன்டென்ஸ்டா இருக்கு. அண்ட் வரக்கூடிய 2027 பிப்ரவரிக்குள்ள இது இன்னும் இன்டென்சிஃபை தான் இருக்கும்னு சொல்றாங்க. இதனுடைய பீக் டைமிங் எப்போனா அரௌண்ட் நவம்பர் அண்ட் டிசம்பர் அண்ட் ஏர்லி 2027 வரைக்கும் இது பீக் இருக்கும். ஸோ ஹை ஹீட் வந்து சம்மர்லலாம் இருக்கும். அதே அது மட்டும் இல்லாமல் அந்தளவுக்கு குளிர் வந்து வின்டர்ல இருக்கும். அண்ட் ஃப்ளட் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்டார்ம்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அக்ரிகல்ச்சரல் ப்ரெஷர்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெயின்ஃபால் ஷிஃப்ட் ஆகும், டெம்பரேச்சர் வந்து மாறி மாதிரி இருக்கும், அண்ட் வீட் அண்ட் ரைஸ் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து நிறைய பாதிப்புகள் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்தபாடி நாம இதை தெரிஞ்சுக்கணும் ஒன்று, இன்னொன்று இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அரசியல் பேசினா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. 89.4 தமிழ் முடிவு மசாலா கேஃபே ஆர்ஜனை வேதா கூட கேட்டுட்டு இருக்கீங்க. பாட்டு வருது, ஸ்டே டியூன்.
1: Masala Cafe brought to you by Ayers Premium Veg Restaurant JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: Request a song, call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மிட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: சட்டமன்றம் மாண்போடுதான் நடந்து கொள்கின்றதா என்று கேட்கும் அளவுக்கு அவை நடைபெறுகின்றது என்று முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்தார். அண்ணா அறிவாலய வளாகத்தில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் இதனை கூறினார். சட்டப்பேரவை மாண்போடு நடக்கவில்லை என்பதை தாவிகாவுக்கு ஆதரவளித்த கட்சிகளை விமர்சித்துள்ளதாக துரைமுருகன் தெரிவித்தார். மிசா பற்றி அமைச்சர் நிர்மல்குமாரின் பேச்சு சிறு பிள்ளைத்தனமானது என்று மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பே சண்முகம் தெரிவித்துள்ளார். தவிக்கு அமைச்சர்கள் முதலில் படிக்க வேண்டும் என்று அவர் விமர்சித்துள்ளார். வரலாறு தெரியாமல் திமுக மேல் உள்ள கோபத்தில் தவிக்கு அமைச்சர்கள் சேற்றை வாரி இறைக்கக்கூடாது என்று பே சண்முகம் கூறினார். இந்தியாவின் எல்லைக்குள் உள்ள சர்ச்சைக்குரிய பகுதிகளை வேறு விதமாக சித்தரித்த ஆப்கானிஸ்தானின் கிரிக்கெட் விளம்பர வீடியோ ஒன்று வெளியானதைத் தொடர்ந்து புதிய தூதரக சர்ச்சை உருவாகியுள்ளது. ஆன்லைனில் வெளியிடப்பட்ட இந்த விளம்பர காணொளியில் இடம்பெற்றிருந்த வரைபடம் இந்தியாவின் எல்லைகள் தொடர்பாக கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதனால் இந்தியா தொடர்பான சர்ச்சைக்குரிய புவியியல் சித்தரிப்பு குறித்து சமூக வலைதளங்களில் கடும் எதிர்வினைகள் ஏற்பட்டுள்ளன. இந்த விவகாரம் சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் வரைபடம் தொடர்பாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து உருவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது.
1: இலங்கை செய்திகள்.
3: 2024 ஜனவரி முதல் 2025 அக்டோபர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் இலங்கையில் சுமார் 31 சதுச விற்பனையகங்கள் மூடப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன தெரிவித்தார். இன்று பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்க மாதுகூட எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் 17 தேதியாகும் போது நாடு முழுவதும் 424 சதுச விற்பனையகங்கள் இயங்குவதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் நாட்டின் ஆட்சியை பொறுப்பேற்ற போது சதுச நிறுவனம் 24 பில்லியன் ரூபாய் நட்டத்தை எதிர்நோக்கி இருந்ததாக ஆர் எம் ஜெயவர்தன
1: சுட்டிக்காட்டினார்.
3: அபுதாபியில் கார் தரிப்பிட நிழற்குடைகளுக்கு புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அபுதாபி நகராட்சி குடியிருப்பு மனைகளின் எல்லைக்கு வெளியே கார் தரிப்பிடத்தில் நிழற்குடைகள் அமைப்பதற்கான கட்டணம் மற்றும் தொழில்நுட்ப விதிமுறைகளில் அறிவிக்கப்பட்டுள்ளன. அபுதாபி நகராட்சி குடியிருப்பு மனை எல்லைக்கு வெளியே அமைக்கப்படும் புதிய கார் தரிப்பிட நிழற்குடைகளுக்கான அனுமதி கட்டணத்தை 1000 திர்ஹாம்ஸாக நிர்ணயித்துள்ளது. அனுமதியை ஆண்டுதோறும் புதுப்பிக்க 200 திர்ஹாம்ஸ் கட்டணம் வசூலிக்கப்படும்.
1: உலகச் செய்திகள்.
3: சர்வதேச சட்டத்தின்படி சட்டவிரோதமாக கருதப்படும் மேற்கு கரையில் உள்ள இஸ்ரேலிய குடியேற்ற பகுதிகளில் இருந்து வரும் பொருட்கள் மற்றும் சில சேவைகளுக்கு வர்த்தக தடைகளை பிரிட்டன் அறிவிக்க உள்ளது. பிரிட்டன் வெளியுறவு செயலாளர் எட் மிலிபேண்ட் இன்று பிற்பகல் நாடாளுமன்றத்தின் பொதுச்சபையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட உள்ளார். மேற்கு கரையில் இஸ்ரேல் தொடர்ந்தும் குடியேற்றங்களை விரிவுபடுத்துவது எதிர்காலத்தில் இரு நாடுகள் தீர்வு சாத்தியத்தை பாதிக்கும் என பிரிட்டன் அரசு கவலை தெரிவித்துள்ளது. குறிப்பாக E1 பகுதியில் மேற்கொள்ளப்படும் குடியேற்ற திட்டத்தை பிரிட்டன் கடுமையாக எதிர்த்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆப்கானிஸ்தான், ஜிம்பாப்வே மற்றும் பங்களாதேஷ் அணிகள் பங்கேற்கும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடர் அக்டோபர் 17 முதல் 23 வரை ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த தொடரை ஆப்கானிஸ்தான் நடத்துகின்றது. இதனைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தான், ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையே T20 மற்றும் டெஸ்ட் தொடர்கள் அமீரகத்தில் நடைபெறவுள்ளன.
4: Was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
1: Weather update.
4: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று பொதுவாக வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 37 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமா மற்றும் அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும், துபாய், அபுதாபி மற்றும் உமல் கொயினில் 40 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் தற்பொழுது 41 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தினை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: வந்தாச்சு, ஹாப்பி ஆஃப்டர்நூன். மதிய வேளையில உங்க எல்லாரையும் அகைன் நான் வந்து சந்திக்க வந்தாச்சு. திஸ் இஸ் ஆர்ஜே நிவேதா ஆன் மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ எஸ், நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சுட்ட செய்திகள் என்னன்னா, துபாய் வந்து இருக்கு ஏஐ டெக்னாலஜி அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சு, ஹை அண்ட் டெக்னாலஜிஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சு செய்யக்கூடிய குற்றங்களை வந்து கையும் களவுமாக பிடிக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, மாட்ட மாட்டோங்க அப்படின்ற மாதிரி எந்த குற்றங்களும் செய்ய முடியாது, ஈஸியாக அவங்கள வந்து கேட்ச் பண்ணிடுவாங்க, நீங்கள் வந்து ஈஸியாக மாட்டிடுவீங்க. அப்படி மாட்டாமல் இருக்கிறதுக்கு எங்கிட்ட எந்த வழியும் இல்லை. பட் நீங்கள் வந்து எங்கெல்லாம் மாட்டாமல் இருக்கணும்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த ரூல் எல்லாம் இருக்கு, ஸோ இந்த ரூல் எல்லாம் பிரேக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் மாட்டாமல் இருப்பீங்க. ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம், நான் இன்ஸ்டாகிராமில் கூட வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இந்த சைலண்ட் ராடாஸ், அதாவது சத்தமே போடாத கேமராஸ் எல்லாம் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே அதிகமாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து தரையோட தரையாக இருக்கும். அண்ட் இது வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து சீட் பெல்ட் ஆர் ஓவர் ஸ்பீடிங் வயலேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறீங்களா, அண்ட் சின்ன சின்ன மைன்யூட் விஷயங்கள் கூட நீங்கள் லேன் சேஞ்ச் பண்ணும்போது இண்டிகேட்டர்ஸ் அண்ட் இல்லீகல் யூ-டர்ன்ஸ் எடுக்கிறீங்க, எல்லா விஷயங்களையும் ரொம்ப ரொம்ப தெளிவாக போட்டு கொடுத்துரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் அடுத்த கட்டமாக இப்போ வந்து துபாய் போலீஸில் வந்து 36 ரோபோட்ஸை வந்து டெப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலமாக குற்றங்களை இன்னும் அதிகமாகவும் அதிவேகமாகவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவும் கண்டுபிடிக்கிறதுக்கும் அவங்கள பிடிக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். அண்ட் ரொட்டீன் ஒர்க் லோட்ஸை வந்து இருக்கும் இல்லையா போலீஸ்க்கு, ஸோ அதை குறைக்கிற ஒரு நோக்கமும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து 99.97% வந்து இந்த சிஸ்டம்ஸோடைய ஒர்க் வந்து கண்டினியூ ஆகிருக்கு. அண்ட் இந்த ரோபோட் வந்து கம்ப்ளீட்லி சாஃப்ட்வேர் ரோபோட்டிக்ஸ். இது பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணுறதுனால இது ஒரு சைட் பார்த்தீங்கன்னா குற்றங்கள், அதாவது எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் எவ்வளோக்கு எவ்வளோக்கு ரியல் டைமில் அது கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொண்டு வரது ஒன்று, அண்ட் அதை கண்டுபிடிக்கிறது ஒன்று. அண்ட் முக்கியமாக போலீஸ் கற்கக்கூடிய ஒர்க் லாட்ஸை வந்து குறைக்கிறதுக்கும் இது வந்து யூஸாக இருக்குதான். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம வேலையை வந்து வேறு யாரும் செய்ய முடியாது, ரோபோட் வந்து செய்ய முடியாது அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். ஏஐயோடு சேர்ந்து நம்ம வந்து வாழ மட்டும் இல்லை, ஒர்க் பண்ணவும் கற்றுக்கணும். 89.4 தமிழ் எஃப்எம் மசாலா கேஃபே, நான் உங்கள் ஆர்ஜே நிவேதா.
1: Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
2: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
3: இரு அப்படின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
1: பந்தயத்தை நம்மளை காப்பாத்துற
3: இயக்கத்தில்
0: ஜி வி பிரகாஷ் குமாரி செய்யோ, சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10 அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டிவி.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்.
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 முதல் 4 வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நம்ம துபாய் வந்துட்டோம், துபாயில தான் இருக்கிறோம் அப்படின்னு மக்களுக்கு காட்டுறோம். அதாவது நம்மளுடைய சமூக வலைத்தளங்கள்ல காட்டணும்னா நாம ரெண்டு மூணு பிக்சர்ஸ் எடுப்போம். ஒன்னு வந்து புர்ஜ் கலிஃபா கீழே மொத்த புர்ஜ் கலிஃபாவும் தெரியற மாதிரி ஒரு பிக்சர் எடுத்து அப்லோட் பண்ணுவோம். செகண்ட் திங், ஃபால்கன் கூட ஒரு போட்டோ எடுப்போம். ஸோ அது பத்தின ஒரு கதை தான் 89.4 தமிழ் எஃப்எம்என் மசாலா கேஃபே. நான் உங்க ஆர்ஜே நிவேதா. ஸோ ரேர் ஒயிட் ஃபால்கன் வந்து 2.1 மில்லியன் திரும்ஸ்க்கு சேல் ஆயிருக்கு, செட்டிங் வேர்ல்ட் ரெக்கார்ட் அட் அபுதாபி ஆக்ஷன். ஸோ இந்த ரேரான பியோர் ஒயிட் ஃபால்கன் வந்து இப்போ வேர்ல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி 2021 ரியத்தில் நடந்த ஒரு ப்ரைஸை விட இது அதிகம், அங்கே நடந்த ஒரு ஆக்ஷனை விட இது அதிகம். அங்கே தான் ஃபால்கன் வந்து $467,000க்கு அந்த ஃபால்கனானது ஆக்ஷன்ல எடுக்கப்பட்டுச்சு. இப்போ அதை பிரேக் பண்ணி $571,000க்கு, அதாவது 2.1 மில்லியன் திர்ஹம்ஸ், இந்திய மதிப்பில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 5.5 crore ருபீஸ். ஸோ இது வந்து இந்த பேர்ட் யூஎஸ் ஆரிஜின் பேர்ட். அண்ட் முக்கியமாக இது வந்து ஹை வேல்யூ ஃபால்கன் ஆடிஷன், அதாவது இப்போ அபுதாபியில் நடந்தது ஹை வேல்யூ ஃபால்கன் ஆக்ஷன். ஸோ நடந்து முடிஞ்சது என்னன்னா அபுதாபி இன்டர்நேஷனல் ஹண்டிங் அண்ட் எக்வஸ்ட்ரியன் எக்ஸிபிஷன், விச் இஸ் ADIHEX 2026. ஸோ இந்த மாதிரி வேர்ல்ட் ரெக்கார்ட் பிரேக் பண்ண பறவைகள், புறாக்கள் பற்றி, ஃபால்கன் பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது தெரியும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஆர்ஜே நிவேதா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி பாதுகாக்க வேண்டிய ரொம்ப ரேரான ஸ்பீஷிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பாதுகாக்கணும். ஸோ அதுக்காக எல்லா இடங்களையும் எல்லா ஊர்களையும் கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்கன்னு கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் யஸ் ஸ்டே டியூன் டு மசாலா கேஃபே. நான் உங்க ஆர்ஜே நிவேதா, ஒன்லி ஆன் 89.4 நம்மளோட எஃப்எம்.
1: மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 89.4. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: இன்கமிங்,
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: ஸோ எஸ் ஸோ வெல்கம் பேக் 89.4 தமிழ் எஃப்எம் மசாலா கேஃபே. நான் உங்க ஆர்ஜே நிவேதா. சென்னையிலிருந்து கிடைக்கிற டைம்லலாம் நான் திரும்ப பண்ணிட்டேன், ரீல் பார்க்குறதெல்லாம் நிறுத்திட்டு படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன். முன்னாடி சின்ன வயசில் சொல்லுவாங்க, இந்த படம்லாம் ரொம்ப பார்க்காதீங்க, டிவியே உட்காந்துருக்குது நம்ம அப்படிலாம் அப்படிலாம் சொல்லிட்டு. பட் இப்போது ரீல்லாம் பார்க்குறதுக்கு படம் பார்க்குறதுக்கு பெட்டர் இல்லை, இதில் பிரெயின் ரோட் ஆகிறதுக்கு அதில் பிரெயின் ரோட் ஆகிடலாம் அப்படின்னு. எஸ் அப்படி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சில படங்கள்லாம் பார்த்தேன், ரொம்ப ஃபீல் குட் மூவிஸ். இதுக்கு முன்னாடி நான் வந்து வாய்ஸ் மெயில் ஃபார் இசபெல்லா பற்றியும் சொல்லியிருந்தேன். அண்ட் அதே ஹீரோயின் நடித்த செட்டப் அப்படிங்கிற ஒரு படமும் நான் பார்த்தேன், விச் இஸ் ஆல் ஒரு மாதிரி அழகான ஸ்லோ பேஸ்ட் ஃபிலிம்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஜி ஃபைவ்ல இருக்கக்கூடிய 100 சாமி படம் வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் சொல்லுவேன் இட்ஸ் அ மாஸ்ட் வாட்ச் ஃபிலிம். ஏன் இந்த படம்லாம் பெருசாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிடைக்கல, ஏன் இது நிறைய பேரால் பாராட்டுக்கும் உள்ளாகலை அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தம். நம்ம சொல்கிறோம் நல்ல படங்கள் தான் எடுங்களேன், நல்ல படங்கள் தான் எடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற டிரெக்டர்ஸ் எல்லாரையும் பயங்கரமாக குறை சொல்கிறோம். பட் நல்ல படங்கள் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் அதாவது கமர்ஷியலைஸ்ட் இல்லாமல் ரொம்ப ஒரு ஸ்லோ பேஸ்ட், அதே மாதிரி இயற்கை சார்ந்த ரொம்ப நேச்சுரலி இருக்கக்கூடிய படங்கள், யதார்த்தமான கதைக்களங்களை கொண்டு வந்து எடுக்கும்போது அதுக்கு நம்ம வரவேற்பே கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும், ஓகே உங்களுக்கு கமர்ஷியல் தான் வேணும் போல இருக்கு. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே எவ்ரி திங் இஸ் அ பிஸ்னஸ். நம்ம என்னதான் வந்துட்டு ஒரு கலை, அந்த கலையை நம்ம வளர்க்கணும் அப்படிலாம் நம்ம சொன்னாலும் எண்ட் ஆஃப் த டே அதில் அத்தனை பேரும் உழைக்கிறாங்க, அவங்களுக்கு அது ஒரு பிஸ்னஸ், அவங்களுக்கு அது ஒரு தொழில், அவங்களுக்கு அது ஒரு வேலை, அந்த வேலைக்கான ஒரு கூலி அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி அவங்க எதிர்பார்ப்பாங்க. நம்ம சப்போர்ட் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், வேணா இதை விட்டுட்டு நம்ம நார்மலி பண்ணிடலாம் அப்படின்னு. அப்படிதான் சிறைப்படத்துக்கும் போதிய ஒரு சப்போர்ட் இல்லையோ அப்படின்ற எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் நிறைய பேர் மொதராத்திரி திரைப்படத்தை பற்றி சொல்லிட்டுருக்காங்க, அந்த படத்துக்கும் அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஓடிடியில் தான் படம் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறீங்க அப்படின்னா மொதராத்திரி படத்தையும் ஓடிடியிலேயாவது பார்த்து அந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிங்கிறது தான் என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் வெனிஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இப்போ நடந்துட்டுருக்கு, டில் 12th September வரைக்கும் இருக்குது. அந்த படத்தில் குறிப்பிட்ட முக்கியமான படங்கள் பற்றி பேசலாம். ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம் இன் மசாலா கேஃபே. நான் உங்கள் ஆர்ஜே நிவேதா.
1: Masala Cafe brought to you by Ayers Premium Veg Restaurant JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burj Man Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: பொய்களை பரப்புபவர்கள் கூறும் மிகைப்படுத்தப்பட்ட வாக்குறுதிகள் மற்றும் கூற்றுக்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி இளைஞர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை மறைமுகமாக குறிவைத்து பேசப்பட்டதாக கருதப்படுகின்றது. பொய்களின் எதிரொலி மூலம் மக்கள் உங்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பார்கள், ஆனால் இளைஞர்கள் உண்மையின் பக்கம் நிற்பார்கள் என்று அவர் குஜராத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்வொன்றில் கூறினார். மானிய கோரிக்கையில் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு முதல்வர் பதில் தரவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். FQL செயலி மூலம் 1,000 கோடி ரூபாய் மோசடி இடம்பெற்றமை தொடர்பில் முதல்வரிடம் பதில் இல்லை என்றும் அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். 45 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை இப்போது பேசுவது ஏன் என்றும் அவர் வினவினார். தவிக்க ஆட்சியில் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தாவைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழல் அதிகரித்துள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். திமுகவினர் பேச ஆரம்பித்தாலே ஆளும் தரப்பு எழுந்து குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதிகாரப்பூர்வ பயணமாக இன்று இலங்கை சென்றடைந்தார். மதியம் 1:25 இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விசேட விமானம் ஒன்றில் அவர் இலங்கையை சென்றடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ராஜ்நாத் சிங் இன்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை நாட்டில் அதிகாரப்பூர்வ பயணத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் நோக்கமாகும் என்று கூறப்படுகின்றது. தலபாத் நிறுவனம் சிங்கப்பூரைச் சேர்ந்த ரோபோட்டிக்ஸ் நிறுவனமான குவிக்குடன் இணைந்து துபாயில் உள்ள உயரமான கட்டிடங்களில் தானியங்கி டெலிவரி ரோபோக்களை சோதனை முறையில் இயக்கத் தொடங்கியுள்ளது. இந்த முன்னோட்ட திட்டம் துபாய் சிலிக்கன் ஆயசிஸ் பகுதியில் உள்ள துபாய் டிஜிட்டல் பார்க்கின் A6 வணிக கட்டிடத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த சோதனையின் கீழ் டெலிவரி ஊழியர்கள் உணவை அல்லது ஆர்டரை கட்டிடத்துக்குள்ள குறிப்பிட்ட இடத்தில் உள்ள குவிக் பாட் ரோபோவிடம் ஒப்படைப்பார்கள். அதன் பின்னர் அந்த ரோபோ லிப்டை பயன்படுத்தி வாடிக்கையாளர் இருக்கும் தளத்திற்கு சென்று ஆர்டரை நேரடியாக வாடிக்கையாளரின் கதவு வரை கொண்டு சேர்க்கும் என்று கூறப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: பிரான்சில் உள்ள ரென்வா அருங்காட்சியகத்தில் இருந்து 4 கலைப்படைப்புகள் திருடப்பட்டுள்ளன. 2 திருடர்கள் தப்பிச் செல்லும் போது அவற்றில் 1 கலைப்படைப்பை கைவிட்டுச் சென்றதாக உள்ளூர் மேயர் தெரிவித்துள்ளார். திருடப்பட்ட கலைப்படைப்புகளின் மதிப்பு சுமார் 900 மில்லியன் யூரோக்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரெஞ்சு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: கிரிக்கெட் ஆஸ்திரேலியா பிக் பாஷ் லீகில் தனியார் முதலீட்டை கொண்டு வருவதற்கான ஒரு முக்கியமான நடவடிக்கையை எடுத்துள்ளது. இதன் மூலம் மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் அணி முதன்முறையாக விற்பனை செயல்முறைக்கு உட்படுத்தப்பட உள்ளது. ரெனிகேட்ஸ் அணியை வாங்குவதற்கான ஆர்வம் உள்ள தனியார் முதலீட்டாளர்களிடம் இருந்து கிரிக்கெட் ஆஸ்திரேலியா ஏலங்களை வரவேற்கும். இதன் நோக்கம் 2027-28 சீசனில் அந்த அணி புதிய உரிமையாளர்களின் கீழ் விளையாட தொடங்குவதாகும். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

தான், இங்க இருந்து நேரம் வெனஸ் இட்டலிக்கு போயிட்டீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. சில நல்ல படங்கள் அங்கிருந்து நம்ம அப்படியே தூக்கிட்டு வரணும் இல்லையா. இப்பெல்லாம் வந்து எல்லாருமே இன்டர்நேஷனல் பிலிம்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, நான் அவார்ட் வின்னிங் பிலிம்ஸ் எல்லாம் பாக்குறதுனால ஏதாவது ஒரு படத்துல இருந்து ஏதாவது ஒரு சின்னதா ஒரு சீன் எடுத்து வச்சா கூட கண்டுபிடிச்சிடுறாங்க. இது அந்த படத்துல, அந்த ஜாப்பனீஸ் படத்துல, அந்த கொரியன் படத்துல அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. 89.4 தமிழ் எஃப்எம் மசாலா எஃப்எம், அவங்க ஆர்ஜே நிறையதா. ஸோ கரண்ட்லி வந்து 83rd வெனஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. செப்டம்பர் 2 ஆரம்பிச்சது, செப்டம்பர் 12 வரைக்கும் இருக்கு. அண்ட் இதுல வந்து பிரைம் டைம் ஆக்டர் ராபர்ட் பாட்டின்சன் வந்து ஸ்டெல்ல 7 ஸ்டாண்டிங் ஓவேஷன் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. பிகாஸ் அவருடைய டு கேட்ச் அ பிரெடேட்டர் அந்த படத்துடைய நடிப்புக்காக அவருக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைச்சிருக்கு. அண்ட் பாசிபிள் லவர் லீ ஷான் ஜாங் அவர் எடுத்த இந்த படம் வந்து நிறைய பேரால பயங்கரமாக பாராட்டுக்குரிய ஒரு திரைப்படமாக மாறி இருக்கு. அண்ட் டேனி போலி மற்றும் டேனி போலி இயக்கிய இங்க் அப்படிங்கிற படமும் வந்து மக்களால நிறைய வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படமாக இருக்கு. மார்டின் மெக்டோனாக் எழுதி இயக்கிய வைல்ட் ஹார்ஸ் 9 அப்படிங்கிற படத்துக்கும் வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இந்த படங்கள்லாம் வந்துட்டு இந்த முறை வந்து வெனிஸ்ல வந்து திரையிட்ட போது கிடைச்ச வரவேற்புகளாக இருக்கு. அது போக வந்து ஏகப்பட்ட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து ஹாலிவுட் ஐகான் ஜார்ஜ் க்ளோனி மற்றும் வெட்டரன் ஆக்ட்ரஸ் எலன் பர்ஸ்டனுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய விருதுகள் இந்த படத்துக்காக கிடைச்சிருக்கு. நிறைய நிறைய படங்கள் அப்ரிசியேஷனுக்கு உள்ளாக இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக நாமளும் வந்து இன்டர்நேஷ்னல் படங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஜாப்பனீஸ் படமா கொரியன் படமா ரஷ்யன் படமா கண்டுபிடிச்சிட்டு புட்டு புட்டு வைக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன படங்கள்லாம் பார்க்க மறந்துடாதீங்க. அண்ட் இந்த படங்களுடைய பேர்கள் விட்டு போச்சுன்னு வேதா அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணீங்க, அந்த படங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறேன். ஓகே, ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம், இது மசாலா கேஃபே, நான் உங்கள் அர்ஜுன் வேதா. Back to back. I'm going to start the ring to part. Ring to part.

0: டேய் ஆண்டனி தெரிக்கே, லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: நடிப்பில் பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: காமெடி கலாய் அல்லது ஃபன் அப்படிங்கிற பேர்ல சொல்றது எல்லாமே எல்லா நேரமும் ஃபன்னா இருக்குமா? 89.4 தமிழ் எஃப்எம் மசாலா கெஃபேனா உங்க ஆர்ஜே நிவேதா. ரீசெண்டாக ஒரு படத்தை பார்த்தேன். அந்த படத்தில் அவங்க சித்தரித்த விஷயங்கள், அவங்க எதுக்காக மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் த ஃபிலிம்னு சொல்லிட்டு நடுவில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் காமிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமா இருந்தது. அது மாதிரி தான் ரீசெண்டாக சென்னையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். கேர்ள் ஃப்ரெண்ட் கிவ்ஸ் 0% இன்ட்ரெஸ்ட், ஆர் எஃப்டி கிவ்ஸ் 14.4% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சென்னை மெட்ரோலெலாம் வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் நடந்திருக்கு. அது ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட அட்வர்டைஸ்மெண்ட். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் உங்களுடைய காசை நீங்கள் போடும்போது உங்களுக்கு 14.4% வட்டி நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் விஷயத்தை இன்க்ளூட் பண்ணுறாங்க. வேறாஸ் ஒரு பக்கம் டிஎம்கே எம்பி வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன், இது வந்து ஹைலி ப்ராப்ளமேட்டிக் அப்படிங்கிறத இந்த இடத்துல விமனுக்கு எகெயின்ஸ்டான டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் அதை பார்க்க முடியுது. யூ ஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங் விமன் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் முக்கியமாக இது இங்கே மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாலையும் சில இடங்கள்ல வந்து ரொம்ப வந்து அக்ரெசிவான ஒரு வைஃப் இருந்தால் கஷ்டம் அப்படிலாம் வந்து ஸ்டில் வி ஆர் இன் 2026 அண்ட் ஸ்டில் நான் வந்து கல்யாணம் ஆன பிரச்சனை பொண்டாட்டி நிறைய பிரச்சனை இப்படிலாம் சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். சரி, இது ஓகே, இதை நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படின்னா கூட கட்டா கஸ்தி படத்துடைய செகண்ட் பார்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, இப்போ ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போட்டு ஒரு சாரீ ஒருத்தவங்க வேர் பண்ணுறாங்கன்னா உடனே எல்லாருமே எங்கே கனெக்ட் ஆகுதுனா நாட்டாம டீச்சருக்கு கனெக்ட் ஆயிடுவாங்க. அண்ட் இன்னைக்குமே அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப வருத்தமான விஷயம், ஒரு பொண்ணு ஸ்லீவ்லெஸ் சாரீ ஸ்லீவ்லெஸ் பிளவுஸோட ஒரு சாரீ வேர் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்கள தப்பா காட்டுற ஒரு விஷயமாவே இருக்கு. ஸ்கூல் டீச்சருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் அந்த டீச்சர் வந்து அந்த குழந்தையுடைய அப்பா கூட வந்து டான்ஸ் பண்றதோ விளையாண்டு வீட்டுக்கு வராங்க, குழந்தைய பாக்குறாங்க, குழந்தைக்கு பாசமா இருக்கிறாங்க, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் இவங்க காமிச்ச விஷயங்கள், இவங்க போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ற விஷயங்கள் எண்ட் ஆஃப் த டே அது ஒரு விமன் எம்பவர் படம் அப்படின்னு காட்டுறாங்க. நீங்க எல்லாமே எல்லாத்துக்குடைய எண்ட்ல வந்து இதெல்லாம் ஃபன், இதெல்லாம் ஜாலி, இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சொல்றது அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. அப்படிதான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்க்கப்படுது. இதெல்லாம் நம்ம வந்து ஆரம்பத்தில் என்ன ஏதுன்னு கேட்கலாம் அப்படின்னா தப்பாயிரும். ஸோ அந்த வகையில் ஐ ஸ்டாண்ட் வித் டிஎம்கே எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன். அண்ட் எஸ், இது மாதிரி நீங்கள் போகும்போது வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, சோஷியல் மீடியாலையும் சரி அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின்ஸ்லையும் சரி, லக்கிலி வி லிவ் இன் அ கண்ட்ரி வேறு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை, அதுக்கு அகேன்ஸ்டாக உடனே லா வந்து ஆக்ஷன் எடுத்துரும். ஸோ இது நம்ம ஊர்லேயும் வந்து அப்படி இந்தியாலையும் சென்னையிலையும் தமிழகத்துலேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை. எஸ் மசாலா கேஃபே கேட்டுட்ருக்கீங்க வித் மீ ஆர்ஜே நிவேதா, 89.4 தமிழ் எஃப்எம்.
1: மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

தமிழி

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 89.4 தமிழ் FM உடைய மசாலா கேஃபேல இருந்து அர்ஜுனவே தான் நான் கிளம்பவே. இந்தியா டைம் வந்தாச்சு, கொஞ்ச நேரத்துல மணி 2 ஆயிடும். 2 ஆயிடுச்சு அப்படின்னா பசி வந்து உச்சக்கட்டத்துக்கு போயிடும். 12 ஒரு மணிக்குள்ள சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம எல்லாருமே ஒரு டைம்ல சாப்பிட்றதுக்கான காரணம் நம்முடைய வேலை. அப்படிதான் நைட்டு வந்து சில பேர் வீட்டுக்கு போகிறதுக்கு 10 மணி ஆயிரும், அதுக்கப்புறம் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் நடக்கும். அப்பப்போ எதையாவது இடிச்சுட்டு கையை வலிக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி லேட் ஆயிடும். நீங்களும் வந்துட்டு சாப்பிட லேட் ஆகுதுன்னா அந்த நடுவில் ஒரு 7 மணிக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஸ்நாக் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி மதியானம் வந்து 2 மணி 3 மணிக்கு மேலே தான் சாப்பிட முடியுது அப்படின்னா கையில் ஒரு ஃப்ரூட் பாக்ஸோ அல்லது ஒரு நட்ஸ் பாக்ஸோ வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்க முடியுது. நான் இப்போ இல்லை, ஃப்ரம் த பிகினிங் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அண்ட் எஸ், கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய விஷயம், எப்பவுமே ஒரே விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா அது நடந்துடும். அதுதான் உங்களுடைய எய்மும் உங்களுடைய ஆசையும் கூட. நீங்க எதுக்கு நீங்க வந்து மத்தவங்க சொல்றாங்க இது உனக்கு நல்லா வருது அது உனக்கு நல்லா வருது, நீ ஏன் அதை பண்ணக்கூடாது நீ ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க சொல்றதுனால மட்டும் நமக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் வந்துடாது. பிகாஸ் நமக்கு உள்ளுக்குள்ள வேறொரு விஷயத்து மேல ஆசையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மேபி வெளியில கூட சொல்ல முடியாத ஒரு ஆசையாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அந்த ஆசையை உள்ளுக்குள்ளேயும் வச்சிருக்கு, இவங்க சொல்றதுக்குலாம் மடைய மண்டே மட்டும் ஆட்டுங்க. அந்த ஆசை கண்டிப்பா நிறைவேறும், அதுக்கு திங்ஸ் அப்படியே சேர்ந்து வரும். நீங்க அந்த ஆசையை மட்டும் உள்ளுக்குள்ள வச்சுட்டே இருங்க, கண்டிப்பா அது கமைஞ்சிருங்கிறது தான் இன்னைக்கு நான் சொல்லிட்டு கிளம்ப போறேன். மறக்காம அகேன் டைம்க்கு சாப்பிடுங்க. நாளைக்கு நான் உங்களை அகேன் மசாலா கேஃபேல மீட் பண்றேன். ஸோ அஞ்சல் தான் இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் பத்தின உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஆர்ஜே நிவேதாங்கிற என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல சொல்ல மறந்துடாதீங்க. 89.4 தமிழ் முடிய எல்லா சோசியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ணுங்க. எஸ், ஸ்டே அப்டேட்டட், ஸ்டே டியூன். டாடா, டேக் கேர்.
1: மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மிட்டு.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burjman Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: உப்பு குறைப்பு மற்றும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் தொடர்பான முக்கிய அறிவிப்புகளை சட்டப்பேரவையில் இன்று சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் வெளியிட்டார். வருமுன் காப்பதே சிறந்தது என்ற வகையில் சமூகம், குடும்பம் மற்றும் தனிமனித அளவில் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை மேம்படுத்தும் வகையில் மக்களின் அன்றாட உணவில் உள்ள உப்பின் அளவை குறைக்கும் வகையில் மாநில அளவிலான இயக்கம் ஒன்றை அமைக்க அரசு முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். டெங்கு நோய் பாதிப்பு அதிகம் உள்ள ஒரு மாவட்டத்தில் சில வார்டுகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: கடந்த 2014 முதல் இதுவரை இந்தியா 50,000 நவீன ரயில் பெட்டிகளை தயாரித்துள்ளதாக பிரதமர் நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். முந்தைய அரசால் 10 ஆண்டுகளில் 50,000 கழிப்பறைகளை கூட கட்ட முடியவில்லை என்று பிரதமர் விமர்சித்தார். குஜராத்தின் வதோதராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 20,700 கோடிக்கும் அதிக மதிப்பீட்டில் 326 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சிறப்பு ரயில் சரக்கு போக்குவரத்து வழித்தடத்தை பிரதமர் நரேந்திரமோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மேலும் 329 கிலோமீட்டர் வழித்தடங்களை உள்ளடக்கிய 900 கோடிக்கும் அதிக மதிப்பீட்டிலான 3 ரயில்வே திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திரமோடி அடிக்கல் நாட்டி வைத்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: தாய்லாந்திற்குள் நுழைவதற்கு இலங்கையர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த விசா அற்ற அனுமதி வசதி ரத்து செய்யப்பட்டமைக்கான முதன்மை காரணம் இலங்கை பிரஜைகள் தாய்லாந்தில் மேற்கொண்ட சட்டவிரோத செயல்களே ஆகும் என்று அமைச்சர் விஜிதஹீர தெரிவித்தார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர், இலங்கை பிரஜைகள் தாய்லாந்தில் புரிந்த பல்வேறு சட்டவிரோத செயல்கள் காரணமாகவே இந்த விசா அற்ற அனுமதி வசதி இலங்கைக்கு இழக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தாய்லாந்துக்கு நுழையும் போது விசா அற்ற நுழைவு வசதியை எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் ரத்து செய்ய தாய்லாந்து தூதரகம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
2: அமீரக செய்திகள்.
3: ஷார்ஜா காவல்துறை 1,00,000 அமெரிக்க டாலருக்கும் அதிகமான மதிப்புடைய விலை மதிப்பற்ற ஆம்பர் ஜெப மாலைகளின் தொகுப்பை திருடியதாக குற்றம் சாட்டப்படும் 2 சந்தேகநபர்களை கைது செய்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான புகார் கிடைத்த 24 மணி நேரத்துக்குள் திருடப்பட்ட அனைத்து ஜெப மாலைகளையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். சீன நாட்டைச் சேர்ந்த ஒருவர் சமூக வலைதளத்தில் அந்த விலை மதிப்பற்ற ஜெப மாலைகளை விற்பனைக்காக விளம்பரப்படுத்தியதைத் தொடர்ந்து இக்குற்றச் செயல் இடம்பெற்றுள்ளது. அவற்றை வாங்குவது தொடர்பாக தொடர்பு கொண்ட நபர்கள் பின்னர் அவரிடம் இருந்து ஜெப மாலைகளை கொள்ளையடித்துச் சென்றதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: சவுதி அரேபியாவின் தெற்கு பகுதிகளை நோக்கி ஹூதி குழு நடத்திய தாக்குதல்களையும் பொதுமக்களை திட்டமிட்டு குறிவைத்ததையும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் பொதுச் செயலாளர் ஜாசிம் முகமது அல் புதைவி மிக கடுமையாகவும் எவ்வித தயக்கமும் இன்றியும் கண்டித்துள்ளார். இந்த தாக்குதல்களில் பொதுமக்கள் மட்டுமின்றி தேசிய சொத்துக்கள், பொதுமக்கள் பயன்படுத்தும் உட்கட்டமைப்புகள் மற்றும் பிற பொதுமக்கள் சார்ந்த இலக்குகளும் திட்டமிட்டு இலக்கு வைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் கட்டமைப்புகளை திட்டமிட்டு தாக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் இதுபோன்ற நடவடிக்கைகள் பிராந்தியத்தின் பாதுகாப்பு, நிலைத்தன்மை மற்றும் அமைதிக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பங்களாதேஷ் வேகப்பந்து வீச்சாளர் நாஹித் ரானா வரவிருக்கும் பிக் பாஷ் லீக் தொடரில் விளையாடுவதற்காக ஆஸ்திரேலியா செல்ல தடையில்லா சான்றிதழை பெறுவது சாத்தியமில்லை என்று பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒரு வீரர் வெளிநாட்டில் நடைபெறும் T20 லீக் போன்ற போட்டிகளில் பங்கேற்க அவருடைய நாட்டின் கிரிக்கெட் வாரியத்திடம் இருந்து NOC பெறுவது அவசியமானது. அந்த சான்றிதழ் வழங்கப்பட்டால்தான் வீரர் தனது தேசிய அணியின் பொறுப்புகளுக்கு வெளியே மற்றொரு நாட்டில் நடைபெறும் லீகில் அதிகாரப்பூர்வமாக விளையாட முடியும். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Star of the Month.
4: Singer Hariharan.

சில பாடல்கள்லாம் நொஸ்டால்ஜியா இல்லையா, பழைய அப்படியே நினைவுகள் அப்படியே தூண்டி விட்டுட்டு ஓடிடும். ஸ்ரீகாந்த் தேவா இசையில வந்த அந்த பாட்டு நெஞ்சிருக்கும் வரை படத்துக்காக அந்த பாட்டு வந்த அந்த நேரத்தில் அந்த படமும் சரி அந்த பாட்டும் சரி, அதை வந்து விரும்பாத மனிதர்களே இருந்திருக்க முடியாது. குறிப்பாக தமிழர்கள் அந்த பாட்டை விரும்பாத யாரும் இருந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த படமும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு படமா இருந்தது இல்லையா. சரி, அழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இந்த உண்ட கலை தொண்டனுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அப்படின்னு சொல்றது உண்டு. என்ன அப்படின்னா, நல்லா வயிறார சாப்பிட்ட அப்புறமா யாரா இருந்தாலும், எவ்வளோ பெரிய அரசனா இருந்தாலும் சரி அல்லது எளிய தொண்டனாக இருந்தாலும் சரி, இந்த உடல் சோர்வு ஏற்பட்டு ஒரு தூக்கம் மாதிரியான ஒரு மயக்கம் வாரது வந்து இயல்பு தான். யாருக்குமே வராமல் இருக்காதுன்னு சொல்லவே முடியாது. எத்தனை எத்தனை உண்மையான ஒரு பழமொழியாக இருக்கு. சொன்னாலும் சொன்னாங்க, சிறப்பாக சொல்லியிருக்காங்க. ஏன் இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா, நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன், கொஞ்சம் அந்த உண்ட மயக்கம் அப்படியே இருக்கு. இது எல்லாருக்குமே இந்த ஒரு 2 மணிக்கு அப்புறமா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த நேரம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஒரு தூக்கம் ஒரு மயக்கம் அப்படியே வருது. ஒரு 10 நிமிஷம் படுத்து ஒரு பவர் நாப் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். எடுக்கக்கூடியவங்களுக்கு எடுக்க முடியும், முடியாதவங்களுக்கு கஷ்டம்தான். அப்படியே நாள் முழுக்க இன்னைக்கு நாள் முடிகிற வரைக்கும் கொட்டாய் விட்டுட்டு இருக்க வேண்டியதான். சரி, நாம தொடர்ந்து பேசலாம். ரன் படத்திலிருந்து பனிக்காற்றி பாட்டு வருது, அதுக்கப்புறமா கண்ட நாள் முதல் படத்திலிருந்து பனித்துளி பனித்துளி பாட்டு வருது. நாம தொடர்ந்து பேசலாம். என்னென்ன விஷயங்கள் பற்றி பேச போறோம் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். நிகழ்ச்சியில இது பற்றி பேசுங்க, இது பற்றி சொல்லுங்க அப்படின்னு நீங்க விருப்பப்படுற விஷயங்கள் எதுவா இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. கிருஷ்ணி 19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து சொல்லுங்க, அல்லது 800-8940 என்ற எண்ணுக்கு அழைப்பிடுத்தும் நாம பேசலாம். சரியா, பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க. இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேப்போம்.
1: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
2: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
3: இரு அப்படின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
1: பந்தயத்தை நம்மளை காப்பாத்துது.
2: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு யாரு, நம்ம சூர்யா.
3: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
2: செம்மையா இருக்கு போது படம்.
4: படம் இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
5: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி செய்யோ சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10 அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டிவி.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: எனக்கு சக்கரை வியாதி.
8: சுகரா? இது எத்தனை நாளா?
7: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
8: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
7: சார்?
9: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
10: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 dirhams தான்.
11: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
12: எனக்கு கிடைச்சது.
2: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
13: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
2: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரி டே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
14: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT Matrum Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

இந்த சாய் அபியங்கரோட விழி வீக்கிற அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்தது இல்லையா, இந்த வீக்கிறக்கு என்ன பொருள் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அவங்களே வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதாவது கண்கள் வீங்குற அளவுக்கு நான் உன்னை பாக்குறேங்கிற மாதிரி. இப்ப வீக்கிற அப்படிங்கிறது கண்களை வீங்க செய்யறங்கிற பொருள்ல வருதுன்னு சாய் அபியங்கரே ஒரு பொருள் வந்து சொல்லி இருந்தாரு. இது வந்து சங்க இலக்கியத்துல இருந்து, அதாவது பழைய இலக்கியத்திலிருந்து இந்த சொல்ல நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. உண்மையாவே பழைய சங்க இலக்கியங்கள்ல இல்லாட்டி பழைய இலக்கியங்கள்ல இந்த வீக்கு இல்லாட்டி வீக்குங்கிற சொல் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, வீக்கு நரம்பு உடையாழியால் விளைந்தது இது அப்படின்னு பெரிய புராணத்துல ஒரு இடம் வருது. பொதுவாகவே வீக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயத்த வந்து தளர்ச்சி இல்லாம அப்படியே இறுக கட்டுறது, இதன் பொருள்ல தான் இந்த வீக்கு என்ற சொல் வந்து இலக்கியங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. விரையில் துவர் வார் விசி போக்கி அமைத்து வீக்கி அப்படின்னு பெரிய புராணத்துல ஒரு பாட்டு வருது. சீவக சிந்தாமணியில வம்பு வீக்கி வரும் முலையுள் கறந்து அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மார்பு கச்சையை வந்து இறுக்கமாக கட்டுறது அப்படிங்கிற மாதிரியாக அந்த இடம் வந்து வீக்கி என்று சொல்லப்படுது. வீங்கிறது நமக்கு தெரியும், அவங்க சொன்ன மாதிரி கண்கள் வீங்குற அளவுக்கு நான் ஒண்ணு பார்த்தேன்னா, வீக்கு அப்படிங்கிறது அந்த இடத்துல எவ்வளவு பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியவில்லை. சரி, நாம் இது பற்றி இன்னும் கொஞ்சம் தேடி பார்க்கலாம். உண்மையாகவே வீக்கு அப்படிங்கிற சொல் கண்கள் வீங்கிறது அல்லது வீங்குற அந்த பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கான் அப்படின்னு உங்களுக்கு இது பற்றி ஏதாவது தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள். கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில், அது மட்டும் இல்லாமல் 800-8940 என்ற எண்ணுக்கு அழைப்படுங்க, நாம் பேசலாம். வீக்கு அப்படிங்கிறது இறுக பிணித்தல் அல்லது தாக்குறது அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு பொருளையும் வருது. அப்போ விழி வீக்கிற அப்படிங்கிறது கண்களால நீ என்ன அடிக்கிறங்கிற பொருள்ல ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்கு வருது. சரி, நாம இது பற்றி தொடர்ந்து பேசலாம். அடுத்து ஆழியிலே முத்தெடுத்த அழகி பாட்டு வருது, தாம் தூம் படத்துல இருந்து. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங்ல ஜிடிஎன் படத்துல இருந்து ஒரு பாட்டு வருது. என்னன்னா, ஜிடிஎன் படம் நான் பார்த்துட்டு இருந்தேன், அப்போ அதுல வந்து ஒரு வசனம், அதுல ஒரு சின்ன திருத்தம் இருந்தது, அதை பற்றி பேசலாம்னு வந்துட்டு இருந்தேன். ஆனா இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒருத்தங்க வந்து இந்த விழி வீக்கிற பத்தி கேட்டாங்க, அப்படியே அதை பற்றியே பேசியாச்சு. ஜிடிஎன் படத்துக்கு தொடர்ந்து நான் வாரேன். சரியா, நம்ம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: Rolex.
1: Sir! Yes, sir!
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
4: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
6: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
7: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
8: Brought to you by
7: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
9: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burjman Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: நகரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். சங்க இலக்கியங்கள்ல மார்பு கட்சியை குறிக்கிறதுக்காக பல்வேறு பெயர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுல வம்பு என்ற சொல்லும் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத இப்போ என்னால படிக்கக்கூடியதா இருந்தது. சரி, நான் என்ன விஷயம் சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஜிடிஎன் படம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த படத்துல ஒரு வசனம் வருது, இந்த கனவு வந்து நினைவாகிறது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து கனவு நினைவாகிறது அப்படிங்கிற சொற்பிரயோகத்தை அப்பப்போ வந்து பயன்படுத்துறது நாமளே வந்து கேட்கக்கூடிய மாதிரி இருக்கு. கனவு, நனவு, நினைவு, இந்த மூன்றும் மூன்று சொற்கள். கனவு நினைவாக முடியாது, கனவு வந்து நனவாகத்தான் முடியும். எனவே கனவு நினைவாகுதுன்னு யாராவது பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது தவறானது. நினைவு அப்படிங்கிறது கடந்த காலத்துல நடந்த விஷயங்களினுடைய தொகுப்பு தானே. ஞாபகம், நினைவு அப்படின்னு நாம சொல்றது ஏற்கனவே வாழ்க்கையில நடந்த விஷயங்கள். கனவு என்பது கண்ணை மூடிட்டு இருக்கும் போது நம்ம மூளைக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் கனவு அப்படின்னு இருக்கு. அந்த கனவு அல்லது நாம எதிர்பார்க்கிற விஷயங்கள், இதெல்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற விஷயங்களை கனவு அப்படிங்கிற வகையராக்குள்ள நாம வச்சிருக்கோம். எனவே அந்த கனவு நிஜத்துல வந்து நடக்கும் போது அது நனவாகுது அப்படின்னு சொல்றோம். எனவே இந்த மூன்று சொற்களும் வந்து மூன்று வெவ்வேறு பொருள் அதுக்கு இருக்கு. எனவே அதை சரியா வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இதன் மூலமா நான் சொல்ல வந்தது. அடுத்து தீராத விளையாட்டு பிள்ளை படத்துல இருந்து என் ஜன்னல் வந்த காற்றை ஒரு தேநீர் போட்டு தரவா பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். மனசு தொட்டு மட்டும் பாட்டு தரணும் இல்லையா, அதுக்கும் வந்து அழைப்பிடுங்க. 800-894-0 என்ற எண்ணுக்கு எங்கிருந்து நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கறது சொல்லுங்க. கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து, அப்புறமா இணையதளத்துல வந்து நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய ஆப் இருக்கு, 89.4 தமிழ் பண்பலையினுடைய ஆப் இருக்கு, தனியான ஆப் இருக்கு, அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இலகுவா வந்து நீங்க நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் தவறாம கேட்கலாம். நல்ல நல்ல பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில வருது, அதையும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாம உடனுக்குடன் ஊர் உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிற விவரங்களை செய்தி அறிக்கையினூடாகவும் நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? இப்ராஹிம். சொல்லுங்க இப்ராஹிம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: பாட்டு உடனே அழைச்சிட்டாரு.
0: நான் வந்து அது அப்புறமா தரதுக்காக தான் சொன்னேன். சரி பரவாயில்ல, அவருக்காக இன்னைக்கு மனசு தொட்டு மட்டில் பாட்டு கொடுத்துடலாம். வேறு யாரும் இன்னைக்கு அழைப்பு எடுக்காதீங்க. சரியா, ஜன்னல் வந்த காற்றை பாட்டு வருது, தீராத விளையாட்டு பிள்ளை படத்துலேருந்து, அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல நலம் நலம் அறிய ஆவல் பாட்டு வருது. கேட்டு

வேளையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of ரகரம் is brought to you by ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் இல்லையா? நேரம் ஆயாச்சு. வெற்றி கொடி கட்டு பாட்டு வருது மனசு தொட்டில் இப்ராஹிமுக்காக. அந்த பாட்டோட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நான் உங்களை வந்து சந்திப்பேன். நிகழ்ச்சி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுது. கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் நிகழ்ச்சி எப்படி இருக்குது, இன்னும் என்னென்ன விஷயங்கள் பற்றி பேசினா நல்லா இருக்கும், அல்லது உங்களுக்கு ஏதாவது விஷயம் பற்றி பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னோட வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் நாளை நாம் சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு மனசு தொட்டுமிட்டு.
2: Coming up next.
0: அடுத்து வருவது Rock with Raja.
2: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: காவிரியில் தமிழ்நாட்டுக்கு நீர் திறக்க கர்நாடகத்துக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6,000 கன அடி நீர் திறக்குமாறு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே உத்தரவிடப்பட்ட உத்தரவை கர்நாடக அரசு நிறைவேற்றவில்லை என்று கூறப்படுகின்றது. இந்நிலையில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6,000 கன அடி நீர் திறக்க கர்நாடக மாநிலத்துக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் செப்டம்பர் 11 புதுடெல்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெறுவதற்கு ஒரு நாள் முன்னதாக இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்தியா ரஷ்யா இடையிலான இருதரப்பு உறவுகள், வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்த வாய்ப்புள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் நாளை 3 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட உள்ளதாக அமைச்சர் விஜிதஹீர தெரிவித்தார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறினார். இதன்படி இலங்கை மற்றும் இந்திய மாணவர் படை பிரிவுகளுக்கு இடையிலான இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம், தேசிய பாதுகாப்பு கல்லூரி மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு பீடத்திற்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் இந்திய அரசாங்கத்தினால் கடந்த காலத்தில் இலங்கைக்கு வழங்கப்பட்ட வான் பாதுகாப்பு ஆயுதங்களை இலவசமாக பராமரித்து தருவதற்கான ஒப்பந்தம் ஆகிய 3 ஒப்பந்தங்களிலேயே நாளை கையெழுத்திடப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார்.
1: அமீரக செய்திகள்.
3: ஹோர்மூஸ் நீரிணை மூடப்பட்டுள்ள நிலையில் சர்வதேச வர்த்தகம் தொடர்ந்தும் தடையின்றி நடைபெறுவதற்காக ஐக்கிய அரபு அமீரகம் மாற்று சரக்கு போக்குவரத்து வழித்தடங்களை செயற்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் டாக்டர் தானி பின் அகமது அல் ஜயோதி தெரிவித்தார். நாட்டின் கிழக்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்களின் மேம்பாட்டு பணிகளையும் விரைவுபடுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2026 பிராந்தியம் எதிர்கொள்ளும் புவிசார் அரசியல் சவால்கள் முன்பை விட நேரடியானதாகவும் அதிக ஆபத்தானதாகவும் மாறியுள்ளதாக அவர் கூறினார். இந்த சூழ்நிலை ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்துக்குள் மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை என்றும் உலகளாவிய அளவில் விநியோக சங்கிலிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார்.
1: உலகச் செய்திகள்.
3: சவுதி அரேபியாவில் இன்று காலை தென் பிராந்தியத்தில் உள்ள எரிசக்தித்துறையைச் சார்ந்த பல்வேறு வசதிகள் மற்றும் உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு எரிசக்தி அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ வட்டாரம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் காரணமாக பல இடங்களில் தீ விபத்துகள் ஏற்பட்டன. இதன் விளைவாக அங்கு நடைபெற்று வந்த சில செயற்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாகவும் அதிகாரப்பூர்வ வட்டாரம் மேலும் தெரிவித்துள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தின் பல இடங்களிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை வெகுவாக உயர்வடைந்தது. லீவாவில் இன்று 47 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 44 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 43 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜா துபாய் மற்றும் உமல் குவாயினில் 42 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மான் மற்றும் ஃபுஜைராவில் முறையே 40 மற்றும் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: Rock with Raja.
0: Stay tuned.

0: என்ன
1: அந்த தேச துரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்குது ப்ரோ.
2: ஆமாண்டா,
3: அதுக்கு என்ன
1: ஒரு நாலு டிக்கெட் கிடைக்குமா?
3: நாலு டிக்கெட் தானே, ஊருக்கே தரோம். உனக்கு தர மாட்டோமா?
4: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
5: கார்த்தி, மாளவிகா மோகனன், எஸ் ஜே சூர்யா நடிப்பில், பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சி எஸ் இசையில் சர்தார் பார்ட் 2, செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
6: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
7: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
9: You are back. 1 hour of non-stop Raja hits.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: We'll be back after a short commercial break.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: You are back.
3: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
4: ராக் வித் ராஜா.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: You are back.
0: மாஸ்ட்ரோவின் சூப்பர் ஹிட் பாடல்கள் ராக் ராஜா.

0: One hour of non-stop Raja hits.
1: Rock with Raja.
2: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: டைம் செக்.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine Parts Center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: சட்டமன்றத்தில் பதிலுரையின் இடையேயான எனது உடல் மொழி எதேச்சையாக வெளிப்பட்டது என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். எனது உடல் மொழி எவ்வகையிலும் உள்நோக்கம் கொண்டதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று முதலமைச்சர் விஜய் விளக்கமளித்துள்ளார். தனிப்பட்ட முறையில் யார் மனதையும் புண்படுத்துகின்ற செயலாக அதை அர்த்தம் கொள்ள வேண்டாம் என்றும் முதல்வர் தெரிவித்துள்ளார். எனது உடல் மொழி எவ்வகையிலும் உள்நோக்கம் கொண்டதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் அவர் கூறியுள்ளார். நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் பதிலுரையின் போது முதலமைச்சர் விஜய் மீசா கொடுமை தொடர்பான விவகாரத்தில் ஒரு உடல் மொழியை பிரயோகித்ததை தொடர்ந்து அது பிரதான பேசுபொருளாக மாறியிருந்தது. இது தொடர்பில் முதலமைச்சர் விஜய் தற்போது விளக்கமளித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: இந்தியாவில் ஆண்டுக்கு 500,000 சாலை விபத்துக்கள் நடப்பதாக மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இவ்விபத்துகளில் சராசரியாக 1.5 லட்சம் பேர் உயிரிழப்பதாக அவர் கூறினார். சாலை விபத்துகளில் உயிரிழப்பவர்களில் பெரும்பான்மையானோர் 18 வயதில் இருந்து 36 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று அமைச்சர் தெரிவித்தார். ஓட்டுநர்களுக்கு பயிற்சி அளிக்க நாடு முழுவதும் 1,600 பயிற்சி மையங்கள் அமைக்க திட்டமிட்டு 24 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் 112 ஓட்டுநர் பயிற்சி நிலையங்கள் அடுத்து அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் நீதிமன்ற கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் ஊழலுக்கு எதிராக போராடுவதற்கும் அவசியமான சீர்திருத்தமாகவே 22வது திருத்தம் கொண்டுவரப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி சுமித் தசநாயக்க தெரிவித்தார். ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர பிரதிநிதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான அறிக்கைக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் மனித உரிமைகள் நிலைமையை சமநிலையான மற்றும் பலனளிக்கக்கூடிய முறையில் மதிப்பிடுமாறு இலங்கை இதன்போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிடம் கேட்டுக் கொண்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: சவுதி அரேபியாவின் அப்ஹா, கவீஸ், முஷைத், ஜஷான் மற்றும் நஜ்ரான் நகரங்களில் ஹூதி குழுவினர் பொதுமக்கள் மற்றும் பொருளாதார இலக்குகளை குறிவைத்து நடத்திய தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட டசன் கணக்கான பொதுமக்கள் காயமடைந்துள்ளனர். மேலும் செங்கடலில் வர்த்தக கப்பல்களை தொடர்ந்தும் இலக்கு வைத்து நடத்தப்படும் தாக்குதல்களையும் கடல் வழி போக்குவரத்தின் பாதுகாப்புக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தல்களையும் அமீரகம் கண்டித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: சிங்கப்பூரில் பிரதமர் உள்ளிட்ட முக்கிய அரசு பதவிகளில் இருப்பவர்களின் ஆண்டு சம்பளத்தை உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் பிரதமர் உலகிலேயே அதிக சம்பளம் பெறும் அரசியல் தலைவராக உள்ளார். சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் அவர்களின் ஆண்டு ஊதிய தொகுப்பில் 1.4 மில்லியன் சிங்கப்பூர் டாலர் அளவுக்கு உயர்வு ஏற்பட உள்ளது. ஆனால் இந்த சம்பள உயர்வின் மூலம் தனக்கு கிடைக்கும் கூடுதல் தொகையை அடுத்த 5 ஆண்டுகளில் தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடையாக வழங்கப் போவதாக லாரன்ஸ் வாங் தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இங்கிலாந்துக்கு எதிரான கிரிக்கெட் சுற்றுப்பயணத்தில் அணியின் ஒழுக்கம் மற்றும் வீரர்களின் நடத்தை குறித்து பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகம் விசாரணையை தொடங்கியுள்ளது. 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஏற்கனவே 2-0 என பின்தங்கியுள்ள பாகிஸ்தான் அணி கடந்த வாரம் 7 வீரர்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்பியது. அவர்களுக்கு பதிலாக மேலும் 7 வீரர்கள் அணியில் சேர்க்கப்பட்டனர். இது மட்டுமின்றி தலைமை பயிற்சியாளர் சஃப்ராஸ் அகமத் பதவி நீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக நியூசிலாந்தைச் சேர்ந்த மைக் ஹெசன் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Ally since 1982.
3: 89.4. You are listening to 89.4 Tamil FM.
1: Star of the month.
4: Singer Hariharan.

0: of the month. Star of the month. சிங்கா ஹரிஹரன்.
1: ஐயோ, இந்த டே இன்னைக்கு மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, லெட்ஸ் வெல்கம் பேக் டு தி

0: மார்னிங் மை டியர் பியூட்டிஃபுல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஐ எம் யுவர் டியரஸ்ட் கிறிஸ்டோபர் நோலன் ஸ்பீக்கிங் ஆன் த 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கலா. மை நேம் இஸ் ஷீலா, ஷீலா கி ஜவானி அப்படி சொல்லியிருக்கலாமோ? சரி ஓகே, இன்னும் ஒரு 4 மணி நேரம் இருக்கேன், அதில் சொல்லிக்கலாம். சரி ஓகே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, ஆனால் ஒரு சில நாள் நமக்கு எப்படின்னா செவ்வாய்க்கிழமை மாதிரியோ இல்லை புதன்கிழமை மாதிரியோ இருக்காது, அன்றைக்கே வெள்ளிக்கிழமை மாதிரி இருக்கும். அந்த அன்னைக்குங்கிறது எனக்கு இன்றைக்கி தான், அது ஏன்னு தெரில. காலையில் வந்தேன், வந்ததுக்கப்புறம் ஒரு வேலை இருந்தது, அப்படியே வெளில போனேன், அப்படியே வந்து அந்த வேலையெல்லாம் முடித்தேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி ஒரு வியாழனோ இல்லை வெள்ளியோ அப்படிங்கிற ஒரு லெவல்லே தான் ஒரு ஃபீலிங் எனக்கு, ஏன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் நைட்டெல்லாம் இன்னும் டிராஃபிக்கில், இது எப்படி? இந்த ஐ திங்க் ஒரு ஃபெப்பு மார்ச்சில் அந்த பதட்டமான சூழ்நிலை இருந்ததுல, அது வரைக்கும் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வண்டி ஓட்டுறதுலாம் நிறைய பேர் நிறுத்திட்டாங்களா இல்லை வண்டியை விற்றுட்டாங்களான்னு தெரியல, டிராஃபிக் வந்து பெருவாரியாக குறைஞ்சிருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய இடங்களில் லேன் பெருஸ் பண்ணியிருந்தாங்க, புது புது பிரிட்ஜஸ் வந்திருந்தது, இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ எனக்கு வந்து பெரிய பிரச்சனை என்ன, அலேன் ரோட்லேருந்து ஹெஸா ஸ்ட்ரீட் கனெக்ட் ஆகி ஜேவிசி போனோம். அந்த ஹெஸா ஸ்ட்ரீட்லேயே இறங்கி பெசாம வண்டியை ஒரு ஓரமாக நாய் மாதிரி ரோட்டில் கட்டி விட்டு நடந்து போயிடலாமான்ற அளவுக்கு இருக்கும். அப்புறம் நடுவில் எதுவுமே இல்லை, ஜாலியாக இருந்தது, மறந்தே போயிட்டு நான் டோட்டலாக அந்த இடத்துல ஸ்டக் ஆகும் அப்படிங்கிற அந்த தாட்டே இல்லை. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக ஃப்ரீயாக வண்டி ஓட்டிட்டு நேற்றுக்கெல்லாம் போகிறேன். பின்னாடி ஹெஸா ஸ்ட்ரீட் போர்டு எங்கே தெரியுதோ அதுக்கு வெகு தொலைவில் இருந்தே வண்டி. இப்போ வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், எனக்கே எப்படின்னா டுபாய் டு ஷார்ஜா, ஷார்ஜா டு போகிறவங்களுக்குலாம் ஜாஸ்தி இருக்கும். எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தங்க இருக்காங்க அஜ்மான்லேருந்து வராங்க, அவங்களுக்கு ஆஃபீஸ் 6 மணிக்கு முடிஞ்சிடும், 7:30 ஆனாலும் இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. ஏங்க வீட்டுக்கு போகலையே அப்படின்னா எப்படி பார்த்தாலும் கிளம்புனா 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும், அதனால கொஞ்சம் லேட்டாக கிளம்புனா வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம்ல, அப்போவுமே டைம் வேஸ்ட்டு தான். ஆனால் காருக்குள்ளே உட்காந்து காரை கான்ஸ்டண்ட்டாக வந்து இன்ச் பை இன்ச்சாக மூவ் பண்ணி அப்புறம் கரெக்டாக ஓரளவுக்கு நம்ம போவோம், டக்குன்னு ஒருத்தர் நடுவில் பூந்து வருவார். எனக்கு இது வந்து இது எப்படின்னு எனக்கு தெரில, இது எப்படி ஜீர்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரில. அதாவது நம்ம ஒரு லைனில் வெயிட் பண்ணிகிட்ருப்போம், ஓகே நமக்கு முன்னாடியே வண்டி இருக்கும், சிக்னல் போட்டிருப்பாங்க, அவர் கூட்டமாக இருக்கும், வாட் எவர் இட் இஸ், நம்ம வந்து மெதுவாக போயிட்டுருப்போம். நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு டக்குன்னு வண்டி எடுத்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டார் கேப் இருக்குன்னா, நமக்கு பின்னாடி இருக்கிற யாரோ ஒருத்தர் சடார்னு உள்ள பூந்து நுழையும் போது வருமே ஒரு கோமாட்டாய் மிஞ்சு. நம்ம என்ன, எல்லாத்துக்கும் ஒரு தைரியம். நான் என்ன திரும்ப பண்ணேன் சனிக்கிழமை, என்னாச்சுன்னா இதே மாதிரி ஆயிடுச்சு நைட்டு, இந்த ஹெஸா ஸ்ட்ரீட்லாம் வந்து ஏதோ நைட்லாம் ரோடு வேலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அலைன்றேன் அல்கேல் ரோட்டில் வந்து நான் இங்கிருந்து வரேன், ஊத்மேத்தா சைட்லேருந்து வந்துட்டுருக்கேன். நைட்டு ஒரு 1:30-2 மணி இருக்கும் சனிக்கிழமை நைட்டு, நைட் ரோடு வேலையெல்லாம் பண்ணுவாங்கல்ல சில இடத்தெல்லாம் அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்போ ஹெஸா ஸ்ட்ரீட் இல்லாமல் அங்கேருந்து ரைட்டில் எடுத்தால் அப்படியே பர்ஷா போகிற வழி வரும், அங்கே ஒரு சிக்னல், அங்கேருந்து யூட்டன் எடுத்தால் மறுபடியும் ஹெஸா ஸ்ட்ரீட்குள்ளே வந்து ஜேவிசி வந்துடலாம். நான் அப்படி வர்றேன், அந்த சிக்னல் கிட்ட சரியான டிராஃபிக்கு, என்ன இன்ச் பை இன்ச்சா மூவ் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கேன். ஆமாம், இந்த படைப்பா படத்தில் செகண்ட் ஹாஃபில் அவர் கிரானைட் மலை கிடச்சதுக்கப்புறம் எப்படி இன்ச் பை இன்ச்சாக வந்து முன்னேறி வரோம், அந்த மாதிரி நம்ம இது தான் போயிட்டுருக்கேன். பட்டுன்னு வந்து ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சார் பார்க்கணும் செமகாண்டு. அதுக்கப்புறம் சிக்னல் போட்டாங்க, நான் என்ன பண்ணேன், இறங்கி போயே அந்த கார் டிரைவர்கிட்ட எதுக்கு இப்படி முன்னாடி என்ன பிரச்சனை உனக்கு, நான் இவ்வளோ தூரம் இத்தனை பேர் வெயிட் பண்ணுறது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா, என்னை முந்திட்டு வந்தால் நீ பெரிய ஆள் அப்படின்னு இருந்தாலும் பயந்துட்டார். நோபடி எக்ஸ்பெக்ட்ஸ் அஸ் டு டூ திஸ், தட் இஸ் தி ஒன்லி ப்ராப்ளம். யாராவது ஒருத்தர் வந்து பூனைக்கு மணி கட்டணும்ல, அதான் அன்றைக்கி நான் செஞ்சேன், எனக்கு செம பெருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அப்புறம் நான் விட்டேன், வந்து உட்காந்துட்டேன். அப்புறம் அங்கேருந்து இன்னொரு யூட்டன் எடுக்கிறப்ப அவர் எனக்கு வழி விட்டார். பட் டோன்ட் டூ திஸ், டோன்ட் பி, எனக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக நிறைய பேச வரும், பட் டோன்ட் டூ திஸ், ஓகே. யாராவது அந்த லைனில் அப்படியே ரொம்ப மெதுமெதுவாக போயிட்டுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பின்னாடி இருக்கீங்கன்னா அங்கே இருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லைன்லலாம் போக வேண்டியதாக இருக்குது. காண்டேத்தா ஏற்கனவே டிராஃபிக்கு வந்து சூடு அது இதுன்னு செம காண்டாக இருக்குது, நீங்கள் லைனில் முந்திட்டு வந்து எக்ஸ்ட்ரா காண்டேத்தாதீங்கன்னா புரிதா? எனிவேஸ், நான் ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஸ்டார்டிங்லேயே 2 பாட்டு வருது.
1: Back to back.
2: Two parts.

0: கொடி பறக்குதா?
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் விழா கமிட்டியா சார்பாக வருக வருகை என வரவேற்கிறேன்.

0: விழாவிற்கு வந்து சிறப்பித்திருக்காக உங்கள் அனைவருக்கும் பேட்டைக்காரன் பார்ட்டி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: Oh my God, ladies and gentlemen, I give you the new reigning champion of

0: வணக்கம், நான் ஆர்ஜே மது. நாளைக்கு செப்டம்பர் 9th வென்ஸ்டே மார்னிங் 8 to 9 AM மெர்சல் மார்னிங் ஷோல NMC ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் நோஃபால் நசார் கட்டிலன், ஆர்த்தோபேடிக் சர்ஜன், போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறாங்க. மறக்காம கேளுங்க.
1: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
2: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச் கிச்சா
3: இரு, அவர் இன்னும் பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
1: பந்தயத்தை நம்மளை காப்பாத்துறது.
3: மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10th அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
6: பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
7: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹாரர்? சஸ்பென்ஸ் த்ரில்லர்? த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
8: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM.

0: உன்னையும் போய் படி காட்டட்டா. Welcome back. Nanda Sylvester Stallone on 89.4 Tamil FM. This is The Evening Color. செப்டம்பர் மாதம் எப்படி பார்த்தாலும் புது ஐஃபோன் ரிலீஸ் ஆகிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன ப்ராடக்ட்டு இந்த வருஷம் வரப்போகுது, இந்த வருஷத்துடைய புது வரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் இவெண்ட் ஒன்று நடக்கும். ஸோ ஆப்பிள் ஃபேன் பாய்ஸ், ஃபேன் கேர்ள்ஸ், ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை வந்து ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இவெண்ட் வந்து நாளைக்கு நைட் நடக்குது யூஏ டைம் படி. நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு நம்ம ஆப்பிள் டிவி இருக்கா அவங்ககிட்ட இருந்ததுன்னா ஓகே. ஆப்பிள் டிவியில் ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும், ஆனால் கொஞ்சம் விலை ஜாஸ்தி, அதெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. ஏதாவது ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்ததுன்னா பாஸ்வேர்டு மட்டும் அப்பப்போ வாங்கி அப்புறம் அந்த படத்தை வந்து அப்படி பார்த்துக்கிறது அப்படி இல்லை. ஒரு சில பேர் எப்படின்னா ஆப்பிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் அதுவாக தான் வச்சுருப்பாங்க. நான் வந்து எந்த ஒரு ஆண்ட்ராய்டு பர்சன்கிட்டையும் இந்த ஈகோ சிஸ்டம் ஃபாலோ பண்ணுற அந்த பிஹேவியரை நான் பார்த்தது கிடையாது. ஏன் நானே கொஞ்சம் அப்படி தான், அதாவது ஆப்பிள் ஃபோன் அப்புறம் ஆப்பிள் வாட்ச், ஏன்னா ஆப்பிள் ஃபோன் இருக்குல்ல அதுக்கு ஆப்பிள் வாட்ச் தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஏர்பாட்ஸ், அப்புறம் ஏர்பாட் மேக்ஸு, அதுக்கப்புறம் சார்ஜர் கூட என் ஃப்ரெண்டு வந்து என்னென்னா வந்து அந்த ஆங்கரு அப்புறம் இன்னும் வேறு வேறு பிராண்ட்லலாம் நல்ல சார்ஜர்லாம் கிடைக்கும், ஓகே 15 ஆம்ப் சார்ஜர்லாம் கிடைக்கும். இல்லை இல்லை ஆப்பிள் ப்ராடக்ட்னால் அதுக்கு அதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் உருவாக்குறதுல சில பேர் ரொம்ப குறியாக இருப்பாங்க. ஓகே அவங்க காசு அவங்க டப்பு உருவாக்கிட்டு போகிறாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னும் அதாவது ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்காத அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு என்ன பெரிய ஆண்ட்ராய்டில் எல்லாமே இருக்குது அப்படின்ற ஆண்ட்ராய்டாக ஐஃபோனாக ஐஃபோனில் விட ஆண்ட்ராய்ட் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி நிறையா மொபைல் ஃபோன் மாடல்ஸும் அதில் இருக்கிற முன்னேற்றங்களும் வந்துக்கிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் ஆப்பிள் இஸ் ஆப்பிள். சரி ஓகே ரைட். இந்த வருஷம் இப்போ என்னென்ன ப்ராடக்ட்லாம் வரப்போகுது, அதில் என்னென்னலாம் வந்து நாளைக்கு இருக்கிற ஆப்பிள் இவெண்ட்டில் வந்து என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறப்போ, அடுத்து வந்து ஐஃபோன் 18 ப்ரோ ப்ரோ மேக்ஸ், ஓகே அது எப்படி இருக்க போகுது, அதோட லுக் அண்ட் ஃபீல். ஏன்னா இந்த வாட்டி வந்து டார்க் செரி அதுக்கப்புறம் லைட் ப்ளூன்னு சொல்லிட்டு 2 கலர் வரப்போதாம. அது மட்டும் இல்லாமல் A20 ப்ரோ சிப் வருது சரியா, இதில் வந்து இந்த 2 nm ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் மெயினாக வந்து என்னென்னா ஆப்பிள் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று இருந்தது. என்ன டிசைனும் மாற்ற மாட்டேங்கிறாங்க, கேமராவும் மாற்ற மாட்டேங்கிறாங்க, ஒரே மாதிரி இருக்கு. கிட்னியை விற்று நீங்கள் ஃபோன் வாங்குறீங்க, நியாயமான கேள்வி தான் அங்கிள், நியாயமான கேள்வி தான். இதை வந்து யாருக்கு கேட்டுச்சு இல்லையோ, ஆப்பிள்காரன்னு கேட்டு ஐஃபோன் 10 லைட்டாக மாடலை மாற்றி விட்டாங்க. அப்புறம் ஐஃபோன் 14 டைனமிக் ஐலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக விட்டாங்க. அது ஒன்றும் கிடையாது, இந்த பஞ்ச் ஹோல் கேமரான்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டிலலாம் வரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி. பஞ்ச் ஹோல் கேமரானா ஸ்க்ரீன்லேயே கேமரா இருக்கும், ஓகே ஸ்க்ரீனுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் ஒரு மெத்தட் ஒன்று ஃபாலோ பண்ணி ஃபோன் வருது அப்படின்னா அந்த கேமராவுடைய கேமராக்கு கீழே ஒரு சின்ன இடம் லைட்டாக பெருசாகி அங்கே வந்து யார் கால் பண்ணுறாங்களோ அவங்களோட பேர் தெரிகிற மாதிரி. அப்புறம் அந்த டைனமிக் ஐலண்டுக்கு வேண்டியே வந்து சின்னதாக அனிமேஷன் அதுக்கான ஆப்லாம் வந்து விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நானும் அதை நம்பி தான் ஐஃபோன் 14 வாங்கினேன். ஆனால் அது பெருசாக ஒன்றும் இல்லை, அது வாங்கி ஒரு 10 வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த வாட்டி வரப்போகிற ஐஃபோன் 18 இந்த சீரீஸில் டைனமிக் ஐலண்டோட சைஸ் சின்னதாக இருக்க போது தான், மெயின் கேமராவில் வந்து வேரியபிள் அப்பர்ச்சர் இருக்க போது, அதுக்கப்புறம் பேட்டரியும் டிஸ்பிளேவும் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றாங்க. இது இவங்க எனக்கு இவங்ககிட்ட பிடிக்காது என்னென்னா இம்ப்ரூவ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி இம்ப்ரூவ்டு அப்படின்னு. அந்த இம்ப்ரூவ்டு எந்த அளவுக்கு கூட இம்ப்ரூவ்டு, ஏற்கனவே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ புது ப்ராடக்ட்டில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்னு எனக்கு தெரில. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 12 வரப்போகுது, ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா 4 வருது. அப்புறம் ஏர்பாட்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுலே பெஸ்ட் என்ன அப்படின்னா ஏர்பாட்ஸ், அதுக்கப்புறம் ஏர்பாட்ஸ் ப்ரோ. ஆமாம் அதிலே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, சரி வேறு வேறு ஜெனரேஷன்ஸ்னு இருக்குது. நீங்கள் வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், அதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் வரும். ஏர்பாட்ஸ் ப்ரோ ஆமாம் நார்மல் ஏர்பாட்ஸில் வந்து வராது. ஓகே இதில் வந்து இந்த வருஷம் வரப்போகிற இந்த ஆப்பிள் ஃபோனில் மெயினான மேட்டர் என்ன அப்படின்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். அதுதான் வந்து இப்போது ரொம்ப நாளாக வந்து யோசிச்சுட்ருக்கோம்னா 16 வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து தனியாக அதை சைன் அப் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. யாராவது பண்ணி வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய் நீங்கள் வந்து இந்த டெவலப்பர் வேர்ஷன் ஒன்று இருக்கும், அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வரும். ஓகே அது ரொம்ப பெருசு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, பட் யா யூ கேன் ஜஸ்ட் கோ வாட்ச் யூடியூப் டியூட்டோரியல். பட் ரொம்ப நல்லது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சைன் அப் பண்ணணும், சீக்கிரமே வந்துடும். லைக் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறாங்க. சரி இப்போ இதெல்லாம் போக இந்த வருஷம் ஆப்பிளில் புதுசாக என்னடா பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாம்சங்கில் வந்து இந்த புக் ஸ்டைல் ஃபோல்டபுள் ஃபோனை விட்டாங்க, கேலக்ஸி ஜி ஃபோல்டு 8. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு, நான் கடையிலலாம் போய் பார்த்தேன். ஆனால் என்னமோ வந்து நல்லா இருக்குப்பா, ஆனால் வாங்கணான்னு தெரிலன்ற ஒரு ரேஞ்சில் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஏன்னா ஆல்ரெடி இந்த புக் ஸ்டைல், அதாவது ஒரு குட்டி புக்கு மாதிரி அந்த ஃபோல்டபுள் ஃபோன், ஓகே, ஆல்ரெடி சாம்சங்கில் இப்போ வந்ததா, அப்புறம் கூகுளில் ஆல்ரெடி பிக்சல் 11 ப்ரோ ஃபோல்ட் இருக்குது, ஆனரில் மேஜிக் V6 இருக்குது, ஒன் ப்ளஸில் வந்து ஒன் ப்ளஸ் ஓப்பன் இருக்குது, ஓப்போவில் வந்து ஃபைண்ட் என் சீரீஸ் இருக்குது, விவோவில் எக்ஸ் ஃபோல்டு இருக்குது, ஜாமியில் வந்து 18 ஃபோல்டு இருக்குது, வாவியில் வந்து மேடெக் சீரீஸ் இருக்குது, மோட்ரோலாவில் கூட ரேசர் ஃபோல்டு வந்துருச்சு. இவ்வளோ பிராண்டில் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா இப்போ ஐஃபோன்லேயும் வந்தால் தானே கரெக்டாக இருக்கும். ஸோ ஐ திங்க் செப்டம்பர் 1st டிம் குக் வந்து CEO-லிருந்து அடுத்த பதவிக்கு போய் ஜான் டர்னஸ் CEO பதவி ஏற்றிருக்கிறார். ஸோ இந்த வருஷம் வரப்போகிற ஐஃபோன் 18 நல்லா இருக்க போகுது. இந்த ரூமர்டு அஃபோர்டபுள் ஐஃபோன் வருமானு தெரில. ஸோ இஃப் இன் கேஸ் அது வந்ததுன்னா தட் வுட் பி கால்ட் அஸ் ஐஃபோன் அல்ட்ரா. வில் சி. ஓகே.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. Master, சூடா ஒரு பாட்டு.
2: Incoming.
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
3: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள். தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ். தினத்தந்தி.

0: பொன்னியின் செல்வன் படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே. அந்த பாட்டு எப்போ கேட்டாலும் அந்த பாட்டில் வந்து பிரபுதேவா ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பார். அது பார்க்கும்போதெல்லாம் வந்து இதே மாதிரி பேண்ட் என்னைக்காவது நம்ம வாங்கி போடணும்டா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த ட்ரெண்டெல்லாம் மாறி ஸ்ட்ரெயிட் ஃபிட் பேண்ட்ஸை வந்து ரெகுலராக போட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அது பூட் கட்டாக மாறி பூட் கட்லேருந்து பென்சில் ஃபிட்டுக்கு போய் பென்சில் ஃபிட்லேருந்து மறுபடியும் ஸ்ட்ரெயிட் ஃபிட்டுக்கு வந்து இப்போ வந்து பலூன் பேண்ட்ஸ்க்கு வந்து பேகி ஃபிட் ஆகி இப்போ வந்து எங்கே இருக்குது பேகியில் தான் இருக்கேன். நம்ம சொன்ன மாதிரி இப்போ பேகி தான் நிறைய பேர் போர் சுற்றிட்டு இருக்காங்கல்ல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பேகி ஃபிட் வந்து சென்னையில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதர் கண்ட்ரீஸ்லலாம் கொஞ்சம் நல்லா பீக் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் நான் வந்து பிக் பாஸ் வந்து 2023 போய் அட்டன் பண்ணேன் கரெக்டாக. அப்போவே நான் பேகி பேண்ட்ஸ் போட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் சென்னைக்கு போய் பிக் பாஸ் ஒரு 2-3 இருக்கும்போது ஐ வாஸ் லைக் லுக்கிங் அட் நான் காஸ்டியூம்ஸ்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தப்போ யாருமே பேகி பேண்ட்ஸ் போடவே இல்லை எனக்கு. நான் தேடினேன் பேகி பேண்ட்ஸ்லாம், ரொம்ப ரேராக தான் ஒன்று ரெண்டு இடத்துல தான் கிடச்சிது.
3: ஆனால் என்ன தெரியுது இதுலேருந்து அப்படின்னா பேகி பேண்ட்ஸ் தான் நிரந்தரம்.
2: எனக்கு
3: பேகேஜ் பாருங்க, ஒரு டைம்ல நம்மலாம் ஒரு 14 அந்த வயசு இருக்கும்போது பேகி பேண்ட்ஸ்.
2: உனக்கு எனக்கு ஒரே வயசா?
3: என்ன
2: உனக்கு எனக்கு ஒரே வயசா?
3: இல்லாம ஒரே வருஷம் தான் பிறந்திருக்கு.
2: அப்படியா? சரி சரி சொல்லு.
3: நம்ம ஆபீஸ்ல எல்லாரும் மதுவ தவிர நம்ம எல்லாருக்கும் ஒரு வயசு தான்.
2: மது சின்ன பையனா?
3: மது சின்ன பையன்.
2: அவனோட சின்ன பசங்களா இருக்கானுங்க 2-3 பேர். சொல்லு.
3: ஆமா, அப்போ வந்து பேகி பேண்ட்ஸ் தான் இருந்தது. இப்ப நான்லாம் வந்து டெனிம் ட்ரௌசர்ஸ் போட தொடங்கும் போது அந்த ஒரு டீனேஜ்ல அப்போ வந்து பேகி தான் இருந்தது. லைக் அந்த வைட் லெக்.
2: டாக்கிங் அபௌட் பேண்ட்ஸ், பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி ஒரு சில பேண்ட்ஸ் எல்லாம் வந்து காமனா இருக்கும். கார்கோ பேண்ட்ஸ் என்ன தெரியுமா, நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, நியூஸ் பேப்பரை வந்து பேண்டா தச்சா எப்படி இருக்கும்? இது நிறைய பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியல.
3: பார்த்த மாதிரி இருக்கு.
2: நியூஸ் பேப்பர் தான் பேண்ட், அதாவது அதுக்காக
3: அந்த ஸ்டைல்ல
2: நியூஸ் பேப்பர் பிரிண்ட் தான்.
3: பிரிண்ட் அந்த ஸ்டைல்
2: பார்த்தனா இங்க வந்து ஹெட்லைன்ஸ் எழுதி இருக்கும், பின்னாடி வந்து அந்த நியூஸ் பேப்பரோட பேர்லாம் போடும். அந்த மாதிரி ஒரு பிரிண்ட், அது ஒயிட் கலர் பேண்ட்ல ரொம்ப அடம் பிடிச்சி. எங்க ஊர் சின்ன ஊரா? வால்பாறை. வால்பாறைல அதெல்லாம் கிடைக்காது. நம்ம எல்லாம் வந்து ரெடிமேடுக்கு எப்ப மாறணும்? ஐ திங்க் ஃபியூ இயர்ஸ் முன்னாடி தான். நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தோம், போய் வந்து சட்டைக்கு 2 மீட்டர் பேண்ட்டுக்கு 3 மீட்டர்ன்ற மாதிரி
3: அந்த மாதிரி சச்சு. எனக்கு அந்த அனுபவம் இல்ல. நான்
2: தைக்கிற அனுபவம்
3: டிரஸ் தச்சதே கிடையாது.
2: தீபாவளி பொங்கலுக்கு எல்லாம்
3: அது நாங்க கடையில தான் போய் வாங்குவோம். இப்போ பசங்களுக்கு அது ஒண்ணு இருந்தது, ஏன்னா அந்த பேண்ட் சட்டை சட்டையெல்லாம் தைக்கிறது அது நீ சொல்ற மாதிரி அது பசங்களுக்கு ஜென்ரலா இருக்கு, பொண்ணுங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு.
2: இப்ப வந்து எப்படின்னா ரெடிமேட் வந்து எப்படின்னா செகண்ட் ஆப்ஷனா தான் இருக்கும். இன்னைக்குமே தைக்கிறதா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். கண்டிப்பா நமக்குன்னு ஒரு டெய்லர் இருப்பாரு, அவரு வந்து தீபாவளி அன்னைக்கு ரொம்ப பிஸியா இருப்பாரு. ஒவ்வொரு தீபாவளி கூட எனக்கு வந்து டைமுக்கு ட்ரெஸ் கிடைச்சதே இல்ல. எப்படின்னா அந்த கடங்கார மாதிரி போய் போய் போய் போய் நிக்கணும். நான் ஸ்கூல் முடிப்பேன், எங்க ஊர்ல மழை வரும் தீபாவளி டைம்ல. அவரை வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு நான் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அவர் வந்து இப்பதாண்டா தைக்கிறதுக்கு எடுத்து அந்த ஆள் வேற சட்டை தைச்சிட்டு இருப்பாரு. நம்மளுக்கு எனக்கு வந்து ஒரு தீபாவளி
3: வருமா வராதா அந்த இதுலயே போயிரும்.
2: ஒரு தீபாவளிக்கெல்லாம் எனக்கு மத்தியானம் 3 மணிக்கு கிடைச்சது தெரியுமா, அதுவும் வந்து சட்டை பட்டன்லாம் வைக்காம. அப்புறம் எங்க அம்மா கிட்ட கொடுத்து, எங்க அம்மா கிட்ட நான் கொடுங்க, நானே எங்க அம்மா கிட்ட கொடுத்து வச்சுக்கிறேன். நானே போய் எங்க அம்மா கிட்ட மேனுவலா உட்காந்து வச்சு அப்படிலாம் போட்டிருக்கேன். சோ
3: புரியுது
2: அந்த அந்த பேண்டா. அதுக்கப்புறம் I still think that baggy pants வந்து it never went out of trend.
3: ஆமா, மத்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வந்து போகும், வரும் சில நேரம் திருப்பி வராது. ஆனா அந்த பேகி வந்து எப்பவுமே இருக்கும்.
2: ஒரு 20-30 குள்ள இருக்கிற பீப்புள் போட்டா மட்டும்தான் அது ட்ரெண்டா வந்து ஃபீல் ஆகுது. சரியா, பேகி பேண்ட்ஸ் எல்லாம்

0: சித்தப்பாலாம் போட்டு தான் இருந்தாரு. ஆனா அவங்கள பாக்கும்போது சரி ஒரு 40 வயசு ஆள் போடுறது போலன்ற ஒரு ஃபீலிங்ல இருந்துருவோம் நம்ம. வாங்கவே மாட்டோம், போடவே மாட்டோம். அப்புறம் பேண்ட்ல வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, உங்க ஊர்ல தெரியல, ஸ்ரீலங்கால எப்படின்னு தெரியல, பூட் கட் பேண்ட் இருக்குல்ல, அதுல வந்து கீழே பின்னாடி வந்து சிப் வைப்பாங்க. பாட்டு வருது.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: தமிழ் 89.4
1: வணக்கம், நான் ஆர்ஜே மது. நாளைக்கு செப்டம்பர் 9th வென்ஸ்டே மார்னிங் 8 to 9 AM மெர்சல் மார்னிங் ஷோல NMC ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் நோஃபால் நசார் கட்டிலன், ஆர்த்தோபேடிக் சர்ஜன், போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறாங்க. மறக்காம கேளுங்க.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: கோல்ட் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
1: அப்போ இது எப்படி இருக்கு?
3: ஓணம் போடவையா? அற்புதமான
1: group of companies. மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன் ஒரு பைய ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
3: எது? மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
3: டாமிட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: சரி, வெல்கம் பேக். நான் தான் பிராவோ அண்ட் யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். நாலு மணிலேருந்து அஞ்சு மணி, என்ன ஒரு மணி நேரம் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே என்ன படக் படக்குன்னு முடியுது. என்ன சில நேரம் எனக்கு என்னென்னா என்ன டைம் வேகமாக ஓடுது, சில நேரம் என்னென்னா டைம் ஓடவே மாட்டேது அப்படி இருக்கும். ஸோ ஐ திங்க் டைம் இஸ் குவான்டிஃபையபிள் அப்படின்வாங்க, கரெக்டு தானே? கரெக்டு தான் நினைக்கிறேன். ஆமாம், அதாவது டைம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி, அஞ்சு நிமிஷங்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். இல்லை வணக்கம்,
1: ஹலோ.
0: ஆ ஹலோ,
1: சித்திக் பேசுறேன் துபாயில.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு.
0: நான் கால் பண்ணவே சொல்லலையே, கால் பண்ணிருக்கீங்களா? என்ன மேட்ரு?
1: கரெக்டா இந்த டைம்ல ஆக்சுவலா கால் பண்ண சொல்லுவீங்கல்ல?
0: கால் ஓகே, கரெக்டான ஆன்சர் சொன்னதுனால உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: வாரணமாயிரம் படத்துல இருந்து எந்த பாட்டுனாலும் ஓகே.
0: ஏன், அது என்ன என்ன வாரணமாயிரம்ல என்ன ஏதாச்சும் அந்த மேக்னா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா கதா?
1: இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடந்துச்சு, அதனால
0: இன்னைக்கு நல்ல விஷயம் ஏதோ கிட்டார் எடுத்துட்டு போயிட்டு பொண்ணு வீட்டு முன்னாடி பாட்டு பாடி இம்ப்ரெஸ் எல்லாம் பண்ணி?
1: இல்ல, அப்படி இல்ல அந்த மாதிரி இல்ல. நார்மலா
0: மிலிட்டரியில ஏதாச்சும் சேர்ந்து அந்த மாதிரி ஏதாச்சும்?
1: என்னையா
0: விஷயத்த சொல்லுங்க எனக்கு. நான் சொல்லுவேன், நான் வந்து நீங்க என்ன விஷயம் சொல்றீங்களோ அந்த வைப்ல இருக்கிற பாட்டே போடுவேன் அதே படத்துல. சொல்லுங்க, எனக்கு இப்ப தெரிஞ்ச ஆகணும், சொல்லுங்க என்ன நடந்தது.
1: ஏரியா விட்டு ஏரியா போயிட்டு அவங்கள பாக்க போறேன். எது
0: இன்னைக்கா?
1: இன்னைக்கு தான்.
0: ஹே ஃபோர் சார், டபுள் சைடா?
1: டபுள் சைடு இல்ல, சிங்கிள் சைடு தான்.
0: சிங்கிள் சைடு யாரோட சைடு? உங்க சைடு? நம்ம சைடு சிங்கிள் சைடு.
1: ஆமா, நம்ம சைடு.
0: நம்ம சைடு சிங்கிள் சைடா இருந்தா தானே என்னைக்கு டபுள் சைடா இருக்கு. சரியா? ஓகே, அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா?
1: கண்டிப்பா பிடிக்காது, இருந்தாலும் போவோம்.
0: சரி, ஓகே, அது ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ எப்படி உங்க கூட வேலை செய்யறவங்களா?
1: இல்ல, வழக்கமா போற இடத்துல
0: பாக்குறவங்க. ஓகே, அவ்வளவு டீடைல்ஸ் தேவையில்ல. ஓகே, ரைட், புரிஞ்சுது புரிஞ்சுது. இப்போ எத்தனை நாளா ஓடிட்டு இருக்கு இந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு?
1: ஒரு 3 மாசமா.
0: தமிழ் ஆவங்க இல்ல எப்படி?
1: இல்ல இல்ல, அவங்க தமிழ் கிடையாது.
0: எந்த
1: பக்கத்து ஒரு?
0: மலையாளமா? அப்ப வந்து நான் உங்களுக்கு மலையாள பாட்டுனா வந்து அடி அடி அடி போலி அது போடவா? ஜாலியா
1: போகணும்.
0: வாரணம் ஆயிரம்லேருந்து கண்டிப்பா போடுறேன். பட் வை திஸ் ஃபீலிங், வாட் ஹேப்பன், லைக் வென் டிட் யூ ஃபால் ஃபார் ஹர், என்ன என்ன மேட்டர்?
1: போற வழியில வந்து
0: அவங்க கிட்ட பேசிருக்கீங்களா? பேசிருக்கீங்களா அவங்க கிட்ட?
1: கொஞ்சம் பேசியிருக்கேன், ஆனா வந்து பிடிக்குமா அப்படின்னு தெரியாது.
0: சரி, ஓகே, இன்னைக்கு போக போறீங்க, ப்ரப்போஸ் பண்ண போறீங்களா
1: இன்னைக்கு?
0: பாக்க போறீங்க? ஐயோ, அப்புறம் எப்பதான் ஏன் சொல்றது காதல? 3 மாசம் உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குனா
1: இருக்கட்டும், இப்போ இப்பதானே ஸ்டார்ட் பண்ணி உடனே போயிட்டு நம்ம
0: 90s கிடா பாணி.
1: ஆமா, அதேதான்.
0: ஐயோ, என்ன ஒரு 90s கிடாது இந்த இந்த இந்த கிராமரை மாத்தி எழுதுவீங்கன்னா?
1: டக்குனு பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்கடா.
0: டக்குன்னு பிடிக்காதுன்றது இன்னைக்கு மட்டும் இல்லை, 30 வருஷம் ஆனாலும் டக்குன்னு பிடிக்காதுன்றது பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. 3 மாசம் 30 வருஷம்ன்றது மேட்ரு கிடையாது. ஓகே, பட் ஓகே, நான் வந்து ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன், நீங்கள் போகிறீங்க, ஜென்டலாக சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் ஓகேனா ஓகே, சூப்பர், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே இல்லைனா அவ்வளோதான், ஜாலியாக வந்துடணும். அந்த ரெஸ்பெக்ட், அந்த டிசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு ஓகேவா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு 4 பசங்கிட்ட சொல்லிட்டு காதலே காதல்னால இப்படி தான் மச்சா பொண்ணுங்களை நம்ம இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, புரியுதா?
1: கண்டிப்பாக. ஓகே
0: ஓகே, குட், சூப்பராக ஒரு பாட்டு வருது கேளுங்க. ஓகே,
1: தேங்க்யூ.
0: ஓகே ஓகே ஓகே, நமக்கு அம்மா இல்லை ஆனால் நம்ம நண்பருக்கு அமைஞ்சிருக்குன்னா சந்தோஷம் தானே. விஷமா அவ என்ன என்ன தேடி வந்து அஞ்சு வேணா நான் நல்லா பட மாட்டேன். நான் வந்து உங்களுக்காக வந்து நெஞ்சுக்குள் பேதிடுமாமல் படுறேன். சரியா? மனுஷனுக்கு லவ் சக்சஸ் ஆகட்டும்.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasa thottu mittu.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு சட்டப்பேரவை திகதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தாவைக்கா அரசின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. பட்ஜெட் கூட்டத்தொடர் 28 நாட்கள், மொத்த அலுவல் 170 மணி நேரம் நடைபெற்றதாக சபாநாயகர் தெரிவித்தார். தாவைக்கா தலைமையில் நாளை நடைபெறும் கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்காது என்று மு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் நிராகரிப்பதாக அறிவித்துள்ளது. மதச்சார்பின்மை என்ற நிபந்தனையுடன் தான் தாவைக்காவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவளிப்பதாக மு வீரபாண்டியன் தெரிவித்தார். கூட்டத்துக்கு நேரில் சந்தித்து தாவைக்கா அழைத்தது போலவே அமைச்சர்களை நேரில் சந்தித்து விளக்குவோம் என்று அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சியில் துப்பாக்கியுடன் அத்துமீறி நுழைந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மும்பை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்யப்பட்ட இருவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. துப்பாக்கியுடனும் போலி அடையாள அட்டையுடனும் பிரதமர் பங்கு பெறும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்துக்குள் அத்துமீறி இருவர் நுழைந்தமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையில் உயர்ஸ்தானிகர் சமர்ப்பித்த அறிக்கையை வரவேற்பதாக இலங்கை தமிழரசு கட்சி அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் மா ஆ சுமந்திரன் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் யுத்தகால குற்றங்களுக்கான பொறுப்பு கூறலில் முன்னேற்றமின்மை குறித்து சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் ராணுவத்தினரின் காணி விடுவிப்பு, காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம், அரசியல் கைதிகள் விடுதலை மற்றும் செம்மணி புதைக்குழி தொடர்பான கரிசனைகளை ஐநா சுட்டிக்காட்டியுள்ளமை வரவேற்கத்தக்கது என்று அக்கட்சி கூறியுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்ட காணொலியில் பதிவான 2 சாலை விபத்துகளில் காயமடைந்த 5 பேரும் பாதுகாப்பாக இருப்பதாக அபுதாபி காவல்துறை உறுதி செய்துள்ளது. இந்த விபத்து காட்சிகளை பார்த்து அதில் சம்பந்தப்பட்டவர்களின் நிலை குறித்து கவலைப்பட்ட பொதுமக்களுக்கு அபுதாபி காவல்துறையின் போக்குவரத்து அபராத வசூல் துறை இயக்குநர் டாக்டர் முஸ்லிம் அல் ஜுனாய்பி நம்பிக்கை அளித்துள்ளார். இந்த 2 விபத்துகளிலும் மொத்தம் 4 பேருக்கு லேசான காயங்களும் ஒருவருக்கு மிதமான காயமும் ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார்.
1: உலகச் செய்திகள்.
3: ஃபாக்லாந்து தீவுகளுக்கு அருகில் உள்ள கடற்பகுதியில் செயற்பட்டு வரும் எண்ணெய் நிறுவனத்தின் மீது குற்றவியல் வழக்கு தொடரப்போவதாக அர்ஜென்டினா அரசு தெரிவித்துள்ளது. தென்மேற்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ள பிரிட்டனின் கடல் கடந்த பிரதேசமாக உள்ள ஃபாக்லாந்து தீவுகள் தொடர்பாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு வெளியாகுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அர்ஜென்டினா அதிபர் ஏவிஎம் மிலே பிரிட்டன் நிர்வகித்து வரும் இந்த பிரதேசத்தில் எண்ணெய் தூரப்பண பயணிகளில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு எதிராக தடைகள் அல்லது தண்டனை நடவடிக்கைகள் விதிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆப்கானிஸ்தான், ஜிம்பாப்வே மற்றும் பங்களாதேஷ் அணிகள் பங்கேற்கும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடர் அக்டோபர் 17 முதல் 23 வரை ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த தொடரை ஆப்கானிஸ்தான் நடத்துகின்றது. இதனைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தான், ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையே T20 மற்றும் டெஸ்ட் தொடர்கள் அமீரகத்தில் நடைபெறவுள்ளன.
4: Was brought to you by Danya Group of Companies since 1982.
1: Weather update.
4: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்தது. லீவாவில் 47 டிகிரி செல்சியஸ் வரையிலும், ராசல் கைமாவில் 44 டிகிரி செல்சியஸ் வரையிலும், அபுதாபியில் 43 டிகிரி செல்சியஸ் வரையிலும், ஷார்ஜா துபாய் மற்றும் உமல் குவாயினில் 42 டிகிரி செல்சியஸ் வரையிலும், அஜ்மானில் 40 டிகிரி செல்சியஸ் வரையிலும், அல்ஃபுஜீராவில் 36 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இன்று வெப்பநிலை உயர்வடைந்தது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா. வெல்கம் பேக், நான் தான் லியோ தாஸ் பேசுறேன். And you're listening to The Evening Kadak on 89.4 Tamil FM. உள்ளுக்குள்ள வந்ததுமே ரெண்டு நல்ல பாட்டு இருக்கு. அது என்ன பாட்டு அப்படிங்கறது உங்ககிட்ட நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி டுடே we are actually going to talk about, அதாவது இப்ப வேற வேற கண்ட்ரிக்குள்ள நம்ம நுழையிறப்போ அந்த கண்ட்ரியில் இருக்கிற, அதாவது இப்போ ஒரு இங்கிலீஷ் பேரை நமக்கு சொல்லணும் அப்படின்னா சில நேரம் இந்த ஒரு இங்கிலீஷ்காரரோட பேர் ஒரு ஃபாரினரோட பேரை ஈஸியாக சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு ஒரு வால்டர், ஒரு சில்வெஸ்டர் ஸ்டலோன், ஒரு அர்னால் ஸ்வாஸ்நகர், இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸி சொல்லி சொல்லி பழகிக்கலாம். ஆனால் இதிலே வந்து கஷ்டமான ஒரு சில பேர்லாம் இருக்குது. இப்போ ஒரு ஃபுட்பாலர் பேர், அதுக்கப்புறம் நான் வந்து அவர் வந்து ஒரு கிரிக்கெட்டரோட பேர், ஏன்னா வந்து வேறு வேறு நேஷனாலிட்டி, வேறு வேறு ஆட்கள், அவங்க ஊரில் வைக்கிற பேர் நமக்கும் வாயில் சீக்கிரம் நுழையாது. அதே மாதிரி தான் நம்ம ஊர் பேரும் வாயில் நுழையா பொறுத்திருக்கும். உங்கள் பேரை யாராவது தப்பாக கூப்பிட்டுருக்காங்களா, என்னன்னு கூப்பிட்டாங்க, அதுதான் வந்து இன்னைக்கு பேச போகிறோம் நம்ம. சரியா, இப்போது என் பேரை வந்து நிறைய பேர் தப்பாக கூப்பிட்டுருக்கேன். பிராவோ இது வந்து என்னோடய கடைசி நேம், என்னோடய ஃபர்ஸ்ட். எனக்கு வந்து டோட்டலாக நாலு பேர், சரியா, கடைசியில் தான் பிராவோ வரும். அதனால் அது வந்து உங்களுக்கெல்லாம் பிராவோ தெரிஞ்சதுனால ஓகே. ஆனால் என்னோட எனக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு மூணு பேர் கரெக்டாகவே கூட மாட்டாங்க, நிறைய பேர் தப்பு தப்பாக கூடுவாங்க. பட் அதுக்கப்புறம் நான் போய் சொல்லுவேன், நான் எழுதும்போதும் ஸ்பெல்லிங் தப்பாக எழுதிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் பேரை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் என்டிட்டிலையோ இல்லாட்டி ஏதோ ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு தப்பு தப்பாக கூப்பிட்டுருக்காங்களா, என்னன்னு கூப்பிட்டாங்க, உங்கள் பேர் என்ன? வணக்கம். எப்படி இல்ல, சிராஜ் வந்து எவ்வளவு ஈஸியா இருக்கு சொல்றது?
1: ஈஸியான பேர் தான் ப்ரோ. அது அவங்க கூப்பிடும் போது டக்குன்னு என்ன பண்ணா
0: சிராஜ் சிவராஜ் வந்து கொஞ்சம் கேட்கறதுக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்கு. இப்ப யாராவது ஒருத்தர் வந்து உங்களை அப்படி சொல்லிட்டாங்கன்னு சிராஜ் சிவராஜ்னு சொல்ல அப்படியே பேர் ஆயிடும்.
1: நான் திரும்ப பார்க்க மாட்டேன், அவங்க டென்ஷன் பக்கத்துல வந்து முதல் தட்டுவாங்க, நான் ஒன்னதான் கூப்பிடுறேன், என் பேர் சிவராஜ் இல்ல சிராஜ், அப்பதான் காண்டாவாங்க.
0: என் பேரை சொல்லி கூப்பிட்டா நான் திரும்ப போறேன், நீ வேற யாராவது பேரு. ஆனா உங்களுக்கு தெரியல, அவங்க உங்களைதான் கூப்பிடுறாங்க, நான் மாத்தி கூப்பிடுறாங்க. தட் இஸ் தி ஒன்லி வே யூ கேன் டேக் ரிவெஞ்ச். ஓகே, தேங்க்யூ சிவராஜ். சிராஜ் தேங்க்யூங்க. ஓகே ஓகே, சிராஜ்ன்றது எவ்வளவு நல்ல பேரு, எவ்வளவு ஈஸியா இருக்கு சொல்றதுக்கு. அதை போய் சிவராஜ்ன்றாங்களா சிவாஜின்றாங்களா, ஆனா கொஞ்சம் ஓரளவுக்கு ரைமிங்கா தான் இருக்கு. இந்த மாதிரி வணக்கம். ஹலோ,
2: வணக்கம்.
0: பேர் நல்லா இருக்கு, பேர் சொல்லுங்க. இதா கோயம்புத்தூர்காரர் பேசுறாருன்னு
2: தெரியுது.
0: லக்ஷ்மன். லக்ஷ்மனும் ஈஸி தானங்க சொல்றது.
2: ஏங்க நீங்க வேற, நான் வேலை செய்யறது எல்லாருமே இங்க இந்த ஊர்காரர், நீங்க வேற. லக்ஷ்மணா அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க வாயில சுத்தமா வராது.
0: என்னன்னு சொல்லுவாங்க,
2: அதனால வந்து அதனால எனக்கு நிக்னேமே வந்துருச்சு டாக்டர் லக்கின்னு.
0: டாக்டர் லக்கி, லக்ஷ்மன் லக்கி,
2: அதாவது என் நிக்னேமே இங்க லக்கி தான்.
0: நினைக்கிறேன் லக்ஷ்மி நாம லக்ஷ்மி நான மாத்துறாங்க.
2: இது வேற இப்படி அதாவது வாயிலேயே வராது. அடுத்தது அவங்க இந்த லக்ஷ் AKSH இருக்குது பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ப்ரனவுன்ஸ் பண்ணவே முடியாது.
0: அக்ஷ்னு வரும், சரி.
2: ஆமா, அதெல்லாம் அவங்களுக்கு வரவே வராது.
0: என்ன சொல்லுவாங்க அதுக்கு பதிலா?
2: நீங்க வேற, அதாவது அவங்க முழுசா சொல்ல மாட்டாங்களா பிராவோ?
0: ஓகே ஓகே,
2: அதனால முழுசா சொல்றதுக்கு முன்னால
0: நிறுத்திடுவாங்க. ஓகே
2: ஆமா அது அப்படியே ஃபார்ம் ஆயிருச்சு ப்ரோ.
0: குட், வெரி குட். அப்படியே ஃபார்ம் ஆயிடுச்சா, நல்ல விஷயம் தான். ரெண்டு பாட்டு வருது கேட்டு முடிங்க. திருப்பி வந்து உங்கள் பேரை யாரெல்லாம் தப்பு தப்பாக கூப்பிட்டாங்க, என்னவா கூப்பிட்டாங்கன்ற கதையை எனக்கு சொல்லுங்கள். ஓகே, திஸ் இஸ் 89.4 தமிழ் FM. யப். Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: The nation is in danger.
1: Bro, Sardar படம் பாத்தீங்களா?
2: பாத்துக்கேனே.
1: இப்ப Sardar 2 வருதாமே.
3: அந்த கூத்தாடி பைய வரதுக்குள்ள டைபோஸ்மே வந்துரும். பாத்துட்டு
1: ட்ரைலர்ல கூட அவங்க அப்பாவோட ஃபிளாஷ்பேக்லாம் காட்றாங்க பாத்தீங்களா?
2: பாத்தேன் bro. சொல்லுங்க bro. என்ன?
1: இல்ல. அந்த தேச துரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருக்குது bro.
2: ஆமாண்டா. அதுக்கு என்ன?
1: ஒரு 4 டிக்கெட் கிடைக்குமா?
2: 4 டிக்கெட் தானே? ஊருக்கே தரோம். உனக்கு தர மாட்டோமா?
0: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
4: கார்த்தி, மாளவிகா மோகனன், எஸ்ஜே சூர்யா நடிப்பில், பிஎஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சிஎஸ் இசையில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
5: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
6: We'll be back after a short commercial break.
7: ALD Properties in Mega Plot Sale Event எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI. ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th ஆஃப் செப்டம்பர் சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் புர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
6: செழித்தையும் தமிழே ஒளியே.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: பொண்ணையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: ஜென்டில்மேன், நான் தான் உங்க சேனலர் பிங் பேசுறேன். வெல்கம் பேக். இது 89.4 FM நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஆமா, கூடவே கண்டிப்பா அதை சொல்லியே தீரணும். பிகாஸ் திஸ் இஸ் யுவர் ரேடியோ, யுவர் மியூசிக், கரெக்டா? எனிவேஸ் அண்ட் இது த ஈவினிங் கடக். இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது நம்ம அவங்க வந்து எப்படியோ சின்ன வயசுல நமக்கு வைக்கிற பேரை வந்து நம்ம டிசைட் பண்றது இல்லை, சரியா? குழந்தையா இருக்கும் போது குவா குவா சொல்கிறப்ப வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ இல்லை அப்பா அம்மாவோ யாரோ ஒருத்தர் எதையோன்னு பார்த்து நல்ல ஒரு பேராக வச்சிடுறாங்க, கரெக்டா? ஆனால் வளர்ந்து இந்த மாதிரி வேறு வேறு கண்ட்ரிக்கு அப்ராடுக்கெலாம் மூவ் ஆகி நம்ம வந்து வேலைக்கு வரோம் இல்லாட்டி எங்காவது வரோம் அப்படின்னா, சில நேரம் நம்ம பேர் மற்றவங்க வாயில் நுழையாமல் மாற்றி மாற்றி கூப்பிட்டுறாங்க. உங்கள் பேர் இந்த மாதிரி மாற்றி கூப்பிட்டுருக்காங்களா? என்னன்னு கூப்பிட்டாங்க? வணக்கம்.
2: நல்ல விஷயம் தான்.
1: நல்ல விஷயம் தான். நல்ல விஷயமா நீங்க சொல்ல
2: மாட்டேங்கிறீங்களே. என் பேர் வந்து லிண்டா ரெட்டினா குமாரி. அதாவது எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிறந்தா குமாரி, ஆம்பளை பிறந்தா குமாரு.
1: சரி,
2: அது வந்து நடுவுல என்ன பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. சோ இந்த ஊர்ல வந்து நான் போர்ட்போலியோ மெயின்டைன் பண்றேன், நான் சொன்னேன் இல்லையா, பேங்க்ல ஒர்க் பண்றேன்னு. சில என்னுடைய போர்ட்போலியோ கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ஒரு எமராத்தி வந்து மிஸ் லாண்ட்ரின்றது
1: இன்னொரு
2: பாகிஸ்தானி வந்து மிஸ் குமாரின்வாங்க. இது மட்டும் இல்லாம ஊர்லயும் அப்பப்ப வந்து காலேஜ்ல படிக்கிற பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்து கில் அடிப்பாங்க, லிம்கா லிண்டா, அப்புறம் லிண்டா குண்டா அண்டான்றது.
1: இந்த பேரையே பேரையே உல்டா பண்ணி கூப்பிடுற வழக்கத்தை ஒண்ணு மாத்திக்கல யாருமே. என்ன சில பசங்களை
2: ஒருத்தர் வந்து தெரிஞ்சு கூப்பிடுறாரு, இன்னொருத்தர் வந்து அறியாமையில கூப்பிடுறாங்க. சம்டைம்ஸ் எங்க தாய்மாமா தான் வச்சது பேரு, அவர்கிட்ட கேட்டிருக்கேன் ஏன் இந்த பேரை வச்சிருக்கீங்க, எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கிரியேட்டிவா வந்து என் பேரை வச்சு யூஸ் பண்றாங்க.
1: அவங்க பேர்லாம் அதுல கன்ஃபார்மா வரும்.
2: நீ பழைய காலத்து படம் போட்டிருக்குங்க. அது பழைய நம்ம அந்த டிடி சேனல்ல எல்லாம் ஏதாவது ஒரு வாரத்துல ஒரு ஒரு படம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லிண்டா ரத்தினகுமார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் மாமாவது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு என்னுடைய ஃபர்ஸ்ட் நேம்க்கு. நீங்க செகண்ட் அண்ட் தேர்ட் நேம்க்கு இப்படி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க, அதாவது எல்லாத்தையும் சொல்ல சொல்ல நம்ம வந்து இது பண்ணுவோம். அந்த விக்ரம் படம் வந்தது பாத்தீங்களா, குமாரின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா,
1: பாட்டு போறேன் சந்தோஷமா கேளுங்க.

0: ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. Brought you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: 91 போடு. 90s not out.

தெரிக்க தொடங்குது ஓங்கார கூத்து.

0: FDR brought to you by Basha Bhai Biryani. Authentic ana Dindukal Siraga Sambar Biryani and Chennai Bhai Vittu Kalyana Biryani ippave rusithu rasikka. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted. வணக்கம், நான் ஆர்ஜே மது. நாளைக்கு செப்டம்பர் 9 வென்ஸ்டே மார்னிங் 8 to 9 AM மெர்சல் மார்னிங் ஷோல NMC ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் நோஃபால் நசார் கட்டிலன், ஆர்த்தோபேடிக் சர்ஜன், போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறாங்க. மறக்காம கேளுங்க.
1: எனக்கு சக்கர வியாதி,
2: சுகரா, இது எத்தனை நாளா?
1: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
2: ஒரு உடம்புக்குள்ள 1 crore வியாதியா
1: சார்?
0: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
3: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 தான்.

0: வணக்கம், நான் தான் மைக்கேல் ஜாக்சன் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கணக்கு ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். சரி, ஓகே, உங்கள் பேர் என்ன? யாராவது தப்பு தப்பாக உங்கள் பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்களா? அதுதான் வந்து இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கோம். சொல்லுங்க. ஏ, அட்டன் ஆயிடுச்சுப்பா.
1: ஹலோ.
0: ஆமாம், எஃப்எம் எஃப்எம் தான், அட்டன் ஆயிடுச்சு, பேசுங்க. ஐயோ, பேசியோ.
1: ஹலோ
0: ஹலோ,
1: சொல்லுங்க
0: சொல்லுங்க. நீங்க தான் கால் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க.
1: ஒரு சாங் ஒண்ணு கேட்க தான் கால் பண்ணிருக்கேன்.
0: பாட்டு வேணும்?
1: விஜயகாந்த் சாங் ஒண்ணு.
0: என்ன?
1: விஜயகாந்த் ராதிகா.
0: விஜயகாந்த் ராதிகா, என்ன பாட்டு? அப்ப டாபிக் கிடையாது. உங்க பேர் வேறு சொல்லுங்க. முதல்ல இருந்து ஆர்டரா வரும். உங்க பேர் என்ன?
1: சரி, ஓகே. நான் ராசல் லைமால இருந்து பாலகுரு.
0: பாலகுரு, நான் வந்து நீ என்ன பேச ஆரம்பிச்ச சொல்லுங்க. டாபிக் வணக்கம். என்ன சொல்லுங்க. சுகன்யா வந்து எவ்வளவு ஈஸியான ஒரு பேர். ஆனா ஐ திங்க் யா, சோ வேற கல்ச்சர்ல வந்து அவங்களுக்கு அந்த வார்த்தை இல்லாதனால. ஆக்சுவலி
2: அது மட்டும் இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா என் பேர் சுகன்யா ஜி. ஆனா நிறைய பேர் வந்து இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து சுகன்யா தான் கூப்பிடுவாங்க.
0: என்னன்னு கூப்பிடுவாங்க
2: மாதிரி.
0: இன்னும் கடைசியில என் மேலே கேஸ் போடுறீங்க. இருங்க, என்ன என்ன சரி என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்களா?
2: சுகன்யா.
0: சுகன்யா. ஆனா இப்ப நீங்க தமிழ்ல எழுதினீங்கன்னா சுகன்யானு சொல்லலாம், சுகன்யானு சொல்லலாம், கரெக்டா?
2: பேர் சிம்பிளா இருக்கணும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வைக்க கூடாது.
0: என்ன பேர் வச்சீங்க? காம்ப்ளிகேட்டட் இல்லாம.
2: பையன் பேர் ஆயான், பொண்ணு பேர் ஆம்னா.
0: ஓகே, நீங்க சொல்லுவீங்களா டே, உங்களுக்காக தான் என் பசங்க பேரே கூட ஈஸியா வச்சிருக்கேன். அதையும் தப்பா கூப்பிட்டீங்கன்னா அப்படி, அதை யாரும் தப்பா கூப்பிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: இல்ல இல்ல, இதுவரைக்கும் இல்ல. ஆனா ஆனா அதனாலதான் ரொம்ப ஈஸியா வச்சது. என்ன
0: ஆனா ஊருக்கு போனா ஐயன் அடினுவாங்களே சில பேரு.
2: இல்ல இல்ல, ஐயான்
0: ஐயான்
2: ஐயான்.
0: ஓகே,
2: ஈஸியா வந்துருது. இதுவரைக்கும் யாரும் தப்பா கூப்பிட்டது இல்ல. ஆனா அது அது கூப்பிடாத மாதிரி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணி சொல்லிடுறோம்.
0: அயான். ஓகே ஓகே ஓகே. மாதேஷ் இல்ல, மகேஷ் இல்ல, மாதேஷ் அப்படின்னு வரல. அதே மாதிரிதான், இட்ஸ் நாட் சுகன்யா ஆர் சுகைனா ஆர் எனிதிங் எல்ஸ், இட்ஸ் சுகன்யா. சுகன்யா. ஓகே, என் கூட ரெண்டு பேர் படிச்சாங்க, சுகன்யான் தான் கூடுவோம். பட் ஓகே, அது அவங்கவுங்க பேரை அப்படி இப்படிதான் சொல்லணும்ன்ற ரூல்ஸும் அவங்கவுங்க தான் போடணும். ஸோ யா, தட்ஸ் ஃபேர் எனஃப். உன்னாலே உன்னாலேயிலிருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படங்க இது. ரொம்ப பிடிக்கும்னா ஏன்னா எனக்கு தெரில, இந்த படம் எப்போ பார்த்தாலுமே அது மொதல் வாட்டி பார்க்குற ஒரு ஃபீல்லே இருப்பேன் நான். எப்போ படம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து விட்டாலும் கடைசி வரைக்கும் பார்த்துருவேன், நடுவில் விட்டாலும் கடைசி வரைக்கும் பார்த்துருவேன், கிளைமேக்ஸில் விட்டாலும் கடைசி, அந்த மாதிரி தான் இந்த படம் எனக்கு. பட் எனிவேஸ், அப்படிப்பட்ட ஒரு நல்ல லவ் படத்துலேருந்து சில்லாக் சாங் ஆஃப் தி ஆர்ல ஒரு நல்ல பாட்டு வந்துட்டுருக்கு, அப்படி கேட்டு முடியுங்க. ஐ வில் சி யூ கைஸ் ஆஃப்டர் 6 PM. கண்டினியூ பண்ணுவோம். இது 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் டு
3: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by Plots Nale, Prop Shill Dane. For details call 056-415-4242. Mudal mudal.

0: We'll be back after a short commercial break.
1: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
2: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play responsibly. TNC Supply.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.
2: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: மிசா கொடுமைகளை அரை மணி நேரம் தாங்குவாரா என்று கேள்வி எழுப்பி முதல்வர் விஜயின் பதிலுரைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் பேசும்போது இந்திய வானவியல் ஆராய்ச்சி உட்பட பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு பயன்படும் இஸ்ரோ அமைப்பை தனியாருக்கு தாரை பார்க்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறினார். ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்தபோது இஸ்ரோவை தனியாருக்கு வழங்கவில்லை, ஏவப்படும் ராக்கெட்டுகளை தான் தனியார் வசம் கொடுக்க உள்ளோம் என்கின்றார்கள். ராக்கெட் ஏவுவதை தனியாருக்கு வழங்கிவிட்டால் இஸ்ரோவின் பணி என்ன என்று கே பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். இடைத்தேர்தலுக்கான அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை தட இயந்திரங்களை பயன்படுத்த தேர்தல் ஆணையம் தீர்மானித்துள்ளது. எந்தெந்த தொகுதிகளில் என்ன காரணத்துக்காக இடைத்தேர்தல் நடத்தப்படுகின்றது என்பது தொடர்பிலும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மாநிலத்தின் பெயர், தொகுதி எண் மற்றும் பெயர் சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்காளர் பட்டியலின் இறுதி வெளியீட்டு திகதியும் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அசாம் மாநிலங்களின் சில தொகுதிகளில் எதிர்வரும் அக்டோபர் 6 தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அக்டோபர் 9 தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் 2026 ஆகஸ்ட் மாதத்தில் 4.6% அதிகரித்து 6,905 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாத இறுதியில் 6,600 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியிருந்த நிலையிலேயே இந்நீடித்த வளர்ச்சி பதிவாகியுள்ளது. சீன மக்கள் வங்கியுடனான நாணய பரிமாற்ற ஒப்பந்தத்தின் மூலம் கிடைத்த நிதியும் இந்த மொத்த கையிருப்பில் உள்ளடக்கியுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
3: சைபர் போருக்கான நுண்ணறிவு வளர்ச்சியின் காரணமாக சைபர் தாக்குதல்களுக்கு எதிராக பதிலளிக்க நாடுகளுக்கு கிடைக்கும் நேரம் தொடர்ந்தும் குறைந்து வருவதால் சைபர் போர் தொடர்பான தெளிவான சர்வதேச விதிமுறைகள் அவசியம் என்று ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. சைபர் போருக்கான சர்வதேச விதிமுறைகளை உருவாக்கும் புதிய சைபர் ஜெனீவா உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய அரபு அமீரகம் அழைப்பு விடுத்துள்ளது. இந்த புதிய சர்வதேச உடன்படிக்கையின் மூலம் சைபர் போரில் எந்த வகையான நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை, நாடுகள் எவ்வாறு செயற்பட வேண்டும் போன்ற விதிமுறைகள் உருவாக்கப்படும்.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரான் வன்முறைக்கு எதிரானது என்றும் மோதலை தவிர்ப்பதே மக்களின் நலனுக்கு ஏற்றது என்றும் ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் ஈரானின் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு எதிராக முழு வலிமையுடன் எதிர்த்து போராடுவோம் என்று அவர் எச்சரித்தார். இன்று வரை ஆக்கிரமிப்புக்கு எதிராக எவ்வாறு துணிச்சலுடன் எழுந்து நின்று பாதுகாத்ததோ அதேபோன்று இனியும் முழு வலிமையுடன் இந்த எதிர்ப்பை தொடருவோம் என்று அவர் கூறினார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: மகளிருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கிடையிலான போட்டி சற்று நேரத்தில் ஆரம்பமாக உள்ளது. அமீரக நேரப்படி இன்று மாலை 6:30 துபாய் DICS மைதானத்தில் இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது. மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அரையிறுதிக்கு முன்னேறியது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் அரையிறுதியில் பாகிஸ்தான் இலங்கையை எதிர்கொள்ள உள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
2: Star of the month.
4: Singer Hariharan.

0: ஓகே, வணக்கம், வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ், கிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டீனேஜ் பீப்புள்ஸ், திஸ் இஸ் மைக் டைசன் ஸ்பீக்கிங் ஆன் த ஈவினிங் கடக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். டடா, நீ வந்து மேட்டர் என்ன அப்படின்னா, பெருசாலாம் இல்லை, ஆனால் வந்து சிம்பிள் மேட்ரு தான். ஆனால் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் நம்மளை அது வந்து போக் பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்மளை வந்து குத்திக்கிட்டே இருக்கும். டே, ஒரு வாட்டியாவது என் பேரை கரெக்டாக சொல்லுங்களேண்டா அப்படின்னு இருக்கும் மனசுக்குள்ள. ஓகே, சில பேர் தெரிஞ்சு வேணும்னே நம்ம பேரை மாற்றி கொடுவாங்க, சில பேர் தெரியாமல் கூப்பிட்டுருவாங்க, தெரியாமல் கூப்பிட்டுருவாங்கள விட்டுறலாம், சில பேருக்கு வாயிலே வராது, என்னங்க இப்படியா தான் இப்போ பாருங்க, சுகன்யா அவங்கள வந்து சுகைனா அப்படிலாம் கூடுவாங்களாம், அப்புறம் சிராஜ் வந்து சிவராஜ் சிவாஜி இந்த மாதிரிலாம் மாற்றி கூடும். ஏன்னா சில பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுது, சில பேருக்கு டக்குன்னு வந்து அப்படி வரமாட்டேங்குது, சில பேர் வேணே கூடுவாங்க, அருண் குருண் அப்படின்வாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் கூப்பிட்றவங்க இருக்காங்க, இதெல்லாம் வேணே கூப்பிட்ற டைப்பு. இதே மாதிரி உங்களோட பேரை தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி யாராவது கூப்பிட்டுருக்காங்களா, இதனால் உங்களுக்கு ஏற்படுற மன உளைச்சல் என்ன, அதை வந்து என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்கள் சார்.
1: ஹலோ.
0: ஹலோ
1: ப்ரோ, ஹவ் ஆர் யூ?
0: நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலி என் பேரை நான் சொல்லணும்னா, இங்க வந்த அப்புறம் இல்ல, தமிழ்நாடு பார்டர் கிராஸ் பண்ணதுல இருந்தே என் பேருக்கான மன உளைச்சல் எனக்கு இருக்கு.
0: சரி, ஃபர்ஸ்ட் சம்பவத்தை சொல்லுங்க, அப்புறம் பேரை சொல்லுங்க.
1: ஓ, சம்பவத்தை சொல்லணுமா? சம்பவமே என் பேரு தானே, என் பேரு தமிழ்நாடு தவிர வேற எங்கேயுமே ஒழுங்கா ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்களே.
0: என்ன பேரு?
1: ரொம்ப ஈஸியான பேர் தான் தமிழ்ல சொல்லும் போது. இறை அன்பு.
0: இறையன்பு நல்லா தானே இருக்கு கேக்குறதுக்கு.
1: நல்லா தானே இருக்கு.
0: என்ன சொல்றாங்க?
1: நம்ம ஸ்டேட்டை தாண்டி வேற யாருக்கிட்ட போனாலும் இந்த அன்புன்றது யாருக்கும் வர மாட்டேங்குது. இறை அண்டுவா, இறைன்றதே ஒழுங்கா வர மாட்டேங்குது.
0: ஐயோ,
1: அதுலயும் நான் வந்து ஒர்க் பண்ணது ஃபர்ஸ்ட் ஒரு கொரியன் கம்பெனில.
0: ஐயோ,
1: என்னோட வந்து டைரக்டர் டு என்னோட மேனேஜர் ரிப்போர்ட்டிங் பாஸ் எல்லாருமே கொரியன்ஸ் தான். அவங்க என்னோட என்னோட பேரை எவ்வளவு கொலை பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க.
0: என்னெல்லாம் சொன்னாங்க?
1: இறை அன்புன்னு அவங்களுக்கு ஆக்சுவலி அதை கூப்பிடணும் அவசியமே இல்ல, பட் தே ட்ரைடு டு என்னோட பேரை ஃபுல்லா ப்ரொனவுன்ஸே பண்ணி அவனு இறை அம்பு இரா அப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. ஃபைனலா இங்க வந்த அப்புறம் எனக்கு கால் பண்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட நேம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாம அவங்க ஹலோ இஸ் தட் என் பேர் ஆரம்பிக்குமா நானே சொல்லிடுவேன், ஏன் தாய் இறை அன்பு சொல்லுவீங்க அப்படின்னு.
0: இறையன்புதான், இறையன்புதான். இப்ப லக்ஷ்மண் அப்படின்னு ஒருத்தர் பேசினாரு, அவருக்கு வந்து லக்கின்னு வச்சுட்டாங்களா பேரு, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நிக்நேம் கொடுத்துடலாம்ல?
1: ஆக்சுவலி இது ஒரு நிக்நேம் எனக்கு இருக்கு ஆக்சுவலி, அதுவும் எப்பன்னா இந்த கல்ஃபுக்கு வந்த அப்புறம் தான். என்னோட பேர் யாராலையும் கூப்பிட முடியல, ஈஸியா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல ஃபுல் நேம்ன்றதுனால ஒரு ஆபீஸ் பாய் தான் ஃபர்ஸ்ட் அந்த கொண்டு வந்தாரு.
0: எனக்கு வந்து ஒரு மூணு நாலு கொரியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு பொண்ணு பேர் வந்து குன்வு, அப்புறம் வந்து தேவ் ஹியூ அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், அப்புறம் வந்து சுல் மூன்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அது எனக்கே வந்து ஏ சுல்மா இங்கே வா அப்படி அந்த மாதிரி ஆகிடும் சில நேரம். என்ன சொல்கிறது, ஹேரின்னு ஒருத்தர் இருக்கார், ஆமாம் அந்த சுல்மாவோட கசின், ஹேரின் ஏ ஹேரின் ஹேரின் கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் வேகமாக பேசும்போது டக்குன்னு வராது. ஹேரின்னு கொஞ்சம் சொல்கிறது கேளு அப்படிங்கிற மாதிரி வரும் நமக்கு. நம்ம எப்பவுமே அந்த பேரை வந்து இழுத்து தான் நம்ம பேசுவோமே கரெக்டாக. அருண் அப்படின்னா வந்து அருணே இங்கே வா அப்படின்னுவோம். அது பேர் மோகன் அப்படின்னா மோகனே சொல்பச்சை கேட்க மாட்டேன் நீயே அப்படின்னுவோம். அதுக்கப்புறம் வசந்தா இருந்தால் டே வசந்த் இவ்வளோ நிறைய வெயிட் பண்ணுறது வாடா, பேரை ஒழுங்காக நம்மளுமே சொல்கிறது இல்லை தான், இழுத்து இழுத்து தான் பேசுகிறோமே. இந்த ஓ அப்புறம் ஆண் முடிகிற பேரை தான் விட்டு வைக்கிறோம், ஏன்னா அது இழுக்க முடியாது நம்மளால். கரெக்டு தானே? யோசிச்சு பாருங்க, கரெக்டாக கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டாக வரும். தாம் தும்லேருந்து ஒரு பாட்டும், மரியான்லேருந்து இன்னொரு பாட்டும் உங்களுக்காக வருது. இது 89.4 தமிழ் எஃப்எம், இருட்டினே வருது. டிராஃபிக் சிச்சுவேஷன் என்னன்றதை வந்து நான் சொல்கிறேன். கோல்ட் அப்டேட் இருக்கணுமே, சொல்லிட்டா?
2: இன்று தங்கத்தின் விலை
0: இருக்கு இருக்கு இருக்கு எவ்வளோப்பா, கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கா என்ன மேட்ரு? அவள் கம்மியெல்லாம் ஆகலை, அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. போன வாரம் கம்மியானதோட சரி. 24 கேரட் தங்கத்துடைய விலை 530 திரம்ஸ், 22 கேரட் தங்கத்துடைய விலை 491 திரம்ஸ். திஸ் இஸ் தங்க விலை நிலவரம். ஓகே, பாட்டு பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: வணக்கம், நான் ஆர்ஜே மது. நாளைக்கு செப்டம்பர் 9 வென்ஸ்டே மார்னிங் 8 to 9 AM மெர்சல் மார்னிங் ஷோல NMC ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் நோஃபால் நசார் கட்டிலன், ஆர்த்தோபேடிக் சர்ஜன், போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறாங்க. மறக்காம கேளுங்க.
1: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
2: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச் கிச்சா
3: இரு அப்படின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
1: பந்தயத்தை நம்மளை காப்பாத்துரு.
2: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு யார், நம்ம சூர்யா?
3: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
2: செம்மையா இருக்கு போது படம்.
1: படம் இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
4: மதிவாரன் புகழேந்தி இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் குமாரி செய்யும் சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10 அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டிவி.
5: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
6: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3rd பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
5: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
6: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050 310 8255.
4: செழித்தையும் தமிழை.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: பொன்னியும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: வெல்கம் பேக். ஆறரை ஆயிடுச்சு அப்படின்னா எங்கள் ஊர்லலாம் என்னென்னா அப்படியே இந்த மரத்தில் அந்த குருவி கத்துற சவுண்டெல்லாம் அப்படியே கேட்கும். ஓகே, அப்படியே லைட்டாக சில்லுன்னு காத்தடிக்கும். நிறைய பேர் வீட்டில் வந்து வெளியில் லைட் போடுவாங்க, பல்பு லைட்லாம் போடுவாங்க, பல்பு லைட்டுன்ற இங்கே ரெண்டு ஒன்று தானே, இந்த மஞ்சள் கலர் பல்ப் போடுவாங்க, ஸ்ட்ரீட் லைட்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். எனக்கு தோணும் என்னடா இது இன்னும் இருட்டவே இல்லை, ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டாங்கன்னு தோணும். சொல்லி வாய மூடுறதுக்குள்ள இருட்டிடும், லைட் அப்படியே வெளிச்சமாக இருக்கும். அப்புறம் தூரத்தில் சூரியன் அப்படியே மங்கினே வரும். ஐயோயோ, சைல்டுஹுட்டில் நம்ம ஃபேஸ் பண்ண நம்ம என்ஜாய் பண்ண அந்த ஈவினிங்ஸ் வந்து எனக்கு அப்பப்போ ஞாபகத்துக்கு வந்துட்டு வந்துட்டு போகும். சரி, ஓகே, இன்றைக்கி அதை பற்றி பேசல. டுடே வி ஆர் டாக்கிங் அபவுட் உங்கள் பேரை யாராவது தப்பாக சொல்லி கூப்பிட்ருக்காங்களா? அவ்வளோதான். வணக்கம்
3: சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். கார் ப்ளூடூத்லேருந்து பேசுகிறீங்க, எங்கே போயிட்டுருக்கீங்க? ஷார்ஜாவா? உங்க பேர்
3: டாபிக் முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட். நெக்ஸ்ட் டைம் உங்களோட அந்த நீங்க கரெக்டா ஸ்டார்ட் பண்ணீங்க பாத்தீங்களா, அட்வர்டைஸ்மென்ட் முடிச்சுட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களா, ஏதாவது சிக்னல் கொடுத்துருங்க முன்னாடி, கரெக்டா கால் போடனே கால் போற மாதிரி.
2: எப்படி நீங்களா ஐடியா கொடுங்க,
3: ஏதாவது. எனக்கே தெரியல ப்ரோ, நானும் கரெக்டா இந்த ஓகே இந்த அட்வர்டைஸ்மென்ட் அப்புறம் ஒரு கால் டக்கு நம்ம கால் பண்ணிரோம் நினைச்சு அடிப்பேன், மறுபடியும் இன்னொரு எதிர்பார்க்க இன்னொரு பாட்டு போவோம்,
2: ஏன்னா
3: ஏதாவது அட்வர்டைஸ்மென்ட் போவோம்.
2: அப்படி உங்களை டென்ஷன்லயே வச்சிருப்போம், அதுல எங்களுக்கு ஒரு ஜாலி. சரி சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் கந்தசாமி பிரபாகரன்.
2: கந்தசாமி பிரபாகரன் நல்ல பேர் தானே?
3: நல்ல பேர் தான். ஆனா அந்த இங்க வந்து அதர் நேஷன்ஸ் வந்து பிரபாகரன் அப்படிம்பாங்க.
2: பிரபா
3: ஆக்சுவலா இந்த பேர் வந்து அந்த எங்க அப்பா வந்து அவரோட பிரபாகரனோட தீவிர ஃபேன், சோ அதனால அந்த பேர்.
2: ஓஹோ, ஓகே ஓகே. அப்ப கந்தசாமி கரெக்ட்டா கூப்பிடுறாங்க.
3: ஆனா எனக்கு அந்த நேம் எனக்கு அந்த சாமிட்டு ஓல்டு ஃபேஷனா தெரியும். நான் எங்க அப்பா கிட்ட கேப்பேன், ஏன் இந்த மாதிரி பேர் வச்சீங்க, பிரபாகரன்னே வச்சிருக்கலாம்
2: அப்படின்னு.
3: கந்தசாமினா என் தாத்தாவோட பேரு ஆக்சுவலா, சோ அவரோட பேரை வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரபாகரன் அவர் பிடிச்ச பேர் வச்சு வச்சிருந்தாரு.
2: அப்படியா, நீங்க சொல்லாம சொல்லுவேன், அல்லாம அழுவேன். ஏன்னா என் பேரு கந்தசாமின்னு பாட்டுலாம் இருக்கேயா, அதெல்லாம் விட்டுட்டு
3: நிறைவேற்றி
2: ஒரு ஐடியா கொடுத்தா எப்ப பார்த்தாலும் யாராவது கூட யாராவது ஒருத்தங்க இருக்காங்க. அப்படியா, சரி ஓகே. என்கிட்ட ஃபுல் பேர் சொன்னீங்களே, ஆனா வந்து உங்களுக்காக
3: என் பையனுக்குமே இந்த மாதிரி லென்த்தி வைக்க கூடாது சொல்லிட்டு ஷார்ட்டா வச்சுட்டு அவ்வளவுதான். இந்த மாதிரி வந்து
2: தாத்தா பேரையோ பாட்டி பேரையோ வந்து ட்ரெடிஷனலா வச்சு விட்டு போயிடுறாங்க. சரியா, பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றது நம்ம தான். அது எப்ப மாறுது அப்படின்னா, பல வருஷம் கழிச்சு அதை ரியலைஸ் பண்ணி பல அடிகள்லாம் வாங்கி அப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து என் பையனுக்காச்சும் என் பொண்ணுக்காச்சும் இது வரக்கூடாதுன்னு சொல்லிதான் மாத்துறாங்களே. இல்ல, வாட் இஸ் யுவர் சன்ஸ் நேம்?
3: மித்ரன்.
2: மித்ரன் கந்தசாமியா? சஞ்சய்
3: ராமசாமி.
2: சரிங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். மேப் பார்த்துட்டே பேசுறது போல, பட் இருந்தாலும் நம்ம கந்தசாமி கால் பண்ணிருக்காரு, அவருக்கு இந்த பாட்டு போடலாம். எப்படி நம்ம ப்ராவோ யுதேசஸ் 89.4 தமிழ் FM நம்ம ரேடியோ டபுள் மியூசிக் டு ஆல் கந்தசாமிஸ்.

0: என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, வந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோ பட்.

0: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டெட் பை பிஎன்சிடி குளோபல் லார்ஜஸ்ட் விழா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: the evening, Karak.
1: Oh, my mama says, keep you away. You're a heartbreaker, soul shaker. Heartbreaker, soul shaker, love faker. மில்க் ஷேகர், ஓகே. சந்திரசேகர் வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ஜாஸ்மின். எப்படி இருக்கீங்க
1: ஜாஸ்மின் மேடம்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வாட் இஸ் யுவர் நேம்?
2: ஜாஸ்மின்.
1: ஆ, ஓகே ஓகே.
2: என்னோட ஃபுல் நேம் வந்து ரொம்ப பெரிய பேரு, மொத்தமே 26 கரெக்டர்ஸ் இருக்குது.
1: என்ன உங்க ஃபுல் பேர்ல 26 கரெக்டர்? என்ன இது, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் மாதிரி சொல்றீங்க? சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப ஐ வாண்ட் டு நோ.
2: இல்ல, என்னோட ஃபுல் நேம் வந்து மரியா ஜாஸ்மின் ஆரேலியா மைக்கேல்.
1: மரியா
2: அப்பா பேரும் சே.
1: இருங்க, மரியா ஜாஸ்மின் ஆரேலியா மைக்கேல்.
2: மைக்கேல், ஆமா.
1: ஹே, சம்மையா இருக்கு, பவர்ஃபுல்லான பேரா இருக்கு.
2: சோ என்ன பிரச்சனை அப்படினா வந்து இப்போ நிறைய பேருக்கு அந்த மரியா ஜாஸ்மினை வந்து உங்க ப்ரொனன்ஸ் பண்ணிடுவாங்க, ஆரேலியாவை வந்து ப்ரொனன்ஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு தெரியாது.
1: இப்போ யாராவது உங்ககிட்ட போயிட்டு உங்க பேரை கேட்டா நீங்க வந்து ஃபுல் பேரை சொல்லுவீங்க, பட் டு யூ எக்ஸ்பெக்ட் देम டு கால் யூ வித் ஃபுல் பேர்?
2: இல்ல இல்ல இல்ல, கண்டிப்பா இல்ல. என்னைய வந்து எங்க ஆபீஸ்ல எல்லாம் வந்து என்னோட பிரிஃபர்ட் நேம் என்னன்னு கேட்டுதான் அவங்க அவங்க என்னோட லாகின்ல இருந்து எல்லாமே அவங்க பண்ணாங்க. ஆமா, சில ஆபீசஸ் இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்ததுல வந்து அவங்களே அந்த ஃபர்ஸ்ட் நேம் மரியாவே வந்து அவங்க எடுத்துப்பாங்க, மரியா அப்படின்னு சொல்லி போட்டே அவங்க. யூஸ்வலா நான் சோ மரியான்னு கூப்பிட்டாலும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன், ஜாஸ்மின் கூப்பிட்டாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். காலேஜ்ல சிலவங்க வந்து ஆரேலியான்னு கூட கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கேன்.
1: எனக்கு டவுட் என்னன்னா, இப்ப வந்து என்ன மாத்தி எப்படி கூப்பிடுறாங்க உங்க பேரை?
2: அப்ப நான் இவர்கிட்ட நம்மளால வந்து பேச முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் ஈவன் ரீசெண்டா நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது கூட நான் வந்து ட்ராண்ட்ரம் வழியா தான் வந்தேன். சோ அப்போ வந்து அவங்க வந்து அங்க அந்த இமிகிரேஷன்ல உள்ள ஆபீசர் வந்து மீரா ஜாஸ்மின் அப்படின்னாங்க.
1: சும்மா சொல்லிருப்பாங்க
2: நான் வந்து. ஆமா, அப்புறம் வந்து இங்க என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, எனக்கு கூட நிறைய நேஷனாலிட்டிஸ் இருக்காங்க, பிரெஞ்சு நேஷனாலிட்டிஸ். அவங்க எல்லாம் வந்து என்னோட பேரை வந்து யாஸ்மின், அவங்களுக்கு ஜே கிடையாதான், அதனால அவங்க வந்து யாஸ்மின் அப்படின்னு தான்
1: கூப்பிடுவாங்க.
2: இதுக்கு முன்னாடி நான் மார்க்கெட்ல வேலை பார்க்கும் போது அங்க வந்து அங்க உள்ள அந்த ஒமானிஸ்க்கு அவங்க சொன்னாங்க, இல்ல எங்களுக்கு ஜா கிடையாது, எங்களுக்கு கா தான், யாஸ்மின். அதெல்லாம் போடுங்க, அதெல்லாம் விடுங்க. இப்ப நான் அதனால நான் தமிழ்லயே வந்து ஆரேலியா அப்படின்னு எழுதுனா இவங்க வந்து அவ வந்து ஒளராலியான்றானுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன டார்ச்சர் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு என்னன்னா, அதுக்கப்புறம் இந்த டைம் நான் வந்து ஆ இவ் அப்படி போட்டுட்டேன், ஆ இவ் விராலியா, அதையாவது ஒழுங்கா படிங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஊர்ல அதையும் அல்ராலியான்னு படிக்கிறோம்.
1: ஐயோ, ஒரு பேர் ஒரு ஆளுக்கு எத்தனை பிரச்சனை. அவரேலியா வந்து அல்ரேலியா ஆகுது, ஒளரேலியா ஆகுது, அப்புறம் அருளி ஆகுது, ஜாஸ்மின் வந்து ஜாஸ்மின் ஆகுது, யாஸ்மின் ஆகுது. ஆனா ஒருத்தராவது உங்களை கரெக்டா கூப்பிட்டுருக்காங்களா?
2: நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க, இப்ப நிறைய பேர் கூப்பிடுறாங்க. எத்தனை தடவை நான் பிரிண்டிங் மிஸ்டேக்ல வந்து மாட்டிருக்கேன், எனக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் சரியில்லை, எனக்கு எசெட்ல எல்லாம் போட்டு மாத்த
1: வச்சாங்க. இருங்க, ஜாஸ்மின் மரியா ஜாஸ்மின் ஆரேலியா மைக்கேல், கரெக்டா?
2: ஓகே
1: ஓகே, ஐ காட் இட் ரைட். இல்லனா மனசுல என்னையும் திட்டிருப்பீங்க நேரம். டேய், ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மேடம். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்ல மேடம்க்கு வேண்டிய ஒரு பாட்டு வருது.
3: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by பிரைட் கலெக்ஷன், அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: வணக்கம், நான் ஆர்ஜே மது. நாளைக்கு செப்டம்பர் 9 வென்ஸ்டே மார்னிங் 8 to 9 AM மெர்சல் மார்னிங் ஷோல NMC ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் நோஃபால் நசார் கட்டிலன், ஆர்த்தோபேடிக் சர்ஜன், போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறாங்க. மறக்காம கேளுங்க. நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
2: Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: அதிமுக வேட்பாளர்கள் தாராபுரம் மதுராந்தகம் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இடைத்தேர்தல் நடக்கும் தாராபுரம் மதுராந்தகம் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் என்று அவர் கூறினார். அதிமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வந்தால் சேர்த்துக் கொள்வோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அரசை ஆதரிக்கும் கட்சிகள் எதிர்நிலை எடுப்பதால் சில வழிகளை தாவைக்கா பின்பற்றுகின்றது என்று அவர் கூறினார். விபத்தில் ஆட்சிக்கு வந்த கட்சி தாவைக்கா புதிய தலைமைச் செயலகத்தை தற்போது கட்டுவதற்கு என்ன அவசியம் என்றும் அவர் வினவினார்.
2: இந்திய செய்திகள்.
3: பொய்களை பரப்புபவர்கள் கூறும் மிகைப்படுத்தப்பட்ட வாக்குறுதிகள் மற்றும் கூற்றுக்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திரமோடி இளைஞர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை மறைமுகமாக குறிவைத்து பேசப்பட்டதாக கருதப்படுகின்றது. பொய்களின் எதிரொலி மூலம் மக்கள் உங்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பார்கள், ஆனால் இளைஞர்கள் உண்மையின் பக்கம் நிற்பார்கள் என்று அவர் குஜராத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்வொன்றில் கூறினார்.
2: இலங்கை செய்திகள்.
3: தாய்லாந்துக்குள் நுழைவதற்கு இலங்கையர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த விசா அற்ற அனுமதி வசதி ரத்து செய்யப்பட்டமைக்கான முதன்மை காரணம் இலங்கை பிரஜைகள் தாய்லாந்தில் மேற்கொண்ட சட்டவிரோத செயல்களே ஆகும் என்று அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர், இலங்கை பிரஜைகள் தாய்லாந்தில் புரிந்த பல்வேறு சட்டவிரோத செயல்கள் காரணமாகவே இந்த விசா அற்ற அனுமதி வசதி இலங்கைக்கு இழக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தாய்லாந்துக்கு நுழையும் போது விசா அற்ற நுழைவு வசதியை எதிர்வரும் 15 தேதி முதல் ரத்து செய்ய தாய்லாந்து தூதரகம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகம் தனது வாட் வரி விதிமுறைகளில் திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் பெரிய அளவிலான பண பரிவர்த்தனைகளுக்கு செலுத்தப்பட்ட வாட்டை உள்ளீட்டு வரியாக மீட்டெடுப்பதில் புதிய கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்களின் முக்கிய நோக்கம் வரி விதிமுறைகளை முறையாக பின்பற்றுவதை வலுப்படுத்துவதும் வரி ஏய்ப்பு ஏற்படும் அபாயத்தை குறைப்பதுமாகும். சவுதி அரேபியாவின் தெற்கு பகுதிகளை நோக்கி ஹூதி குழு நடத்திய தாக்குதல்களையும் பொதுமக்களை திட்டமிட்டு குறிவைத்ததையும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் பொதுச் செயலாளர் ஜாசிம் முகமது அல் புதாய்வி மிக கடுமையாகவும் இவ்வித தயக்கமும் இன்றியும் கண்டித்துள்ளார். இந்த தாக்குதல்களில் பொதுமக்கள் மட்டுமின்றி தேசிய சொத்துக்கள், பொதுமக்கள் பயன்படுத்தும் உட்கட்டமைப்புகள் மற்றும் பிற பொதுமக்கள் சார்ந்த இலக்குகளும் திட்டமிட்டு குறிவைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் கட்டமைப்புகளை திட்டமிட்டு தாக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் கூறினார். இதுபோன்ற நடவடிக்கைகள் பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலைத்தன்மை மற்றும் அமைதிக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன என்றும் அவர் கண்டனம் தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: கிரிக்கெட் ஆஸ்திரேலியா பிக்பேஷ் லீகில் தனியார் முதலீட்டை கொண்டு வருவதற்கான ஒரு முக்கியமான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் அணி முதன்முறையாக விற்பனை செயல்முறைக்கு உட்படுத்தப்பட உள்ளது. ரெனிகேட்ஸ் அணியை வாங்குவதற்கான ஆர்வம் உள்ள தனியார் முதலீட்டாளர்களிடம் இருந்து கிரிக்கெட் ஆஸ்திரேலியா ஏலங்களை வரவேற்கும். இதன் நோக்கம் 2027-28 சீசனில் அந்த அணி புதிய உரிமையாளர்களின் கீழ் விளையாட தொடங்குவதாகும். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
4: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

வெல்கம் பேக். ஓகே, இப்போ என்ன பேர் சொல்கிறது? வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், நான் தான் பிராக் லெஸ்னர் பேசுகிறேன். திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் யூ லிசனிங் டு த ஈவினிங் கடக். அண்ட்ப்பா, ஸ்டார்டிங்லேயே மைக்கேல் ஜாக்சன் பாட்டுடைய பீட்டை எடுத்து தமிழ் படத்தில் சொருகி விட்டா எப்படி நல்லா இருக்குமே. கூடவே திப்பு, உதித் நாராயணன் ரெண்டு பேரையும் சேர்ந்து பாட விட்டா இன்னும் நல்லா இருக்குமே. அந்த பாட்டுக்கு மாதவனையும் கமல்ஹாசனையும் சேர்ந்து நடிக்க வச்சா அடாடாடாடாடாடா அப்படி ஒரு பாட்டாக இருக்கும். அது இதான் அந்த பாட்டு.

0: வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும் போலையே. ஆமாம், வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும் போலையே. நான் கூட டக்குன்னு வந்துடும் பார்த்தா பாட்டில் இப்போ பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி ஓகே, அப்படி ஒரு பாட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வருது. ஷார்ஜா போலீஸ் வந்து ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு தெரியுமா சொல்கிறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Okay, Sharjah police vandu they've recovered kidadatta $100,000 worth of stolen amber prayer beads. Correct ah, ore naal la vandu thirutunu poirukku indha mari. Ama rendu pera vandu suspect ah pidichu arrest panni adukapra avanga da abindra mari ready la panniranga. ஆமாம், ஸோ இது வந்து எப்படின்னா இந்த ப்ரேயர் பீட்ஸ் இருக்கும் தெரியுமா, ஆமாம் அதை யாரோ திருடிட்டாங்க போல. அது வந்து ஒவ்வொன்றும் வந்து மொத்தமாக சேர்த்து பார்த்தா $100,000 அப்படி பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 450 தானே, ஆமாம் ஆல்மோஸ்ட் ஒரு 400,000 திரம்ஸ் மதிப்புள்ள ப்ரேயர் பீட்ஸ் தான். இப்போ பாருங்கள் இப்போ எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த எங்கள் தான் எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு தெரில. பட் தி ஓகே தி ஆக்சுவல் நியூஸஸ் தப்பு பண்ணவங்களும் ஒரு ஒரு நாள்லேயே பிடிச்சிட்டாங்க ஷார்ஜா போலீஸ். ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: எல்லா மச்சு மச்சு தலை சுத்தி சுத்தி அப்படி ஒரு பாட்டு வருது. பாட்டை நீ என்ன பண்ணுங்க அப்படி கேட்டு முடிங்க. நான் அப்படியே ஜாலியாக போயிட்டு ஒரு ஒரு பிளாக் காஃபி அடிச்சுட்டு வந்துடுறேன். சரியா, பிளாக் காஃபி குடிச்சா ஆக்சுவலி பயங்கரமாக பசி எடுக்குது. அப்புறம் யோசிச்சேன் என்னடா பிளாக் காஃபி குடிச்சா பசி எடுக்குதுன்னா, ஆமாம் எடுக்கும் போலையே. நேற்று காஃபி பற்றி பேசிகிட்டு இருந்தாலும் அப்புறம் நேற்று எனக்கு வந்து யாரோ ஒருத்தர் மெசேஜ் போட்டார், பெஸ்ட் காஃபி இது தான் அப்படின்னு சொல்லிட்டு மங்கி காஃபின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி பற்றி எனக்கு சொன்னார். அந்த காஃபி பற்றிலாம் நான் சொல்கிறேன் சரியா. யார் நேற்றுக்கும் காஃபி பற்றி கொஞ்சம் பேசினேன். ஆனால் காஃபி எங்கேருந்து வந்துச்சு அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? காஃபியுடைய பிறப்பிடம் இஸ் விச் கண்ட்ரி? கரெக்டு, தப்பாக சொன்னீங்களான்னு தெரில, கரெக்டாக சொல்லியிருப்பீங்க நம்புகிறேன். ஆனால் நான் ஆக்சுவல் பதிலாக வந்து சொல்கிறேன் ரெண்டு பாட்டுக்கு முன்னாடி. இஃப் யூ லவ் காஃபி யூ நீட் டு லிசன் டு தி ஷோ டில் 8 மணி. நான் தான் ஆர்ஜே பிராவோ. இது த ஈவினிங் கரக் பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: The nation is in danger.
2: Bro, Sardar படம் பாத்தீங்களா?
3: பாத்திருக்கேனே.
2: இப்போ Sardar 2 வருதாமே.
4: அந்த கூத்தாடி பைய வரதுக்குள்ள டைபோஸ்மே வந்துரும். பாத்தீங்களா?
2: ட்ரைலர்ல கூட அவங்க அப்பாவோட ஃபிளாஷ்பேக்லாம் காட்றாங்க, பாத்தீங்களா?
3: பாத்தேன் bro. சொல்லுங்க bro, என்ன?
2: இல்ல. அந்த தேச துரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்குது ப்ரோ.
3: ஆமாண்டா,
2: அதுக்கு என்ன ஒரு 4 டிக்கெட் கிடைக்குமா?
3: 4 டிக்கெட் தானே, ஊருக்கே தரோம். உனக்கு தர மாட்டோமா?
1: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
5: கார்த்தி, மாளவிகா மோகனன், எஸ் ஜே சூர்யா நடிப்பில், பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சி எஸ் இசையில் Sardar பார்ட் 2, செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் Sardar 2 படத்துக்கான டிக்கெட்ஸ் ஈஸியா வின் பண்ணலாம்.
6: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் SimplySound.tv.
7: We'll be back after a short commercial break.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

வெல்கம் பேக். ஓகே, திஸ் இஸ் த ஈவினிங் கடக். சரி, இன்னைக்கு வந்து காஃபி பற்றி ஒன்று ரெண்டு மேட்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படின்னா நிறைய பேர் இந்த மோக்கா பாட் பற்றி போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, நான் வந்து இப்போ ஏதாவது காஃபி ஷாப்புக்கெலாம் போகிறீங்க, ஓகே நான் வந்து இப்போ டிசிசி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேரா சர்வீஸ் சென்டர் போனீங்கன்னா கீழே வந்து ஜாராவா, ஆமாம் ஜாரா இருக்கும். ஓகே, அப்படியே நீங்கள் இந்த ஃபுட் கோர்ட் கிடையாது, இந்த வாக் சினிமாஸ் போவீங்களா, அப்போ போகிறதுக்கு வண்டி மேலே ஒரு எஸ்கலேட்டர் மாதிரி போகும் கரெக்டாக, அது ஏறினதும் லெஃப்ட் சைடில் ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருக்கும். அங்கே வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க, நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் டக்குன்னு இமீடியட்லி தோன்ற ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், மோக்கா பாட் வந்து இட்டாலியை சேர்ந்த ஒரு காஃபி செய்கிற ஒரு வழிமுறை. ஓகே, அது ஒன்றும் கிடையாது. நான் பார்க்கும் போதெல்லாம் இது எப்படா பண்ணுறாங்க, ஏன்னா இப்போ காஃபி பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஜென்ரலாக வந்து சுடு தண்ணி வச்சு, அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், சரியா, அப்படியே வந்து சூப்பராக காஃபி எடுத்து இப்படி போட்டு ரெண்டு ஸ்பூனாக மூணு ஸ்பூனாக எவ்வளோ வேணுமோ அது போட்டு சர்க்கரையை போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக நுரம் வந்ததுக்கப்புறம் எடுத்து பாலில் கலந்து முழிச்சுக்கோ, சன்ரைஸ் குடிச்சிக்கோ அப்படின்னு குடிச்சிட்டு இருந்தோம் கரெக்டாக. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு, இன்ஸ்டன்ட் காஃபி வந்துச்சு. இன்ஸ்டன்ட் காஃபி எப்படி வந்ததுன்னா ரொம்ப சிம்பிள், பாலை சூடு பண்ணுங்க, அப்படியே அந்த பொடியை தூக்கி உள்ளே போடுங்க, சர்க்கரையை போடுங்க, கலந்து குடிங்க, சிம்பிள். இப்படியும் இன்ஸ்டன்ட் காஃபி இஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் டு மேக் காஃபி. ஆனால் நான் வந்து உண்மையாக சொல்ல போகிறேன், நான் வந்து இந்த இன்ஸ்டன்ட் காஃபி தான் நானும் குடிச்சிட்டு இருந்தேன், டேவிட் ஆஃப் நான் நேற்று பேசிகிட்டு இருந்தேன்ல, ஆமாம், அது கூடவே இப்போ வந்து இந்த கிரவுண்ட் காஃபி நேற்று குடிச்சனா என்டையர்லி டேஸ்டே டிஃப்ரெண்ட். இப்போது ஜென்ரலாக எல்லா காஃபியுமே அந்த எஸ்ப்ரெஸோ, அந்த எவ்வளோ தூரம் அந்த எஸ்ப்ரெஸோவுக்கு நம்ம வந்து கரெக்டாக தண்ணி ஊற்றுறோம், எப்படி அந்த பீன்ஸை கிரைண்ட் பண்ணுறோம், அந்த ஆங்கிள் எப்படி வைக்கிறோம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. எவ்வளோ இதெல்லாம் எவ்வளோ, ஏன்னா இப்போ வந்து ஒரு அதாவது இப்போது ஒரு 18 கிராம் காஃபி பவுடர் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு இவ்வளோ தான், அது இந்த டெம்பரேச்சரில் இந்த மாதிரி சூட்டில் இவ்வளோ ML தண்ணி தான் ஊற்றுறோம், அந்த மாதிரி கணக்கெலாம் இருக்கான். அப்போல்லாம் நம்ம பார்த்து குடிக்க போகிறதுலன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய இந்த மோக்கா பாட்னா என்ன அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். சிம்பிள், நான் எப்படியே வாங்கிடுவேன் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து காஃபி ரொம்ப பிடிக்கும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இந்த பழைய ஃபில்டர் காஃபி இருக்குல்ல, ஃபில்டர் காஃபிக்குன்னு அந்த ஃபில்டர் இருக்கும்ல, அதில் நான் வந்து ஒரு அந்த கிரவுண்ட் காஃபி 100% அராபிக்கா கிரவுண்ட் காஃபி வாங்கி நான் அந்த ஃபில்டர் காஃபி எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி போட்டு குடித்தேன். சரியா, இன்னைக்கு காலையில் குடிக்கிறேன், வேறு லெவல். அதாவது இது நாள் வரைக்கும் நான் குடிச்சிட்டு இருந்த காஃபி வந்து லெவல் 1லேருந்து இப்போ குடிக்கிற காஃபி லெவல் 10 போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதே தான், ஆனால் அந்த காஃபியை வந்து அரைச்சி அதை ப்ரூவ் பண்ணி அந்த மெத்தடில் வந்து டேஸ்ட் மாறிடுது. நான் எங்கேயோ கேள்விப்பட்டேன் ஒரு கதை, இந்தியாவிலேருந்து சம்திங் வேற ஒரு நெதர்லாண்ட்ஸுக்கு நினைக்கிறேன், வேற ஒரு கண்ட்ரிக்கு வந்து காஃபி பீன்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுவாங்களாம் பழைய காலத்தில், 1600-1700 அந்த டைமில் நினைக்கிறேன். ஆமாம், இப்போது காஃபி பீன்ஸை மூட்டை மூட்டையாக இங்கேருந்து அங்கே கொண்டு போகும்போது என்னாச்சுன்னா, இப்போ அப்போல்லாம் கடல் மார்க்கமாக தானே போவாங்க, அப்போ கடலில் கொண்டு போகிறப்ப அந்த கடல் தண்ணி அங்கே இருக்கிற அந்த உப்பு அந்த காற்றுல அந்த காஃபி பீன்ஸ் வந்து பட்டு கொஞ்சம் லைட்டாக மெச்சூர்டாகி கொஞ்சம் பெருசாகிடுச்சான். அதாவது காஃபி பீன்ஸ் எப்படி இருந்ததோ அதை விட கொஞ்சம் மெச்சூர்டாகி மாய்ச்சர்லாம் போய் ஒரு மாதிரி ஆகிடுச்சான். இது வேஸ்ட்டு, இது வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிருக்காங்க. இல்லை, ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி அதில் காஃபி கிரைண்ட் பண்ணி குடிச்சு போர்ச்சுகீசியர்களுக்கு பயங்கரமாக பிடிச்சி போய் அது ஒரு பயங்கர ஸ்பெஷல் டைப் ஆஃப் காஃபியாக இப்போ ஓடிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் காஃபியை கண்டுபிடிச்சது ஆர் காஃபிக்கான பிறப்பிடம்னு பார்த்தா எத்தியோப்பியா, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எத்தியோப்பியாவில் இருந்தால் காஃபியே உருவாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது, விச் இஸ் ஃபேக்சுவலி ட்ரூ. ஸோ எத்தியோப்பியன்ஸ் ஆர் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் காஃபி. ஸோ அப்போ எத்தியோப்பியன்ஸ் அங்கே அப்போ அந்த பழைய காலத்தில் 16th-15th centuries அங்கே அப்போ இருக்கிறவங்களை வந்து அடிமைகளாக வர வர நாடுகளுக்கு கூப்பிட்டு போகிறப்போ சரி காஃபி பீன்ஸை வந்து கடவுளாக வழிபடுற ஒரு பழக்கம் இருந்துச்சான் எத்தியோப்பியன்ஸ்க்கு. ஸோ அப்போ அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களா, அவங்க வந்து எங்கே போனாலும் இப்போ நம்ம எப்படி இங்கேருந்து ஊருக்கு போனால் நம்ம வந்து குட்டியாக வந்து சாமி படத்தெலாம் எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த மாதிரி காஃபி எடுத்துகிட்டுலாம் போவாங்களாம் கொஞ்சமாக. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டேஸ்ட்டில் அவங்க அந்த மக்கள் அந்த என்ன சொல்கிறது அடிமைகளாக போனவங்க அவங்க தங்கியிருக்கிற இடத்துல காஃபியெல்லாம் வச்சு குடிக்கவே அங்கே இருக்கிற அவங்களுடைய ஓனர்ஸ் என்ன நல்லா இருக்கே ஸ்மெல் நல்லா இருக்கேன்னு குடிச்சு தான் நிறையா ஊர்களில் பாப்புலர் ஆகிருக்கு காஃபி. அண்ட் தென் ஒரு பாயிண்டில் காஃபி வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிடுது, அண்டு மெக்கா சைடெல்லாம் வந்து ரொம்ப காஃபி வந்து பயங்கர பாப்புலர் ஆகி மெக்காவில் தான் முத முதல்ல காஃபி ஷாப் உலகத்துலேயே உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் காஃபி இந்தியாவுக்கு வந்ததே ஒரு சரியான ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. ஆமாம், காஃபி இந்தியாவுக்கு வந்தது ஃபஸ்ட்டு வந்து சிக்மங்களூரில் இருந்து தான், அதுக்கப்புறம் காஃபி ஸ்டார்டட் ஃப்ளரிஷிங் அப்படியே அண்ட் தென் இட்ஸ் வைட் ஸ்ப்ரெட் ஆச்சு. அது சிக்மங்களூருக்கு எப்படா மொதல் வந்துச்சு, எங்கேருந்து வச்சு சொல்கிறேன், வந்து சொல்கிறேன். ஓகே, before that you have a song from Bhima
and this is the evening Kadak.

0: மெம்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலைநயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: தமிழ் 89.4. 91 போடு. 90s.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

7:47. சரி, ஏதாவது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், நான் சொல்லியிருப்பேன், நான் சொல்லிட்டேன்ல. ஆனால் ஆக்சுவலாக மெயின் மேட்டர்லாம் உங்ககிட்ட நான் சொல்லி முடிச்சிருப்பேன். பட் எனிவேஸ், லெட் மீ கோ அண்ட் ஐ வில் சி யூ கேஸ் டுமாரோ. அண்ட் வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா? இன்றைக்கி ஏதாவது மேட்ரு ஏதாவது கடைசியாக விட்டுட்டோமா அப்படின்றத ஒரு வாட்டி நான் கடைசியாக சரி பார்த்துட்ருக்கேன். இந்த எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் இல்லைனா வீட்டு விட்டு கிளம்புறோம் அப்படின்னா அப்போ தான் வீடு பூட்டிட்டுமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டுமா அந்த டவுட்லாம் வரும். அது எப்படி வரும்னா, முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் வரும், கொஞ்சம் தூரம் தாண்டிடுவோம், நம்ம திருப்பி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். கேஸ் ஸ்டவ் ஒரு வேளை ஆஃப் பண்ணாமல் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டவுட் நமக்கு வரும். நமக்கு டவுட் வர டைமுக்கும் திருப்பி போய் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டோமா பார்த்துடலான்னு சொல்லி நம்ம போகிற அந்த தூரத்துக்குள்ளே உண்மையாகவே அப்படி ஆனில் இருந்ததுன்னா என்ன பிரச்சனையாகவும் அதெல்லாம் நடந்து முடிக்கிற டைம் தான் நம்ம போவோமே. ஸோ அதனால் அது என்ன டவுட்னு எனக்கு தெரியல. நான் என் வீட்டில் கேமரா வச்சு பார்த்துட்ருக்கேன் இப்போலாம், எனக்கு அந்த டவுட் இருக்குது. ஒருவேளை நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வந்துட்டோமோ, கேஸ் ஆன் பண்ணி விட்டு வந்துட்டோம், இப்போ வீட்டில் கேமரா இருக்கிறதுனால அப்படியே ஆன் பண்ணி அதிலே பார்த்துக்கிறது. பட் எனிவேஸ், இந்த வாரம் சூரிய நடிப்பில் செம்மையாக ஒரு படம் ஒன்று வரப்போகுது. படம் பேர் வந்து மண்டாடி. 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்ப்ளி சவுத் .tv. படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. சத்யராஜ் நடிச்சிருக்கார் படத்தில் கூடவே சப்போர்ட்டிங் ரோலாக. நமக்கு இந்த பாய்மர கப்பல் இருக்குல்ல, அதில் போட்டி நடத்துறது, அதை பார்க்குறது வந்து தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்குதானே இருக்குது சில நேரம். இந்த மாதிரி படம் வந்தால் தான் தெரியுதே. ஸோ அதனால் அந்த பாய்மர படகு, நாட் கப்பல், பாய்மர படகு, அதோடைய போட்டி மாதிரி தெரியுது. ஸோ ஆடுகளத்தில் எப்படி நம்ம சூப்பராக சேவல் சண்டையை பற்றி பார்த்தோமோ, கிட்டத்தட்ட இதுவும் ஒரு புது ஸ்போர்ட் அண்ட் அந்த ஸ்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சி அரசியல் அண்டு ஒரு ஹீரோ. ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, சூரியை வந்து ஒரு காமெடி கேரக்டராக பார்க்கவே முடியல, செம்மையாக இருக்க அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். நீங்கள் வேணால் போய் பாருங்களேன், ட்ரெய்லர் பாருங்களேன், பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா போய் பாருங்கள். மனுஷன் இந்த படத்தில் டான்ஸ்லாம் ஆடிருக்காரு. மண்டாடின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்தது ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில், அதில் டான்ஸ் சூப்பராக ஆடிருக்காரு பார்க்குறதுக்கு. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச். அண்ட் ரைட் நவ் உங்களுக்காக ஒமா ஹசியா இஸ் ஆன் த வே. Okay, this is RJ Bravo signing off. Paathu undi ottunga.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: We'll be back after a short commercial break.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
5: The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111.
6: Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமது பதிலுரையினிடையேயான உடல் மொழி எதேச்சையாக வெளிப்பட்டதுதானே தவிர அது எவ்வகையிலும் உள்நோக்கம் கொண்டதல்ல என்று தமிழக முதலமைச்சர் விஜய் விளக்கம் அளித்துள்ளார். சட்டமன்றத்தில் நேற்று காவல்துறை மானிய கோரிக்கையில் தமது பதிலுரையினிடையேயான உடல் மொழி எதேச்சையாக வெளிப்பட்டதுதான் என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஆகவே தனிப்பட்ட முறையில் யார் மனதையும் புண்படுத்துகின்ற செயலாக அதை அர்த்தம் கொள்ள வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய பதிலுரையின் போது திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் முன்வைத்தார். சக்காரியா கமிஷனின் அறிக்கை, கட்சி நிதி தொடர்பான அமலாக்கத்துறை அறிக்கையை குறிப்பிட்டு பேசியிருந்தார். கூடவே எதற்கெடுத்தாலும் மீசா, மீசாவை பார்த்தவர்கள் என்று பேசுகின்றார்கள். மீசாவை பற்றிய வரலாறு எல்லோருக்கும் தெரியும் என்று பேசுகையில் தனது தாடையை தட்டினார். அந்த உடல் மொழிக்கு திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. அவசர நிலை காலத்தில் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் காவல்துறையால் கடுமையாக தாக்கப்பட்டு அவரது தாடை உடைக்கப்பட்டது. இதனை குறிப்பிடும் விதமாக, உருவ கேலி செய்யும் விதமாக பேசுவது யாராக இருந்தாலும் கண்டனத்துக்குரியது என்றும், அதை முதலமைச்சரே செய்திருப்பது பொறுப்பற்ற செயலாகும் என்றும் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பி சண்முகம் கண்டனம் தெரிவித்திருந்தார். இவ்விவகாரம் தொடர்பில் இன்று சட்டப்பேரவையில் பேசிய திமுக கொறடா ஏவாவேலு, சட்டப்பேரவைக்கு என்று மரபுகள் உள்ளன, ஆனால் முதல்வர் விஜய் அவை மரபை மீறி பேசியிருக்கின்றார். முதல்வரின் பேச்சை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதல்வர் பேச்சை நீக்க தேவையில்லை என்று சபாநாயகர் ஜே சி டி பிரபாகர் கூறியதையடுத்து திமுகவினர் அமளியில் ஈடுபட அவை காவலர்கள் திமுகவினரை குண்டுக்கட்டாக வெளியேற்றினர். இந்நிலையில் தமது பதிலுரையினிடையேயான உடல் மொழி குறித்து முதலமைச்சர் விஜய் இன்று விளக்கம் அளித்துள்ளார். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி பிரச்சினையில் சட்டப்பேரவை நேரம் வீணடிக்கப்படுகின்றது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தினார். தமிழக சட்டப்பேரவையில் தினந்தோறும் ஏதேனும் பிரச்சினை ஏற்படுகின்றது. நிதிநிலை அறிக்கை விவாதத்திலும் பிரச்சினை, மானிய கோரிக்கையிலும் பிரச்சினை. அதனால் மக்கள் பிரச்சினைகளை அவையில் முழுமையாக பேச முடியவில்லை என்று சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இன்றும் சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் ஆரம்பித்ததும் திமுகவினர் பேச முற்படும் போது பிரச்சினை ஏற்பட்டது. வழக்கமாகவே திமுகவினர் பேசும்போது அமைச்சர்களோ ஆளும் கட்சி எம்எல்ஏக்களோ ஏதாவது ஒரு பிரச்சினையை, குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி மீது சுமத்துகின்றார்கள் என்று அவர் கூறினார். எல்லா கேள்விகளுக்கும் பெரும்பாலும் மூன்று அமைச்சர்கள்தான் பதில் சொல்கின்றார்கள். அதனால் எந்த பயனும் இல்லை. அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்வதே தீர்வுக்கான வழி என்றும் அவர் கூறினார். அதிமுக வேட்பாளர்கள் தாராபுரம் மதுராந்தகம் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இடைத்தேர்தல் நடக்கும் தாராபுரம் மதுராந்தகம் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் என்று அவர் கூறினார். அதிமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வந்தால் சேர்த்துக் கொள்வோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அரசை ஆதரிக்கும் கட்சிகள் எதிர்நிலை எடுப்பதால் சில வழிகளை தாவேகா பின்பற்றுகின்றது என்று அவர் கூறினார். விபத்தில் ஆட்சிக்கு வந்த கட்சி தாவேகா புதிய தலைமைச் செயலகத்தை தற்போது கட்டுவதற்கு என்ன அவசியம் என்றும் அவர் வினவினார். தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் நாளை நடைபெறும் கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்காது என்று மு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது. இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டத்தை நிராகரிப்பதாக அறிவித்துள்ளது. மதச்சார்பின்மை என்ற நிபந்தனையுடன் தான் தாவேகாவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவளிப்பதாக மு வீரபாண்டியன் தெரிவித்தார். கூட்டத்துக்கு நேரில் சந்தித்து தாவேகா அழைத்தது போலவே அமைச்சர்களை நேரில் சந்தித்து விளக்குவோம் என்று அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: மும்பையில் பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் பகுதியில் உள்ள ஒரு ஷாப்பிங் மாலுக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படும் மூன்று ஆண்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களில் ஒருவர் ஆயுதம் வைத்திருந்த நிலையில் மூவரும் மாலுக்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்ததாக கூறப்படுகின்றனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே இந்த மால் அத்துமீறல் சம்பவத்துக்கும் பிரதமர் நரேந்திரமோடியின் பி கே சி நிகழ்ச்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திரமோடி பங்கேற்ற நிகழ்ச்சியை சுற்றியுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இந்த சம்பவத்தை தொடர்பு படுத்த வேண்டாம் என்றும் இரு சம்பவங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பற்றவை என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 2014 முதல் இதுவரை இந்தியா 50,000 நவீன ரயில் பெட்டிகளை தயாரித்துள்ளது என்று பிரதமர் நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்தார். முந்தைய அரசால் 10 ஆண்டுகளில் 50,000 கழிப்பறைகளை கூட கட்ட முடியவில்லை என்று விமர்சித்தார். குஜராத்தின் வதோதராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 20,700 கோடிக்கும் அதிக மதிப்பீட்டில் 326 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சிறப்பு ரயில் சரக்கு போக்குவரத்து வழித்தடத்தை பிரதமர் நரேந்திரமோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மேலும் 329 கிலோமீட்டர் வழித்தடங்களை உள்ளடக்கிய 9,700 கோடிக்கும் அதிக மதிப்பீட்டிலான 3 ரயில்வே திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திரமோடி அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திரமோடி, எனது வருகையொட்டி தூய்மை மூலம் வரவேற்பு இயக்கத்தை நீங்கள் செயற்படுத்திய விதத்துக்காக பாராட்டுக்கள் என்று தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் இலக்கை அடைய விரிவான, வேகமான, திறமையான இணைப்பு வசதிகள் நமக்கு வேண்டும் என்று தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு இன்று இலங்கை சென்றுள்ளார். 38 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்வது இதுவே முதன்முறையாகும். ராஜ்நாத் சிங் இன்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை இலங்கையில் அதிகாரப்பூர்வ பயணத்தில் ஈடுபடுகின்றார். இருநாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் நோக்கமாகும் என்று கூறப்படுகின்றது. இந்த பயணத்தின் போது இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயக்க, பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயக்குந்த உள்ளிட்ட பலரை சந்திக்க உள்ளார். கடந்த ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திரமோடியின் இலங்கை பயணத்தின் போது கையெழுத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது குறித்து இந்த பயணத்தின் போது மதிப்பாய்வு செய்யப்படும் என்று இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய பாதுகாப்பு அமைச்சருடன் நாளை 3 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளதாக அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம் தனது வாட் வரி விதிமுறைகளில் திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் பெரிய அளவிலான பண பரிவர்த்தனைகளுக்கு செலுத்தப்பட்ட வாட்டை உள்ளீட்டு வரியாக மீட்டெடுப்பதில் புதிய கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்களின் முக்கிய நோக்கம் வரி விதிமுறைகளை முறையாக பின்பற்றுவதை வலுப்படுத்துவதும் வரி ஏய்ப்பு ஏற்படும் அபாயத்தை குறைப்பதுமாகும். ஹோர்மூஸ் நீரிணை மூடப்பட்டுள்ள நிலையில் சர்வதேச வர்த்தகம் தொடர்ந்தும் தடையின்றி நடைபெறுவதற்காக ஐக்கிய அரபு அமீரகம் மாற்று சரக்கு போக்குவரத்து வழித்தடங்களை செயற்படுத்தியுள்ளதாக அமீரக வெளிநாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் டாக்டர் தானி பின் அகமது அல் ஜயூதி தெரிவித்தார். நாட்டின் கிழக்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்களில் மேம்பாட்டு பணிகளையும் விரைவுபடுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2026 ஆண்டில் பிராந்தியம் எதிர்கொள்ளும் புவிசார் அரசியல் சவால்கள் முன்பை விட நேரடியானதாகவும் அதிக ஆபத்தானதாகவும் மாறியுள்ளதாக கூறினார். இந்த சூழ்நிலை ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்துக்குள் மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை என்றும் உலகளாவிய அளவில் விநியோகச் சங்கிலிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக நன்கொடை வழங்க விரும்புவோருக்கான வங்கிக் கணக்கு விவரங்களை நேபாளத்தின் துணை தூதரகம் பகிர்ந்துள்ளது. வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு பொதுமக்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் நிவாரண முயற்சிகளுக்கு ஆதரவளித்த ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு நேபாள துணை தூதரகம் நன்றி தெரிவித்துள்ளது. நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் துணை தூதரகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ள வங்கிக் கணக்கு விவரங்களை பயன்படுத்தி நிதியுதவியை வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: சவுதி அரேபியாவின் தென் பிராந்தியத்தில் உள்ள எரிசக்தி துறையை சேர்ந்த பல்வேறு வசதிகள் மற்றும் கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு எரிசக்தி அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ வட்டாரம் தெரிவித்துள்ளது. இன்று காலை முன்னெடுக்கப்பட்ட இந்த தாக்குதல்களின் காரணமாக பல இடங்களில் தீ விபத்துகள் ஏற்பட்டன. சவுதி அரேபியாவின் தெற்கு பகுதிகளை நோக்கி ஹூதி குழு நடத்திய தாக்குதல்களையும் பொதுமக்களை திட்டமிட்டு குறிவைத்ததையும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் பொதுச் செயலாளர் ஜாசிம் முகமது அல் புதாய்வி மிக கடுமையாகவும் இவ்வித தயக்கமும் இன்றியும் கண்டித்துள்ளாா். இந்த தாக்குதல்களில் பொதுமக்கள் மட்டுமின்றி தேசிய சொத்துக்கள், பொதுமக்கள் பயன்படுத்தும் உட்கட்டமைப்புகள் மற்றும் பிற பொதுமக்கள் சார்ந்த இலக்குகளும் திட்டமிட்டு குறிவைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் கட்டமைப்புகளை திட்டமிட்டு தாக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் கூறினார். இதுபோன்ற நடவடிக்கைகள் பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலைத்தன்மை மற்றும் அமைதிக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன என்றும் அவர் கண்டனம் தெரிவித்தார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடித்து வரும் போரும் இல்லை அமைதியும் இல்லை என்ற நிலையை இயல்பான ஒன்றாக ஏற்றுக்கொள்வதற்கு எதிராக கத்தார் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீண்ட காலமாக நீடிக்கும் இந்த நிலையற்ற சூழல் பிராந்திய நாடுகளின் வளங்களையும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளையும் தொடர்ந்தும் பாதித்து வருவதாக கத்தார் தெரிவித்துள்ளது. இந்த பிராந்திய பதற்றத்தின் தாக்கம் மத்திய கிழக்குடன் மட்டும் நின்றுவிடவில்லை. அது உலக பொருளாதாரம், சர்வதேச விநியோகச் சங்கிலிகள், உலகளாவிய பொருளாதார நிலைத்தன்மையையும் பாதிப்பதாக கத்தார் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் தீப்தி சர்மா ஐசிசி மகளிர் டி டுவெண்டி பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் இரண்டு இடங்கள் முன்னேறி ஆறாவது இடத்தை பிடித்துள்ளார். மகளிர் டி டுவெண்டி ஆசிய கோப்பை தொடரில் மூன்று போட்டிகளில் எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்திய அவர் தரவரிசையில் முன்னேறியுள்ளார். இந்த தரவரிசையில் இந்திய அணியின் ஸ்ரீ சரணி முதலிடத்தில் நீடிக்கின்றார். அவர் இதுவரை விளையாடிய மூன்று போட்டிகளில் ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். தீப்தி சர்மா மற்றும் ஸ்ரீ சரணியின் சிறப்பான பந்துவீச்சுடன் அணியில் புதிதாக இடம்பெற்றுள்ள பிரேமா ராவத்தின் ஆட்டமும் இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: Daddy, Tamil FM on pannunga daddy. I need this daddy. I need this. Beg now nanu US la kuda. Adha FM dhaan daddy kepo.
1: 89.4 Star of the Month.
5: Singer Hariharan.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: வணக்கம், நான் ஆர்ஜே மது. நாளைக்கு செப்டம்பர் 9th வென்ஸ்டே மார்னிங் 8 to 9 AM மெர்சல் மார்னிங் ஷோல என்எம்சி ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் நோஃபால் நசார் கட்டிலன், ஆர்த்தோபேடிக் சர்ஜன், போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறாங்க. மறக்காம கேளுங்க.
5: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
6: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
7: இரு, அவர் இன்னும் பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
5: பந்தயத்தை நம்மளை காப்பாத்துரு.
6: ஹீரோ மாதிரி படம் கொட்டிட்டு வராரு, யார் நம்ம சூர்யா?
7: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
6: செம்மையா இருக்கு போது படம்.
8: படம் இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
9: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி செய்யோ, சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10 அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டிவி.
10: We'll be back after a short commercial break.
4: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 வரைக்கும் EMI, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
11: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
12: ஹாய், நான் காஃபி.
13: ஹலோ, நான் தான் டிராவல்.
14: வணக்கம், நான் நினைவுகள்.
13: ஹாய், நான் தான் இயற்கை.
11: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
13: எங்கப்பா மனசு காணோம்.
12: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
13: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
13: வார நாட்களில் மதியம் 3 to 4 வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
4: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection. Adikkum Thannambikkaiyudan ungal vaazhkai milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: நம்ம வாழ்க்கை எந்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியல, ஆனா நம்ம நல்லா இருக்க போறோம்ன்ற நம்பிக்கை மட்டும் இருக்கு. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எப்படி போச்சு? நம்ம லைஃப் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. சில நேரங்கள்ல நம்ம தனியா அப்படியே இருட்டுல டிராவல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தோணும். கூட யாருமே இல்லையே, இருட்டுல அப்படியே மூழ்கி இருக்கிற மாதிரி இருக்கு, யாராவது அந்த வெளிச்சம் தரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்க தோணும். நம்ம கீழே விழணும்னு லட்சம் பேர் யோசிச்சாலும் ஒரே ஒரு மனசு மட்டும், நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், எங்கேயாவது போ, பறந்து போ, ஆனா நல்லா இரு அப்படின்னு துடிக்கும்ல. அந்த ஒரு மனசுக்காக நம்ம ஏன் நல்லா வாழ்ந்து காமிக்க கூடாது அப்படின்னு உங்களுக்கு எனக்காவது தோணிருக்கா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு இன்கமிங். சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: The nation is in danger.
3: Bro, சர்தார் படம் பாத்தீங்களா?
4: பாத்துருக்கேனே.
3: இப்ப சர்தார் 2 வருதாமே.
5: அந்த கூத்தாடி பைய வரதுக்குள்ள டைபோஸ்மே வந்துரும். பாத்துட்டு
3: ட்ரைலர்ல கூட அவங்க அப்பாவோட ஃபிளாஷ்பேக்லாம் காட்றாங்க, பாத்தீங்களா?
4: பாத்தேன் bro. சொல்லுங்க bro, என்ன?
3: இல்ல, அந்த தேச துரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்குது bro.
4: ஆமாண்டா.
3: அதுக்கு என்ன, ஒரு 4 டிக்கெட் கிடைக்குமா?
4: 4 டிக்கெட் தானே, ஊருக்கே தரோம். உனக்கு தர மாட்டோமா?
6: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
7: கார்த்தி, மாளவிகா மோகனன், எஸ் ஜே சூர்யா நடிப்பில், பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சி எஸ் இசையில் சர்தார் பார்ட் 2, செப்டம்பர் 10, உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
8: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
9: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல, பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இதே.
10: மேலான அனுபவம் since 1982.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: வணக்கம், நான் ஆர்ஜே மது. நாளைக்கு செப்டம்பர் 9th வென்ஸ்டே மார்னிங் 8 to 9 AM மெர்சல் மார்னிங் ஷோல NMC ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் நோஃபால் நசார் கட்டிலன், ஆர்த்தோபேடிக் சர்ஜன், போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறாங்க. மறக்காம கேளுங்க.
1: கோல் நெக்லஸா ரொம்ப அழகா இருக்குங்க.
0: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? நிவேதா Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
2: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Adikum Thannambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: நம்ம வாழ்க்கை எந்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சத்தியமா தெரியல, ஆனா நம்ம நல்லா இருப்போன்ற நம்பிக்கை மட்டும் எப்பவுமே இருக்கு. அன்புடன் நான் பிரியா. இந்த வாழ்க்கை இதை பத்தி நினைக்காத, பயப்படாத, யோசிக்காத நாட்களே இருக்காது இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ நீங்க போயிட்டு இருக்கீங்கல்ல கார்ல, திடீர்னு இருட்ட ஒரு இடம் வரும், ஆஹா இந்த வெளிச்சம் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கல்ல, அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும். அப்போல்லாம் நம்ம நினச்சிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நம்பிக்கை உள்ள மனசுக்கு நாலு திசையும் கிழக்கு. வைரமுத்து சாரோட வரிகள் நமக்குன்னே எழுதின மாதிரி இருக்குல்ல. ஆமாம், கொஞ்சம் நம்பிக்கையாக தான் இருந்தால் என்ன அப்படின்னு நம்மளை நாமளே கேட்கக்கூடிய ஒரு வரிகள் தான் இது. நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் வந்து, லட்சக்கணக்கான பேர் நம்ம எப்படா கீழே விழுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் கூட, ஒரே ஒரு மனசு கடல் கடந்து உங்களுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. நீ எங்கே வேணாலும் போ, எங்கே வேணாலும் பறந்து போ, ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு. அவங்களுக்காக ஏன் நம்ம வாழ்ந்து காமிக்கக்கூடாது அப்படின்னு தோணணும் இல்லை? ஒருவேளை அப்படி தோணலைன்னா இந்த நிமிஷம் அவங்கள பற்றி நினச்சி பாருங்கள். என்னமோ தெரியல, திடீர்னு வெளிச்சம் என் கண்ணு முன்னாடி வந்த மாதிரி இருக்கோன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. சில நேரங்களில் நம்மளை நம்மளே மோட்டிவேட் பண்ணாதான் உண்டு. யாரும் நமக்காக ஒரு கையில் வெளிச்சம்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. இப்போ அந்த ஒரு பாட்டு கேட்டு வந்துருங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: என்ன
1: அந்த தேச துரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்குது ப்ரோ.
2: ஆமாண்டா,
3: அதுக்கு என்ன
1: ஒரு 4 டிக்கெட் கிடைக்குமா?
2: 4 டிக்கெட் தானே, ஊருக்கே தரோம், உனக்கு தர மாட்டோமா?
4: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
5: கார்த்தி, மாளவிகா மோகனன், எஸ் ஜே சூர்யா நடிப்பில், பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சி எஸ் இசையில் சர்தார் பார்ட் 2, செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
6: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
7: We'll be back after a short commercial break.
8: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
9: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
8: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
9: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
10: மேடம் ஒரு நிமிஷம்.
11: எஸ்.
10: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
11: ஹா, நல்லா தெரியுமே.
10: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
11: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
10: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
11: எது, மதுவா?
10: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல், கண்ணாலி, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
11: ஓ மை காட், யார வர?
10: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
11: டாம் இட்.
12: 89.4 தமிழ் எஃப்எம்எல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
11: அடிங்க.
9: மசாலா கேஃபே brought to you by IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
8: சும்மாவா சொல்லிருக்காங்க ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்களோட அருமை பெருமையெல்லாம் புரியாதுன்னு? தவறுகள் இல்லாம யாரும் நல்ல காதலர்கள் ஆக முடியாது. ஆனா தவறுகள்ல இருந்து கற்றுக்கொள்ளாதவங்க யாரும் ஏற்றவராக மாற முடியாதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஆனா ரொம்ப லேட் ஆச்சுன்னா, நம்ம கை மீறி போயிருச்சுன்னா, அந்த கை விட்டு போயிருச்சுன்னா, இந்த மனசு படுற பாடு இருக்கு, முன்னாடியே இந்த புத்திக்கு ஏன் உரைக்கல அப்படின்னு அடிச்சுக்கும். சில விஷயங்கள் நம்ம வேணும்னே பண்றது கிடையாது. கொஞ்சம் முன்னாடியே நான் அதை புரிஞ்சிருக்கலாமோ அப்படின்னு தோணும், பரவாயில்ல இனிமே அந்த தப்பை பண்ணாமல் மறுபடியும் நடக்காமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசுக்கு ஆறுதல் சொல்கிற விதமாக இன்னைக்கு படித்ததில் பிடித்தது உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு தோணுது. நிறைய உறவுகளை நம்ம தொலைச்சிருப்போம், தொலைத்து விடாதே அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த குழப்பத்தில் நீ என்னை தொலைத்து விடாதே, உன்னை உனக்கு கண்டுபிடித்து தர என்னை தவிர வேற யாருக்கும் பொறுமை இருக்காது அப்படின்னு. உன்னை விட இவ்வளோ அழகா யாருமே என்னை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் அந்த ஒரு கனெக்ஷன், அந்த ஒரு வைப் இருக்கும் இல்லையா? ஆனால் அவங்களே வந்து தொலைச்சிட்ட போது இது நமக்குள்ளே நடந்திருக்க கூடாது, இருந்திருக்கணும், உன்னை நான் விட்டுருக்க கூடாது அப்படின்னு தோண வைக்கும் இல்லை இந்த மனசு. அதையே அதுக்கான க்வெஸ்சன் உங்ககிட்ட தான் இருக்கு, என்கிட்டையும் இருக்கு. அதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா.
9: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷாபாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷாபாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
3: We'll be back after a short commercial break. Sirithiyum Tamili.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: சில நேரங்களில் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நம்ம ஹியூமன் மாதிரி ட்ரீட் பண்ணுறது கிடையாது, ஒரு சாட் ஜிபிடி மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டுருக்கோம் தெரியுமா. தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க அன்புடன் நான் பிரியா. எல்லா உறவுகள்லையுமே இது வந்து பொருந்தும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில், ஃப்ரெண்ட்ஷிப்பில், எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு பர்சனாக இருப்பாங்க, எப்போல்லாம் மைண்டு சரியில்லையோ அவங்க கிட்டே வந்து ஒரு கால் பேசினா சரியாயிடும் அப்படின்னு தோணும். அவங்கள தான் உரிமையாக வந்து நம்ம திட்டுவோம், கத்துவோம், எல்லாமே பண்ணுவோம், எல்லாத்துக்கும் பொறுமையாக ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு கிவ்வராக மட்டுமே தான் இருப்பாங்க, அதை ஜஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணிட்டு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நபராக நம்ம இருப்போம். ஒரு பாயிண்டில் வந்துட்டு அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இருக்காது, அவங்க எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் அவுட் ஆகிடும். இப்போ ஒரு பாயிண்ட்ல என்ன யோசிப்போம், நீ முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம வந்து அசால்ட்டாக சொல்கிறது உண்டு. அங்கே தான் நம்ம யோசிக்க மறந்துடுறோம், அவங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க, இனிமேல் அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையே, நம்ம சைட்லேருந்து என்ன கொடுத்தோம், ஒன்றும் கொடுக்கலல்ல, அப்புறம் எப்படி அவங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கறது அப்படின்னு. அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிப்ரெஷன் ஆகும்போது அவங்க அவங்களே யார் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுவாங்க. எல்லாருமே சுற்றி இருந்துமே யாருமே இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் இப்போ ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை அவங்க கிட்ட இல்லை, அவங்க கிட்ட தான். ஸோ ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா ரிசீவராக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அன்பாக இருக்கட்டும், அக்கறையாக இருக்கட்டும், அது இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லேயும் பொருந்தும். கூட இருந்து தான் பார்த்துக்கணும் அப்படின்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால், ஒரு மெசேஜ் கூட வந்து போதுமானது. அதை நம்ம பண்ணுறது இல்லைல்ல, இந்த உலகத்தில் யாருமே அவ்வளோ பிஸி கிடையாது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. பட் சில விஷயங்களை நம்ம தவற விட்டுறோம், அது ஒரு பெரிய ஒரு விரிசலில் போய் முடியும் போது தான் அதோட அருமையெல்லாம் புரிய வருது. ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா குறை சொல்கிறத விட நம்ம பக்கத்தில் இருக்க அந்த தவறுகளை வந்து திருத்திக்கிறது தப்பே கிடையாது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி கூட நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. நீங்கள் ஒரு கிவ்வராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னரும் கொஞ்சம் அதே மாதிரி அந்த லவ், அந்த அக்கறை, இது எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு கேளுங்க. சண்டை போடுறத தாண்டி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசினாலே மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டிட்டாலே எல்லா பிரச்சனையும் வந்து சரியாயிடும் தான். ஆனால் பேச மாட்டோமே, சண்டையில் போய் தானே முடியுது. அண்ட் நான் தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க அன்புடன் நான் பிரியா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: Listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM.
1: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
2: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
3: இரு, அவரின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
1: பந்தயத்தை நம்மளை காப்பாத்துற
2: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு, யார், நம்ம சூர்யா?
3: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
2: செம்மையா இருக்கு போது படம்.
1: படம் இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
0: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி சயோ, சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10 அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டிவி.
4: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 ஆயிடுச்சா, சரி 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4:00 to 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: இப்போ ஏன் உங்களோட ஃபேஸ் கொஞ்சம் வாடி போயிருக்கு? நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன் தெரியுமா? ஒரு குட்டி ரிமைண்டர். தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்றத நீங்களே மறக்கலாமா? அட ஏன் பிரியா, நீங்கள் வேற காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்கெலாம் இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதை அப்படியே ரப்பர் வச்சு அழிச்சிருங்க உங்கள் மனசில். நீங்கள் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஊரில் இருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் யாரையாவது நம்ம டிபெண்ட் பண்ணிவிட்டு அவங்க பின்னாடியே சுற்றிட்டுருப்போம். இதை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க அப்படி இப்படின்ட்டு. இங்கே வந்ததுக்கப்புறம் நம்மளாவே தனியாக ஹாஸ்பிட்டல் போகிறோம், நம்மளாவே எங்கே போகணுன்னாலும் போயிட்டு வந்துடுறோம், தனியாக படத்துக்கு போகிறோம், யாருமே இல்லாமல் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், அதை எனக்கே மறக்கக்கூடாதுல்ல. அண்ட் இன்னும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, உங்களை எந்த ஒரு விஷயம் சுக்கு நூறாக வந்து உடைச்சதோ, எந்த ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் உடஞ்சி போனீங்களோ, அதுதான் உங்களை பயங்கர பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக மாற்றிருக்கும். அவ்வளவே டெய்லி எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம், அசால்ட்டாக அதை சர்வைவ் பண்ணிவிட்டு நம்ம தூங்கி எந்திரிக்கிறது இல்லையா, அதுவே ஒரு பெரிய சாதனை தான். ஸோ இந்த வேதனைகள்லாம் ஒரு நாள் சாதனைகள் ஆகும்போது தான் நமக்கு வந்து புரியும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் என்றைக்குமே உங்களோட மனசை கொஞ்சம் கூட அப்படியே விட்டுறாதீங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா? ஏன்னா ஹர்ட் பண்ணால் அதோட பெயின் என்ன, எப்படி வலிக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நீங்கள் யாரையும் வந்து ஹர்ட் பண்ண மாட்டீங்க. இருட்டிலே போயிட்டுருக்கோமே வெளிச்சத்தை தேடி, எப்போ தான் அந்த வெளிச்சம் வரும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த பெயின், நீங்கள் கடந்து வந்த பெயின் எல்லாத்துக்கும் தேங்க் பண்ண போகிறீங்க. அதுக்கு மட்டும் ரெடியாக இருங்க. அந்த விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக எனக்கும் சொல்லுங்கள், ஏன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்ல. இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வரப்போது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா.
1: அன்புடன் நான் brought to you by Ayutreat Ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு Ayutreat Ayurveda, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு.

0: பதினஞ்சு வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: For details, call 056-415-4242.

0: வீட்டுக்கு போகலாமா? தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. எதை பத்தி ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? நம்மளை சுத்தி என்ன தெரியுமா சிக்கல்? சிலர் இதுதான் வந்து வாழ்க்கை அப்படின்னு தீர்மானித்து வச்சிருக்காங்கல்ல, அதை வாழ்றதுல தான். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். அது மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் நல்லா சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை இல்லை அப்படின்னா சீக்கிரமே உங்கள் டின்னரை முடிச்சுட்டு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு உங்களோட டேவை ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்கே போனாலும் வந்தாலும் பத்திரமா போயிட்டு பத்திரமா சேஃபாக வீட்டுக்கு போங்க. அண்ட் எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் ப்ரியா கிட்டே ஷேர் பண்ணும், ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். அங்கே வந்துட்டு நீங்கள் டிஎம் பண்ணலாம். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. குட் நைட், பாய், டேக் கேர்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine Parts Center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமது பதிலுரையினிடையேயான உடல் மொழி எதேச்சையாக வெளிப்பட்டதுதானே தவிர அது எவ்வகையிலும் உள்நோக்கம் கொண்டதல்ல என்று தமிழக முதலமைச்சர் விஜய் விளக்கம் அளித்துள்ளார். சட்டமன்றத்தில் நேற்று காவல்துறை மானிய கோரிக்கையில் தமது பதிலுரையினிடையேயான உடல் மொழி எதேச்சையாக வெளிப்பட்டதுதான் என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஆகவே தனிப்பட்ட முறையில் யார் மனதையும் புண்படுத்துகின்ற செயலாக அதை அர்த்தம் கொள்ள வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய பதிலுரையின் போது திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் முன்வைத்தார். சக்காரியா கமிஷனின் அறிக்கை, கட்சி நிதி தொடர்பான அமலாக்கத்துறை அறிக்கையை குறிப்பிட்டு பேசியிருந்தார். கூடவே எதற்கெடுத்தாலும் மீசாவை பார்த்தவர்கள் என்று பேசுகின்றார்கள். மீசாவை பற்றிய வரலாறு எல்லோருக்கும் தெரியும் என்று பேசுகையில் தனது தாடையை தட்டினார். அந்த உடல் மொழிக்கு திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. அவசர நிலை காலத்தில் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் காவல்துறையால் கடுமையாக தாக்கப்பட்டு அவரது தாடை உடைக்கப்பட்டது. இதனை குறிப்பிடும் விதமாக உருவ கேலி செய்யும் விதமாக பேசுவது யாராக இருந்தாலும் கண்டனத்துக்குரியது என்றும் அதை முதலமைச்சரே செய்திருப்பது பொறுப்பற்ற செயலாகும் என்றும் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பி சண்முகம் கண்டனம் தெரிவித்திருந்தார். இவ்விவகாரம் தொடர்பில் இன்று சட்டப்பேரவையில் பேசிய திமுக கொறடா ஏ வாவேலு, சட்டப்பேரவைக்கு என்று மரபுகள் உள்ளன, ஆனால் முதல்வர் விஜய் அவை மரபை மீறி பேசியிருக்கின்றார். முதல்வரின் பேச்சை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதல்வர் பேச்சை நீக்க தேவையில்லை என்று சபாநாயகர் ஜே சி டி பிரபாகர் கூறியதை அடுத்து திமுகவினர் அமளியில் ஈடுபட அவை காவலர்கள் திமுகவினரை குண்டுக்கட்டாக வெளியேற்றினர். இந்நிலையில் தமது பதிலுரையினிடையேயான உடல் மொழி குறித்து முதலமைச்சர் விஜய் இன்று விளக்கம் அளித்துள்ளார். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி பிரச்சினையில் சட்டப்பேரவை நேரம் வீணடிக்கப்படுகின்றது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தினார். தமிழக சட்டப்பேரவையில் தினந்தோறும் ஏதேனும் பிரச்சினை ஏற்படுகின்றது. நிதிநிலை அறிக்கை விவாதத்திலும் பிரச்சினை, மானிய கோரிக்கையிலும் பிரச்சினை. அதனால் மக்கள் பிரச்சினைகளை அவையில் முழுமையாக பேச முடியவில்லை என்று சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இன்றும் சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் ஆரம்பித்ததும் திமுகவினர் பேச முற்படும் போது பிரச்சினை ஏற்பட்டது. வழக்கமாகவே திமுகவினர் பேசும்போது அமைச்சர்களோ ஆளும் கட்சி எம்எல்ஏக்களோ ஏதாவது ஒரு பிரச்சினையை, குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி மீது சுமத்துகின்றார்கள் என்று அவர் கூறினார். எல்லா கேள்விகளுக்கும் பெரும்பாலும் மூன்று அமைச்சர்கள்தான் பதில் சொல்கின்றார்கள். அதனால் எந்த பயனும் இல்லை. அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்வதே தீர்வுக்கான வழி என்றும் அவர் கூறினார். அதிமுக வேட்பாளர்கள் தாராபுரம் மதுராந்தகம் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இடைத்தேர்தல் நடக்கும் தாராபுரம் மதுராந்தகம் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் என்று அவர் கூறினார். அதிமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வந்தால் சேர்த்துக் கொள்வோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அரசை ஆதரிக்கும் கட்சிகள் எதிர்நிலை எடுப்பதால் சில வழிகளை தாவேகா பின்பற்றுகின்றது என்று அவர் கூறினார். விபத்தில் ஆட்சிக்கு வந்த கட்சி தாவேகா புதிய தலைமைச் செயலகத்தை தற்போது கட்டுவதற்கு என்ன அவசியம் என்றும் அவர் வினவினார். தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் நாளை நடைபெறும் கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்காது என்று மு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது. இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டத்தை நிராகரிப்பதாக அறிவித்துள்ளது. மதச்சார்பின்மை என்ற நிபந்தனையுடன் தான் தாவேகாவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவளிப்பதாக மு வீரபாண்டியன் தெரிவித்தார். கூட்டத்துக்கு நேரில் சந்தித்து தாவேகா அழைத்தது போலவே அமைச்சர்களை நேரில் சந்தித்து விளக்குவோம் என்று அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: மும்பையில் பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் பகுதியில் உள்ள ஒரு ஷாப்பிங் மாலுக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படும் மூன்று ஆண்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களில் ஒருவர் ஆயுதம் வைத்திருந்த நிலையில் மூவரும் மாலுக்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்ததாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே இந்த மால் அத்துமீறல் சம்பவத்துக்கும் பிரதமர் நரேந்திரமோடியின் பிகேசி நிகழ்ச்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திரமோடி பங்கேற்ற நிகழ்ச்சியை சுற்றியுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இந்த சம்பவத்தை தொடர்புபடுத்த வேண்டாம் என்றும் இரு சம்பவங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பற்றவை என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 2014 முதல் இதுவரை இந்தியா 50,000 நவீன ரயில் பெட்டிகளை தயாரித்துள்ளது என்று பிரதமர் நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்தார். முந்தைய அரசால் 10 ஆண்டுகளில் 50,000 கழிப்பறைகளை கூட கட்ட முடியவில்லை என்று விமர்சித்தார். குஜராத்தின் வதோதராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 20,700 கோடிக்கும் அதிக மதிப்பீட்டில் 326 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சிறப்பு ரயில் சரக்கு போக்குவரத்து வழித்தடத்தை பிரதமர் நரேந்திரமோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மேலும் 329 கிலோமீட்டர் வழித்தடங்களை உள்ளடக்கிய 9,700 கோடிக்கும் அதிக மதிப்பீட்டிலான 3 ரயில்வே திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திரமோடி அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திரமோடி, எனது வருகையொட்டி தூய்மை மூலம் வரவேற்பு இயக்கத்தை நீங்கள் செயற்படுத்திய விதத்துக்காக பாராட்டுக்கள் என்று தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் இலக்கை அடைய விரிவான, வேகமான, திறமையான இணைப்பு வசதிகள் நமக்கு வேண்டும் என்று தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு இன்று இலங்கை சென்றுள்ளார். 38 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்வது இதுவே முதன்முறையாகும். ராஜ்நாத் சிங் இன்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை இலங்கையில் அதிகாரப்பூர்வ பயணத்தில் ஈடுபடுகின்றார். இருநாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் நோக்கமாகும் என்று கூறப்படுகின்றது. இந்த பயணத்தின் போது இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயக்குந்த உள்ளிட்ட பலரை சந்திக்க உள்ளார். கடந்த ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திரமோடியின் இலங்கை பயணத்தின் போது கையெழுத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது குறித்து இந்த பயணத்தின் போது மதிப்பாய்வு செய்யப்படும் என்று இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய பாதுகாப்பு அமைச்சருடன் நாளை 3 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளதாக அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம் தனது வாட் வரி விதிமுறைகளில் திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் பெரிய அளவிலான பண பரிவர்த்தனைகளுக்கு செலுத்தப்பட்ட வாட்டை உள்ளீட்டு வரியாக மீட்டெடுப்பதில் புதிய கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்களின் முக்கிய நோக்கம் வரி விதிமுறைகளை முறையாக பின்பற்றுவதை வலுப்படுத்துவதும் வரி ஏய்ப்பு ஏற்படும் அபாயத்தை குறைப்பதுமாகும். ஹோர்மூஸ் நீரிணை மூடப்பட்டுள்ள நிலையில் சர்வதேச வர்த்தகம் தொடர்ந்தும் தடையின்றி நடைபெறுவதற்காக ஐக்கிய அரபு அமீரகம் மாற்று சரக்கு போக்குவரத்து வழித்தடங்களை செயற்படுத்தியுள்ளதாக அமீரக வெளிநாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் டாக்டர் தானி பின் அகமது அல் ஜயூதி தெரிவித்தார். நாட்டின் கிழக்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்களில் மேம்பாட்டு பணிகளையும் விரைவுபடுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2026 ஆம் ஆண்டில் பிராந்தியம் எதிர்கொள்ளும் புவிசார் அரசியல் சவால்கள் முன்பை விட நேரடியானதாகவும் அதிக ஆபத்தானதாகவும் மாறியுள்ளதாக கூறினார். இந்த சூழ்நிலை ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்துக்குள் மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை என்றும் உலகளாவிய அளவில் விநியோகச் சங்கிலிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக நன்கொடை வழங்க விரும்புவோருக்கான வங்கிக் கணக்கு விவரங்களை நேபாளத்தின் துணை தூதரகம் பகிர்ந்துள்ளது. வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு பொதுமக்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் நிவாரண முயற்சிகளுக்கு ஆதரவளித்த ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு நேபாள துணை தூதரகம் நன்றி தெரிவித்துள்ளது. நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் துணை தூதரகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ள வங்கிக் கணக்கு விவரங்களை பயன்படுத்தி நிதியுதவியை வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: சவுதி அரேபியாவின் தென் பிராந்தியத்தில் உள்ள எரிசக்தி துறையைச் சேர்ந்த பல்வேறு வசதிகள் மற்றும் கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு எரிசக்தி அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ வட்டாரம் தெரிவித்துள்ளது. இன்று காலை முன்னெடுக்கப்பட்ட இந்த தாக்குதல்களின் காரணமாக பல இடங்களில் தீ விபத்துகள் ஏற்பட்டன. சவுதி அரேபியாவின் தெற்கு பகுதிகளை நோக்கி ஹூதி குழு நடத்திய தாக்குதல்களையும் பொதுமக்களை திட்டமிட்டு குறிவைத்ததையும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் பொதுச் செயலாளர் ஜாசிம் முகமது அல் புதாய் மனைவி மிக கடுமையாகவும் இவ்வித தயக்கமும் இன்றியும் கண்டித்துள்ளார். இந்த தாக்குதல்களில் பொதுமக்கள் மட்டுமின்றி தேசிய சொத்துக்கள், பொதுமக்கள் பயன்படுத்தும் உட்கட்டமைப்புகள் மற்றும் பிற பொதுமக்கள் சார்ந்த இலக்குகளும் திட்டமிட்டு குறிவைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் கட்டமைப்புகளை திட்டமிட்டு தாக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் கூறினார். இதுபோன்ற நடவடிக்கைகள் பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலைத்தன்மை மற்றும் அமைதிக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன என்றும் அவர் கண்டனம் தெரிவித்தார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடித்து வரும் போரும் இல்லை அமைதியும் இல்லை என்ற நிலையை இயல்பான ஒன்றாக ஏற்றுக்கொள்வதற்கெதிராக கத்தார் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீண்ட காலமாக நீடிக்கும் இந்த நிலையற்ற சூழல் பிராந்திய நாடுகளின் வளங்களையும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளையும் தொடர்ந்தும் பாதித்து வருவதாக கத்தார் தெரிவித்துள்ளது. இந்த பிராந்திய பதற்றத்தின் தாக்கம் மத்திய கிழக்குடன் மட்டும் நின்றுவிடவில்லை. அது உலக பொருளாதாரம், சர்வதேச விநியோகச் சங்கிலிகள், உலகளாவிய பொருளாதார நிலைத்தன்மையையும் பாதிப்பதாக கத்தார் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் தீப்தி சர்மா ஐசிசி மகளிர் டி20 பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் இரண்டு இடங்கள் முன்னேறி ஆறாவது இடத்தை பிடித்துள்ளார். மகளிர் டி20 ஆசிய கோப்பை தொடரில் மூன்று போட்டிகளில் எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்திய அவர் தரவரிசையில் முன்னேறியுள்ளார். இந்த தரவரிசையில் இந்திய அணியின் ஸ்ரீசரணி முதலிடத்தில் நீடிக்கின்றார். அவர் இதுவரை விளையாடிய மூன்று போட்டிகளில் ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். தீப்தி சர்மா மற்றும் ஸ்ரீசரணியின் சிறப்பான பந்துவீச்சுடன் அணியில் புதிதாக இடம்பெற்றுள்ள பிரேமா ராவத்தின் ஆட்டமும் இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982. 89.4
1: 89.4 Tamil FM. Tamil FM. Namma radio.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: அவர்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா 89.4?
2: ஹா நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
2: எது மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க
3: மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய் அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் Gold and Diamonds, கராமா சென்டர், துபாய்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
3: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் FM ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
5: மன்னிக்க, நான் என்ன மார்க்காடா? ஆண்டனிடா.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அர்த்தமாயிருந்தா ராஜா. 89.4

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளிய மொழி பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: கிதர் மிலேகா? அரே ஓசிபி சாய், ஓசிபி கிதர் மிலேகா?

0: Entonces, ¿qué hacemos de esto, man?
1: Rolex. ¿Mm? Rolex.
0: ¡Sir! ¡Yes, sir!
2: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.